நேரம் 5:31 30 நொடி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS ஷீலாவின் குரலில் தசாவதார ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:44:55. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ நரசிம்மாஷ்டகம் கேட்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55 நிமிடம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 0.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 25.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால் நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. கழை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால் நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின்

0: மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாக பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல்பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லா வகை காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. வால்நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றழிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்பிற்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40-45 நாள் உழுதால் வால்நல் களை விதைகளை முற்றிலுமாக அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால்நல் வளர செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசிட் களை கொல்லி 10-15 மில்லிலிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கவும். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களை நெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவி கொண்டு விதைக்கும் போது வால்நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களை நெல் விதைகள் சாதாரண நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களை நெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களைநெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வால்நெல் களையினை முற்றிலும் ஒழித்து விடலாம் என அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,260 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி. வட்டாரச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்நிலை பொதுத் தேர்வு மற்றும் இடைநிலை பொதுத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் பெற்றுக்கொள்ள மாணவர்கள் அழைப்பு. இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவியருக்கான மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி, மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்நிலை பொதுத் தேர்வு மற்றும் இடைநிலை பொதுத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் ஆகஸ்ட் 2021, செப்டம்பர் 2021 மேல்நிலை முதலாம் ஆண்டு, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வு மற்றும் மே 2022 பொதுத் தேர்வு, ஆகஸ்ட் 2022 மேல்நிலை முதலாம் ஆண்டு, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வு மற்றும் செப்டம்பர் 2021 இடைநிலை துணைத் தேர்வு மற்றும்

0: 2022 பொதுத் தேர்வு, ஆகஸ்ட் 2022 இடைநிலை துணைத் தேர்வு வரையிலான அனைத்து பருவங்களுக்கு உரிய தனித் தேர்வர்களால் கோரப்படாத அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை தேர்வு எழுதிய நுழைவுச் சீட்டுடன் வரும் செப்டம்பர் 15 முதல் 18 வரையுள்ள நாட்களில் நாகர்கோவில் முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் அணுகி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தவறினால் மேற்படி தேர்விற்குரிய மதிப்பெண் சான்றிதழ்களை விதிமுறைகளின்படி அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் நடப்பாண்டில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் http://scholarships.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் மாதம் துவங்க உள்ளதை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை மூலம் மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி இன்று மாவட்டத்தில் உள்ள 12 இடங்களில் நடைபெறவுள்ளது. பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமடையாமல் மீட்புப் பணியில் ஈடுபடும் வீரர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் நிறைவு பெறுகிறது வட்டார செய்திகள்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 8:45 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும். இனி கேட்கலாம்
7: எனக்கு தெரியுதுமா. ஏ, செடி வகைகளை வாங்கிட்டு வந்திருக்கும் போது அந்த செடி வகைகள்ல காய்ச்சிருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் லேசா சாப்பிட்டு பாக்கணுமா, அப்பந்தாமா அது உயிரோட்டமா வளர்ந்து மகசூல் அப்படின்னு வரும்போது சுவை எப்படின்னு தெரியும். பரப்புரை பண்ண போற இடத்துல சில பக்குவமா நடைமுறைகளை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் அனுபவம் முக்கியம் இல்லாமா, எடுத்துட்டு வாமா கத்திய.
8: ஏய், இந்த மனுஷனுக்கு வீட்டுல என்ன விசேஷம்னு தெரியலையே, செடிகளா இருக்கு. ஒருவேளை பரப்புரையில மக்கள் அதிகமா வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் குடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வாங்கி வச்சிருக்காரா? அது அண்ணனுக்கு தேவையில்லையே. இந்த மனுஷன் எங்க போனாலும் மடை திறந்த வெள்ளம் போல கூட்டமா இல்ல வரும். யார் இவருக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியலையே. இந்த மனுஷனுக்கு இங்க பாக்கும் போது களம் முழுவதும் செடிகளா இல்ல வாங்கி குமிச்சிருக்காரு.
7: என்னப்பா தம்பி, என் வீட்டுக்கு மின்னுக்கு வந்து அண்ணனை கூட கூப்பிடாம என்ன அவசியத்துக்காக வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற சிந்தனையில தானப்பா பாக்குற?
8: ஆமாண்ணே, இதெல்லாம் அண்ணன் எதுக்கு வாங்கி வச்சிருக்காரு?
7: இந்த இதுல கொய்யா பழத்துல ஒரு துண்டு சாப்பிட்டு பாரு, சிவப்பு கொய்யா.
8: ஏ, இது என்னன்னு பிஞ்ச வெட்டியா தர்றதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு பழுத்த கொய்யாக்காய தரப்படாதானே?
7: தம்பி அண்ணன் பாரு, அதுல ஒரு காய் கிடக்கு பாரு.
8: ஏனே என்னன்னு இது இத்தனோண்டு செடியில இவ்வளவு பெரிய காயா, எப்படின சாத்தியம்?
7: சாத்தியம்னு தெரியுதா தெரியுதா? இது அவ்வளவு என்னத்துக்குன்னு நினைக்கிற, இலவசமா கொடுக்க போறேன். தேர்வு எப்படி எப்படி?
8: ஏனே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இத்தனோண்டு செடியில எவ்வளவு பெரிய அற்புதமான பழம் காய்ச்சிருக்கு. ஏனே இதேன்னு எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க? உங்க சேவை பாராட்டுக்குரியதுன்னு.
7: தம்பி பாராட்டுலாம் அப்புறம் இருக்கட்டப்பா, உன்னுடைய வீட்டினுடைய நிலை, உங்க கிராமத்தினுடைய நிலையை பத்தி சொல்லு.
8: ஏனே நீங்க எந்த காலத்துல என்ன இருக்கீங்க? இப்ப எல்லாம் செயற்கையா மழையே உருவாக்கிடுறாங்க. நீங்க என்னன்னா அந்த காலத்த மாதிரி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லிக்கிட்டு.
7: தம்பி கொஞ்சம் வா, இந்த பக்கம் வா, வான்னு.
8: ஏனே யானே கைய பிடிச்சி தரதரன்னு இழுக்கிறீங்க.
7: இழுக்கிறனா? எந்த காலத்துல இருக்கப்பா? ஏ, கால சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்குது. எந்த நேரத்துல மழை வரும்னு தெரியாது, எந்த நேரத்துல வெயில் அடிக்கும்னு தெரியாது. அந்த காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா?
8: ஏனே எப்படின்னு இருந்தது சொன்னதுன்னு தெரியும்.
7: அந்த காலத்தில்

0: ஒவ்வொரு கிராமங்களும் பசுமை எழில் கொஞ்சம் நகரங்கள் மாதிரி காட்சி அளித்தது. பாதசாரிகளுக்கு போயிட்டு இருக்கும் போதே பழங்கள் பறித்து சாப்பிடக்கூடிய தன்மையில இருந்து இன்னைக்கு என்னமா நில இருக்கு.
1: அப்படி இந்த மரங்கள்ல என்னென்ன நன்மை இருக்கு?
0: மரம் வளர்த்தால் மழை பெறலாம் அப்படின்னு சாதாரண மாட்டே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா?
1: ஆமாண்ணே. இல்லே, எனக்கு இப்பதாம்னே உரைக்குது. இந்த ஆணி ஆடி சாரல்னு சொல்லுவாங்களே, அந்த 2 மாசம் வருடம்.

நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா பை பை.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம் பங்கேற்பவர் அனுராதா பாலாஜி, இயற்கை விவசாயி பெரியபாளையம் திருவள்ளுவர் மாவட்டம், தொடர்ந்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: இனி கேட்போம் தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: ராஜாக்கமங்கலம் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தீபாராதனை, இரவு 9:30 யந்திர பூஜை. பார்வதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று காலை 8:30 சிறப்பு பூஜை, 10:30 உச்சகால பூஜை, மாலை 6:30 சிறப்பு பூஜை மற்றும் அலங்கார தீபாராதனை, இரவு 8:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மகா கணபதி ஹோமம். மேலச்சுரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் விநாயகர்

விழாவில் இன்று பிற்பகல் 12:30 அலங்கார தீபாராதனை, இரவு 7 மணிக்கு தீபாராதனை. தக்கலை கீழக்கல் குறிச்சி ஐயா வைகுண்டர் செல்லப்பதி ஆவணி திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று பகல் 12 மணிக்கு உச்சிப்பளிப்பு, மாலை 3:30 பணிவிடை, இரவு 9 மணிக்கு சரவிளக்கு பணிவிடை, உகப்படிப்பு, நாளை காலை 4:30 பணிவிடை, 5:15 உகப்படிப்பு. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் கொடைவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6 மணிக்கு தீபாராதனை. மின்தடை பற்றிய அறிவிப்பு. நெசவாளர் காலனி, டிம்பர் டிப்போ, ராணி தோட்டம் ஆகிய பகுதிகளில் சிறப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. எனினும் மின் பாதைகளில் மின்னோட்டம் இருக்காது என்று கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின்பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுத்தடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கும் வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு பார்வதிபுரம் தமிழ்நாடு பகிர்மான கழக உதவி செயற்பொறியாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30 நிமிடம்.
3: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
2: குமரி பண்பலை 101 விளம்பரங்களை தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி கேட்கலாம்.
5: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
7: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
6: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
8: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
9: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. நகர்வளம் செல்வதற்கு நமது குதிரை வண்டி தயார் செய்து விட்டீரா?
8: இல்லை மனா, குதிரை வண்டி சர்வீஸ் கூட்டிருக்கிறார்கள்.
9: ஓஹோ, அப்படி என்றால் பரவாயில்லை, யானையை தயார்படுத்துங்கள்.
8: மன்னா, அன்னை நாட்டு மன்னன் வீரசேனன் நாட்டு திருவிழாவிற்கு அரண்மனையில் இருக்கும் யானைகளையும் யானை படைகளையும் வாடகைக்கு அனுப்பியிருக்கிறோமே, மறந்து விட்டீர்களா?
9: ஆஹா, அதையும் அனுப்பி விட்டோமா? சரி, கார் பைக் ஏதேனும்?
8: காரில் பெட்ரோல் இல்லை, பைக்கில் ஹெட்லைட் சரியில்லை.
9: பின்னர் எப்படி நகர்வளத்திற்கு செல்வது?
8: சேனாதிபதியாரின் வேனை கடன் வாங்கி வைத்திருக்கிறேன் மன்னா.
9: நான் காரை தானே எதிர்பார்த்தேன், எதற்காக வேன்?
8: நகர்வளத்திற்கிடையே தாங்கள் சாப்பிடும் நொறுக்கு தீனிகளையும் பலவித பலகாரங்களையும் இளநீர் பழங்கள் என எல்லாவற்றையும் எடுத்து செல்ல கார் பத்தாதே மன்னா, அதனால் தான் வேனை ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
9: ரோஜர் ரகசியங்களை எல்லாம்

0: எதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர்? அட்டக்கி வாசியும். சரி சரி, புறப்படுவோம் நகர்வளம்.
1: எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று செக் செய்துவிட்டு புறப்படுவது நல்லது என்று நினைக்கிறேன்.
0: எனது சேனாதிபதியார் என்னை போலவே பொறுப்பு மிக்கவர். வாகனத்தில் எல்லாவற்றையும் சரியாகத்தான் வைத்திருப்பார்.
1: இருந்தாலும் ஒரு முறை
0: எதற்கெடுத்தாலும் உமக்கு சந்தேகம். சரி சரி, செய்து தொலையும்.
1: நான்கு டயர்களிலும் காற்று சரியாக இருக்கிறது. வண்டியில் பிரேக், ஆக்சிலேட்டர், கிளட்ச் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. வைபர் சரியாக வேலை செய்கிறது. ஹாரனும் அடிக்கிறது. இன்னும் ஒன்றே ஒன்றை மட்டும் சரி பார்க்க வேண்டும்.
0: என்ன அது?
1: இதோ இந்த முதலுதவி பெட்டி.
0: ஏ மந்திரியாரே, அதிர்ச்சியாகிறீர்.
1: இந்த முதலுதவி பெட்டியில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் இல்லை.
0: என்ன உளறுகிறீர்? முதலுதவி பெட்டியில் வேறு என்ன வைத்திருக்கிறார் சேனாதிபதியார்?
1: இதோ கூறுகிறேன், கேளுங்கள். சோபா சீப்பு கண்ணாடி, முகத்தில் பூசும் பவுடர், ஜவ்வாது பன்னீர், நான்கு பர்ஃபியூம், இரண்டு டூத்பேஸ்ட், இரண்டு டூத் பிரஷ், சேவிங் செட், லோஷன், இரண்டு சிறிய கணக்கு புத்தகம்.
0: போயும் போயும், இதையா முதலுதவி பெட்டியில் வைத்திருக்கிறார்? நமது சேனாதிபதியார் மேக்கப்பில் ஆர்வம் கொண்டவராக இருப்பாரோ? இந்த ஆர்வத்தை படைகளை தயார் செய்வதில் காட்டியிருந்தால் நான் பல போர்களையாவது வென்றிருப்பேன்.
1: ஆமா, வென்றுவிட்டாலும் மன்னா, நமது சேனாதிபதியார் மட்டுமல்ல மன்னா, நிறைய வாகன உரிமையாளர்கள் இப்படித்தான் பேருக்கு முதலுதவி பெட்டி என்று வெளியே எழுதி வைத்துவிட்டு உள்ளே இப்படிப்பட்ட பொருட்களை தான் வைத்திருக்கிறார்கள். திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவியை செய்வதற்காகத்தான் முதலுதவி பெட்டி ஒவ்வொரு வாகனத்திலும் வைக்கப்பட வேண்டும் என்பது வாகன சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் முதலுதவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இல்லாவிடில் ஆபத்து காலத்தில் எப்படி சமாளிப்பது? இந்த வாகனத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டாம்.
0: மந்திரியாரி, இப்போதைக்கு இந்த ஒரு வண்டி தான் இருக்கிறது. ஒரு முதலுதவி பெட்டியில் என்னென்ன பொருட்கள் முக்கியமாக வைக்க வேண்டும் என்று கூறுங்கள். வாங்கி வைத்துவிட்டு பயணத்தை தொடங்குவோம்.
1: அண்ணா, தேவையான பொருட்களை சொல்கிறேன், லிஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்டெர்லைஸ்ட் காட்டன் ரோல், ஸ்டெர்லைஸ்ட் டிரெஸ்ஸிங் துணி, ரோலர் பேண்டேஜ், பஞ்சு நூல், ஒரு சுத்தமான காட்டன் துணி, துருப்பிடிக்காத கத்திரிக்கோள், பேண்டைட், ஹோஸ் பேண்டேஜ், சர்ஜிக்கல் டேப், காயங்களுக்கான ஆன்டிசெப்டிக் கிரீம், தீ காயங்களுக்கான ஆன்டிசெப்டிக் கிரீம், தசை விலகலுக்கான கிரீம் அல்லது ஸ்ப்ரே, கிருமிநாசினி, பாராசிட்டமால் மாத்திரை, வலி நீக்கும் மாத்திரை மற்றும் அவரவர் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நிலையை பொறுத்து ரத்த அழுத்தத்துக்கான மாத்திரை போன்றவை இருக்க வேண்டும்.
0: அவ்வளவுதானே, லிஸ்டை கூறிவிட்டீர் அல்லவா? வாங்கி வைத்து விடுவோம். ஆமாம், வண்டியில் இந்த பெட்டியை கீழே வைக்கலாம். வீடுகளில் இதை குழந்தைகளுக்கு எட்டாத இடத்தில் தானே வைக்க வேண்டும்?
1: ஆம் அண்ணா, ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய இடத்தில் முதலுதவி பெட்டி இருக்க வேண்டும்.
0: ஆமாம், இதை விளையாட்டு பொருள் என்று நினைத்து விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்?
1: மன்னா, சிவப்பு நிறத்தில் பிளஸ் குறியிட்டு வைத்தாலே பெட்டியை பார்த்ததுமே எல்லோரும் சென்று எடுத்துக் கொள்ள முடியும்.
0: அப்படி என்றால் வீட்டில் வாங்கி வைத்து விட்டு சேஃபாக பூட்டி வைத்து விட வேண்டும். அப்படித்தானே?
1: எமர்ஜென்சி சமயத்தில் சாவியை தேடுவதால் வீண் டென்ஷனும் காலவிரையும் உண்டாகும். எனவே பூட்டி வைக்க கூடாது.
0: அப்படி என்றால் எல்லா பொருட்களையும் ஒரு முறை வாங்கி வைத்து விடலாம்.
1: அப்படி மொத்தமாக வாங்கி வைக்க கூடாது மன்னா. காலாவதியான மருந்துகளை தேடி பார்த்து உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும். குடும்ப மருத்துவர் எண், அவசர சிகிச்சை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனையின் தொலைபேசி எண்களை ஒரு சீட்டில் குறித்து அந்த பெட்டிக்குள்ளேயே வைத்திருப்பது அவசியம்.
0: தேவையானவற்றை வாங்கி முதலுதவி பெட்டிக்குள் வையும். நாம் உடனே புறப்படலாம். சேனாதிபதியார் என்னை போன்று புத்திசாலியாக இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் நம் அருகே கூட நெருங்க முடியாது போலிருக்கிறது.
1: அது சரி, நமது மன்னருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தன்னை தானே புத்திசாலி என்று பேசிக் கொள்கிறார்.
0: என்ன கூறினீர்?
1: நகர்வாளத்திற்கு நேரமாகிவிட்டது, கிளம்பலாமா என்று கேட்டேன். இன்றைய குறுஞ்செய்தி.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

குமரி பண்பலை 101 உற்சாகமாக துவங்கியாச்சு தென்குமரி தேனிலை. தென்குமரி தேனிலையில் முதலாவதாக இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டலாம். நேயர்களுக்கான இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, நாம் தினந்தோறும் சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பாடில் அதனுடைய சுவைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே உப்பு. அப்படிதான், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு பழமொழி கூட இருக்குது. அந்த உப்பு நம்ம தினந்தோறும் உணவில் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்குது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கான பொது அறிவு கேள்வி. உலக சுகாதார அமைப்பு அதாவது WHO அப்படின்னு சொல்லக்கூடியது, தினமும் ஒரு நாளைக்கான உப்பின் அளவாக எவ்வளவு உப்பை பரிந்துரைக்கிறது, அதுதான் இன்றைய கேள்வி. கேள்வியை ஏழாம் அறிவு திரைப்பட பாடலுக்கு பிறகு பதிலை தெரிந்து கொள்ளலாம்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டூ ருபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டூ ருபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டூ ருபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டூ ருபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டூ ருபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: குமரி பண்பலை 101 தென்குமரி தென்னிலையில் இன்றைக்கான பொது அறிவு கேள்விக்கான பதிலை சரி பார்த்துடலாம். கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பு தினமும் ஒரு நாளைக்கான உப்பின் அளவாக எவ்வளவு உப்பை பரிந்துரைக்கிறது அப்படிங்கறது தான் கேட்டிருந்தோம். இதற்கான சரியான பதில், உலக சுகாதார அமைப்பு தினமும் 5 கிராமுக்கும் குறைவான உப்பை தான் பரிந்துரைக்கிறதுங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சராசரி உப்பினுடைய உட்கொள்ளல் அளவு வந்து 7-8 கிராமாக உள்ளது. ஆகவே பொதுமக்கள் மத்தியில் உப்பு உட்கொள்ளலை குறைக்கக்கூடிய நோக்கில் தான் தமிழ்நாடு, நம்முடைய மாநிலம் முழுவதுமே வந்து ஒரு இயக்கத்தை அறிவித்திருக்காங்க. தென்னிந்தியாவில் உணவு உட்கொள்ளப்படும் உப்பின் அளவை சுமார் 88% பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கும் போது சேர்க்கப்படக்கூடிய உப்பில் இருந்து தான் கிடைக்கிறது. எனவே மாநிலம் தழுவிய சிறுநீர் மாதிரி கணக்கெடுப்பின் மூலமாக உப்பு நுகர்வு அளவிடப்படுது. அதே நேரத்தில் அரசு சமையலறைகளில் உப்பு பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க தரநிலைகளையும் வழிவகுச்சிட்ருக்கு. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அரசு வந்து குறைந்த சோடியம் கொண்ட உப்பு மாற்றீடுகள் குறித்து ஆய்வு செய்வதுடன் மக்கள் தேடி மருந்தகம் மற்றும் சுகாதார நல மையங்கள் மூலம் உப்பு குறைப்பு குறித்த ஆலோசனைகளையும் வழங்குகிறது. ஆகவே நீங்களும் உங்களோட சாப்பாட்டில் உப்பினுடைய அளவை குறைவாக எடுத்துக்கோங்க. கேள்வியும் பதிலும் இன்னொரு முறை சொல்லிடலாம், உலக சுகாதார அமைப்பு தினமும் ஒரு நாளைக்கான உப்பினுடைய அளவாக எவ்வளவு உப்பை பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தா, தினசரி நம்முடைய உணவில் 5 கிராமுக்கும் குறைவான உப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் உலக சுகாதார அமைப்பினுடைய பரிந்துரை. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
7: தேதியும் செய்தியும் இன்று செப்டம்பர் மாதம் 12
8: தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி சி வை தாமோதரன் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: பண்டைய சங்கத்தமிழ் நூல்கள் செல்லரித்து அழிந்து போகாமல் தமது அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து காத்து ஒப்பிட்டு பரிசோதித்து அச்சிட்டு வாழ வைத்த முதல்வரான சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் 1832 இதே நாளில் பிறந்தவராவார்.
8: தமிழின் நூல்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், தமிழின் பெருமையை அருமையை தமிழர் உணர்ந்து உயர வேண்டும் என்ற அரிய நோக்கங்களோடு தொண்டாற்றிய இவர் தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி என போற்றப்படுபவர் ஆவார்.
7: அமெரிக்க தடகள வீரர் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்ற அமெரிக்க தடகள வீரர் ஜெஸி ஓவன்ஸ் அவர்கள் 1913 இதே நாளில் பிறந்தார்.
1: 1936 பெர்லினில் நடந்த ஒலிம்பிக்கில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதலில் தங்கம் வென்று புகழ் பெற்றவர் ஆவார்.
0: நிறவெறி காரணமாக அவர் வாழ்ந்த காலத்தில் மிகவும் துன்புற்ற இவரது பெயர் இன்று பெர்லின் நகரில் ஒரு சாலைக்கு சூட்டப்பட்டுள்ளது.
1: தனது நகைச்சுவை நடிப்பு திறமையினால் வைகை புயல் எனும் பட்டப்பெயருடன் அழைக்கப்படும் நடிகர் வடிவேலு அவர்கள் 1960 இதே நாளில் பிறந்தார்.
0: சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசின் விருதினை 5 முறைகளும் பிலிம்பேர் விருதினை 2 முறையும் இவர் பெற்றுள்ளார்.

0: 1968 இதே நாளிலும்
1: மானின் இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே.
2: திரைப்பட பின்னணி பாடகர் கிருஷ் அவர்கள் 1977 இதே நாளிலும்
0: நடிகர் கௌதம் கார்த்திக் அவர்கள் 1989 இதே நாளிலும் பிறந்தவர்களே.
2: இசைக்கலைஞர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், நாட்டிய கலைஞர், நடிகர் என பன்முக திறமை கொண்ட ரஞ்சன் அவர்கள் சந்திரலேகா, நீலமலை திருடன் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார்.
0: சில ஹிந்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ள இவர் வயலின் உட்பட 10 இசைக்கருவிகளை மிக திறம்பட வாசிப்பது, குதிரை சவாரி, வாழ்வீச்சு, ஓவியக்கலை போன்ற பல துறைகளில் நாட்டம் கொண்டிருந்தார்.
2: சிறந்த விமான ஓட்டியுமான இவர் 1983 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: பிரபல பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா அவர்கள் நினைவு தினம் இன்று.

0: ஏழிசையின் ரிங்கார குயில் என்று புகழப்படும் ஸ்வர்ணலதா அவர்கள் 1987 தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், உருது, பெங்காலி, ஒரியா, படுகா என பல்வேறு மொழிகளில் சுமார் 7000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார்.
1: இனிமையான குரல் வளமும் பன்முக பாடும் திறனும் கொண்ட இவர் ஸ்வர்ண குயில், ஸ்வரங்களின் அரசி, இந்தியாவின் ஆராதனை அரசி என்றெல்லாம் பாராட்டப்படுபவர் ஆவார்.
0: சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது, தமிழக அரசு விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், பிலிம்பேர் விருதுகள் என்று பல விருதுகளை இவர் வென்று குவித்துள்ளார்.
1: போவோமா ஊர்கோலம், எவனோ ஒருவன் வாசிக்கிறான், போராளை பொன்னுத்தாயி போன்ற பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியுள்ள இவர் 2010 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: பேய்கதை மன்னன் என்று பெயர் பெற்ற திகில் கதை எழுத்தாளர் பி டி சாமி அவர்கள் 2004 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
5: நேர்களே, இன்று காலை 8:45 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.
8: திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
9: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தும் நறுக்கெடுப்பிலூடെ சம்மானங்கள் நேடு.
8: பணிக்கூலியில் 50% டிஸ்கவுண்ட், 500 அடச்ச கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் சௌகரியவும். திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம், தமிழ்நாடு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: தென்குறி தென்னியில் இணைக்கலாம் அனேகன் திரைப்பட பாடல்.

0: இனி செய்தி சுருக்கத்திற்கு பிறகு மீண்டும் இணைவோம் தென்குமரி தேனிலையில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. தொடரும் தென்குமரி தேனிலையில் இனி கேட்போம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 38 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய், வடமிளகாய் 80 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய்.

0: ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 1 கிலோ 100 ரூபாய், சவ்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 1 கிலோ 250 ரூபாய், நார்த்திங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாதது 63 ரூபாய், வாழை இலை 1 பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 1 கிலோ 80 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 55 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் ஆம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 24.91 அடி, பெருஞ்சாணி அணை 50.90 அடி, சிற்றாறு 1 அணை 7.48 அடி, சிற்றாறு 2 அணை 7.57 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.19 அடியாக நிலவுகிறது. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை இடம்பெறும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தென்குமரி தென்னிலையில் இனி கேட்கலாம் ஜில்லா திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: முகம் ஒரு பக்கமா சாயுதா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
6: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
7: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
9: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
8: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸும் தராங்க.
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
11: தென்கொரி சேனலில் நிறைவாக ஒலிக்கிறது RRR திரைப்பட பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனிலை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: பாதபங்கஜம்.
1: வெற்றி அருளிடும் ஸ்ரீ வெள்ளை விநாயகர். வெற்றி என்ற மூன்றெழுத்து வார்த்தைக்குத்தான் மனிதரிடையே எத்தனை ஆர்வம். இந்த வெற்றியை நமக்கு தரக்கூடியது மதியா, பொருளா, உழைப்பா, இல்லை இவை மூன்றுமா? முயற்சி மெய்வர்த்த கூலி மட்டுமே தரும். அதனை தாண்டிய வெற்றிக்கு நமக்கு மேலான இறையருள் வேண்டும். அந்த அருளினை தருபவன் விநாயகன். விநாயகர் என்றால் தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்று பொருள். விநாயகருக்கு அர்ச்சிக்கும் போது ஓம் அனீஸ்வராய நம என்பர். அதற்கு அர்த்தம் தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரனே இல்லை என்று பொருள். இவரது திருமேனி ஞானமயமானது, பிரணவகார வடிவமாக திகழ்பவன். அதனால்தான் அவர் நம்மை நமது முயற்சிகளில் எப்போதும் நல்ல வழியில் நடத்துபவர், தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்பவர். ஆகையினால் நம் நல்ல வழியில் காரிய சித்தி, செயலில் வெற்றி ஏற்பட அவரது அருளையே நாம் முதலில் நாடுகின்றோம்.

இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த விநாயகர் பல இடங்களில் கோவில் கொண்டுள்ளார். அவற்றிலே மிகவும் குறிப்பிடத்தக்க கோவில் திண்டுக்கல் நகரத்தின் மைய பகுதியான மணிக்கொண்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில். அண்மையில் இத்திருக்கோவிலுக்கு நாம் சென்றிருந்தோம். நகரத்தின் மிகவும் நெருக்கடியான இடத்தில் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் அமையப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய சன்னதி திருக்கோவில் வாசல் முன்பாக முருகப்பெருமானின் திருக்கை வேலானது வாசலிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சற்று உயரமான சன்னதி மேலே சென்று விநாயகரை வழிபட்டு வருவதற்கு நமது இடது புறத்தில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மேலே ஏறியவுடன் வலது பக்கம் நோக்கி சென்றால் கருவறையை அடையலாம். கருவறையின் சுவர்கள் கருங்கற்களால் கட்ட

கொடுக்கப்பட்டுள்ளன. கருவறையில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் நான்கு திருக்கரங்களோடு அருள் பாலிக்கின்றார். நவக்கிரகங்கள் அனைத்தும் விநாயக பெருமானின் உடலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரது நெற்றியில் சூரியனும், நாபியில் சந்திரனும், வலது தொடையில் செவ்வாயும், வலது கீழ்கையில் புதனும் குலுவீற்றிருக்கின்றார்கள். வலது மேல்கையில் சனியும், சிரசில் குரு பகவானும், இடது கீழ்கையில் சுக்கிரனும், இடது மேல்கையில் ராகுவும், இடது தொடையில் கேதுவும் இருக்கிறார்களாம். இவ்வாறாக நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் விநாயகர். இத்திருக்கோவிலின் கருவறையில் உள்ள வெள்ளை விநாயகருக்கு வலது மற்றும் இடது புறத்திலும் ராகு கேது அமைந்திருப்பது மேலும் ஒரு தனி சிறப்பாகும்.

0: இத்திருக்கோவிலில் மூலவரே முழு முதற் கடவுள். கருவறையின் இடது புறத்திலே திருக்கோவிலின் உள்ளேயே அரச மரம் ஒன்று உள்ளது. அதன் கீழே நாகர் தமது வாலினை நான்கைந்து அடுக்குகளாக சுற்றி படம் எடுத்து நிற்க அதன் கீழே விநாயக பெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். விநாயக பெருமான் பெரும்பாலும் அரச மரத்தடியிலேயே இருப்பார். இது தவிர வாதராயன மரம், வன்னி, நெல்லி, ஆலமரத்தின் கீழும் இவரை பிரதிஷ்டை செய்யலாம். இந்த ஐந்து மரங்களும் பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகிறது. அரச மரம் ஆகாயத்தையும், வாதராயன மரம் காற்றையும், வன்னி மரம் அக்னியையும், நெல்லி மரம் தண்ணீரையும், ஆலமரம் மண்ணையும் குறிக்கும். இந்த ஐந்து மரங்களும் விநாயகர் கோவிலில் நட்டால் அது முழுமை பெற்ற கோவிலாக இருக்கும் என்பது கருத்து. நாம் இவற்றையெல்லாம் வணங்கிவிட்டு இத்திருக்கோவிலின் அர்ச்சகர் ஒருவரை சந்தித்தோம். அவரிடம் இத்திருக்கோவிலின் வரலாறு, அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகரின் சிறப்புகள், பெயர் காரணம் மற்றும் நடைபெறும் விழாக்கள் குறித்து கேட்டறிந்தோம். நம்மிடையே அவர் விரிவாக எடுத்துரைத்தார்.
1: நான் செந்தில் சிவம். இந்த கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பூஜை செய்து வருகிறேன். இந்த கோவிலில் மகா கணபதியுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சித்தர் பீடத்துக்கு மேலே இந்த விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இந்த சித்தர் அப்படின்னு அது யாராலையுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த திருக்கோவில் வந்து மூலஸ்தானம் மட்டும் கருங்கல்லினால் ஆனது, கீழேருந்து மேலே வரைக்கும், அதாவது விமானம் வரைக்கும், விமானத்துக்கு மேலேயுமே முழுமையாக கருங்கல்லால் ஆனது. இந்த வந்து தங்க கவசம் மட்டும் மேலே சாத்தியிருக்காங்க விமானத்துக்கு மட்டும். இந்த மகா கணபதியினுடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பத்மாசனத்துக்கு மேலே தாமரை பீடத்துக்கு மேலே சுவாமி அமர்ந்திருக்காங்க. 4 திருக்கரங்களில் அருள் பாலிக்கிறார். 1 பாச அங்குசம் அபயவரதம், இன்னொன்று மோதகம். ஒரு கையில் மோதகமும், ஒரு கையில் பாதி ஒடிந்த நிலையில் தந்தமும், பின்னாடி பின் இரு கரங்களிலும் பாச அங்குசமும் வச்சு நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த மகா கணபதி. இவர் வந்து கிழக்கு நோக்கி ஒரு முகமாக நமக்கு எல்லாம் காட்சி தருகிறார். தட்சிணாயணம் உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அயனங்களுமே சுவாமி மீது சூரிய பகவானுடைய கதிர் ஒளியானது சுவாமி திருமேனியில் படும். இது ரொம்ப அபூர்வம். நம்ம இந்து சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சூழி போடாமல் எந்த காரியமும் நடத்த மாட்டாங்க. ஒரு புது வாகனமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு அக்ஷராபியம் அதாவது முதல் பாடம் எடுக்கிறதா இருக்கட்டும், இங்கே வந்து விநாயகர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அக்ஷராபியம் போட்டுட்டு ஆரம்பித்தான்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பக்தருடைய நம்பிக்கை. அதுபோல் வியாபாரிகள் எல்லாருமே அவங்க இங்கே வந்து அவங்களுடைய கடை சாவியை வச்சு அன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், நன்னா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அதன் பிரகாரமும் இங்கே விநாயகரும் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நலங்களையும் அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இதுவும் போக பிரதானமானது என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஐயப்பன் சபரிமலை மாலை அணியிறவங்க வந்து இங்கே வந்து தான் மாலை போட்டால் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இங்கே பல ஸ்தலங்கள் இருந்தாலும் வெள்ளை விநாயகர்கிட்ட வந்து மாலை போடுறதை அவங்களுக்கு மிக சிறந்தது ஒரு பிராப்தமாக எடுத்துக்குவாங்க. வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம விநாயகர் பக்கத்திலே ராகு

0: ஏதோ இருப்பாங்க. அவங்களுக்கு 21 சர்ப்பம், சர்ப்பத்தலை வந்து 21 உண்டு. எல்லா கோயிலுமே 5 தலையும் மட்டும்தான் இருக்கும், ராகுவும் கேதுவும் தான் இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் 21 தலை உண்டு. இந்த கோவில் சுமார் வந்து ராஜாக்கள் காலத்திலிருந்து இந்த மகாகணபதி இருக்கிறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த சித்தர் யாருங்கிறது மட்டும் இந்நேரம் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அது மகாபுருஷர், அவருடைய அபரிமிதமான சக்தியில் தான் இந்த திண்டீஸ்வரம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கோவில் ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம், அதுவும் பழமையானது. இந்த மரத்தை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி நம்ம ஆலயம் அளிப்பிருக்காங்க. 2015 வந்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து அதில் சர்ப்பத்தோடைய புற்று இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது காலப்போக்கில் வந்து நம்ம வந்து நாகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ராகுவும் கேதுவுக்கு உண்டான சிறப்பம்சமாக இங்கே சர்ப்பத்துக்கு அபிஷேகம்லாம் உண்டு. வெள்ளிக்கிழமையிலும் ராகு காலத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலையும் சிறப்பான அபிஷேகம் உண்டு. ராகு கேது தோஷம் இருக்கவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிறது. வில்லை வினாருடைய அனுகிரகத்தினால இந்த கோவிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இப்போ திருவிழா நடக்கிறது. வேறு எங்கேயும் இப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா நான் பார்த்ததில்லை. கற்பக விநாயகருக்கு 16 நாள் தான் நடக்கும், இங்கே வந்து 19 நாள் திருவிழா நடக்குது. கொடியேற்றத்தோடு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. முதல் நாள் கணபதி ஹோமத்தோடு புஷ்பாஞ்சலியோடு ஆரம்பித்து 19 நாளும் 19 நிகழ்ச்சிகள், 19 விதமான அலங்காரங்கள், 21 வகையான சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடந்து மிக சிறப்பான முறை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 21 அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்தனாதி தைலம், அரிசி மாவு, திருமஞ்சனம், மஞ்சத்தூள், பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், சொர்ணாபிஷேகம், கடைசியாக நம்ம கலசாபிஷேகத்தோடு நிறைவாகி 16 வகையான அபிஷேகங்களும், 32 வகையான பிரசாதங்களும், 21 வகையான மகாபிஷேகமும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தகு சிறப்பு வாய்ந்த திண்டீஸ்வரத்தில் பிரதானமாக அமைந்திருக்கும் நமது வெள்ளை விநாயகரின் அருளை பெற்று செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
1: திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் குறித்த பல செய்திகளை கேட்டறிந்த பிறகு திருக்கோவிலின் உள்ளே அமர்ந்திருந்தோம். அப்போது நாம் கண்ட காட்சி என்னவென்றால், ஆன்மீக அன்பர்கள், வணிகப் பெருமக்கள் என அனைவரும் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருந்தனர். சுழிப்போட்டு செயலதையும் தொடங்கு என்பார்கள். இந்த சுழி விநாயகரின் சுழன்ற துதிக்கையையும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே நாம் எந்த ஒரு தொழிலை புதிதாக ஆரம்பித்தாலும் அல்லது புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கினாலும் விநாயகரின் அருளாசி பெற்றுக் கொள்வது வழக்கம். இத்திருக்கோவிலும் அன்பர் ஒருவர் தாம் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தோடு வந்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். அவரது அனுபவ கருத்துக்களை கேட்போமா?
2: என் பெயர் எஸ் விஜயலட்சுமி. நான் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நினைச்சதெல்லாம் நிறைவேறுது. எந்த ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் இங்க வந்து சாமி கும்பிட்டு தான் எடுத்துட்டு போவோம். இப்போ நாங்க ஒரு வண்டி வாங்கியிருக்கோம், அது சாமி கும்பிடுறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம்.
1: தொடர்ந்து பல அன்பர்கள் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் குறித்த பல கருத்துக்களை நம்மிடையே பதிவு செய்தனர்.
3: என் பேர் பாஸ்கரன். நான் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம திண்டுக்கல் நகரின் மையத்தில் அமைந்திருக்க அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயில வந்து சாமி கும்பிடாம எந்த காரியமும் நாங்கள் வந்து ஆரம்பித்தது கிடையாது. கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நிறைவேறும். அந்த ஒரு ஐதீகம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றி இருக்க எல்லா இந்த நகர்வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அது முக்கியமாக வந்து இதில் வந்து வணிக பெருமக்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம்.
4: என் பேர் ரமணி பாய். நான் வந்து திண்டுக்கல் மேட்டுப்பட்டி. இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்து ரொம்ப காலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து எந்த ஒரு விசேஷமானாலும் முதல்ல வந்து விநாயகரை தான் வழிபட வருவாங்க. சங்கடகட சதுர்த்தி மாதம் மாதம் நடக்கும், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி நடக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க இல்லையா, அப்போ எல்லா கால பூஜையும் நடக்குங்க. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து சாமி கும்பிட்டு போகலாம். விநாயகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்.
1: பல்வேறு விழாக்கள் இத்திருக்கோவிலில் நடத்தப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 19 நாட்கள் தொடர்ந்து விழா நடைபெறும் திருக்கோவில் திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் மட்டுமே.
5: மன நிறைவோடு நாம் கிளம்பும் போது

0: கௌரிம்புத்ராய நமகாவும் கஜகர்ணிகாய நமகாவும் லம்போதராய நமகா தக்ஷாய நமகாவும் மத்தக்ஷாய நமகாவும் முஷ்ய வாகனாய நமகா.
1: வெள்ளை விநாயகா, எனது வேண்டுதல் கேட்பாய், அருள்வாய். வெள்ளை உள்ளமே, உனக்கு வேண்டும் அமுதாய் தந்தேன். கொள்ளை மலர்கள் அடியிலே குவித்தேன் வணங்கி. நாள்தோறும் அள்ள செல்வமும் அன்பும் அறிவால் தருவாய் வாழ்வேன் என்ற வேண்டுதலோடு திருக்கோயிலில் இருந்து விடைபெற்றோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர், திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: செந்தமிழ் சொல்லெடுத்து
5: பைந்தமிழ் பாட்டிசைத்து
4: பாங்குடன் பவனி வந்து
5: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
4: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:45 நிமிடம். இனி கேட்போம்.
6: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: சைபால்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்.
10: நம்மள சில பேர் எப்படின்னா, அவங்களுக்கு எதிரில் உள்ளவங்க பூரா எதிரியாக தெரிவாங்க, பார்க்கறது பூரா பகையாக தெரியும். குறை எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளியில் இல்லை, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இல்லைன்னா இது மாதிரி சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு வெறுப்பை தருவதாக நீ உணர்ந்தால் உனக்குள் நீ வெறுப்புடன் இருக்கிறாய் என்பதை அது காட்டுகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. அவர் ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போயிருந்திருக்கார். அங்கே ஒரு ஓய்வு விடுதியில் தங்கியிருந்தாராம். ரொம்ப சின்ன கிராமம், அங்கே நாய்கள் ரொம்ப அதிகம். ராத்திரி ஆனால் எல்லா நாயும் குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓய்வு விடுதியில் மந்திரி ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். அவருக்கு அந்த நாய்கள் குறைக்கிறது பெரிய தொந்தரவாக போச்சு, தூங்க முடியல. பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு இவர்கிட்ட வந்திருக்கார். அந்த சமயம் இவர் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறார். இவரை எழுப்பி சொன்னாராம் அவர், சுற்றிலும் இவ்வளவு சப்தங்களுக்கு இடையில் உங்களால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவர் சொன்னாராம், அந்த நாய்கள் வந்து உங்களுக்காக கூடலை, உங்களை தொந்தரவு செய்யணுங்கிறதுக்காக அதுகள் இங்கே வரல. அதுகள் வந்து பத்திரிகைலாம் படிக்கிறதில்ல, அதனால் ஒரு மந்திரி இங்கே வந்து தங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அதுகளுக்கு தெரியாது. அதுகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அதெல்லாம் அதது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, நீங்கள் எதுக்காக துன்பப்படுறீங்க அப்படின்னாராம். அது எல்லாம் குறைச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் எப்படி துன்பப்படாமல் இருக்க முடியும் அப்படின்ருக்கார் இவர். இவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார், நீங்கள் அதுகள் குறைக்கிறதை எதிர்த்து போராடாதீங்க, நீங்கள் அதோடு போராடுறீங்க, அதுதான் பிரச்சனை. பிரச்சனையை உண்டாக்குறது அதுதான், பிரச்சனையை உருவாக்குறது அதுகளோட சத்தம் கிடையாது, உங்களோட போராட்டம்தான். அந்த சத்தம் உங்களை தொந்தரவு பண்ணலை, அந்த சத்தத்தினால் நீங்களே உங்களை தொந்தரவு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அந்த சத்தத்துக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்களாகவே உங்களுக்குள்ளே ஒரு நிபந்தனையை ஏற்படுத்திக்கிட்டீங்க. இந்த நாய்கள் குறைக்கிறத நிறுத்தினா தான் நான் தூங்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையை நீங்களே உங்களுக்கு விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நிபந்தனையை நாய்கள் கவனிக்க போகிறதில்ல, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் நிபந்தனை நிறைவேறினா தான் தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனால் உங்கள் நிபந்தனை தான் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நாய்கள் குறைக்கிறத ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுகள் சத்தத்தை நிறுத்தினாதான் தூங்குவேங்கிற நிபந்தனையை விளக்குங்கள். நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை நமக்கு தகுந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அது முடியாத காரியம். எது எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் வீட்டில் தினம் பயங்கரமாக குரட்டை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இருந்தாலும் அது எனக்கு தொந்தரவாக தெரியாது.

0: தினமும் கேட்டு பழகி போச்சு அப்படின்னார். குறட்டை விடுறது யார், உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அசட்டுத்தனமாக சிரிக்கிறார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள்

0: 101 இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் மார்னிங் நேயர்களே,
1: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை பூம்பராகம். அப்படின்னா பூவில் உள்ள மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பூம்பராகம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம்.
2: பேராசிரியர் பி. சுந்தரம் பிள்ளை எழுதிய புகழ்பெற்ற மனோன்மணியம் நூலின் 3வது அங்கத்துல 2வது கலத்துல ஒரு பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் வரி என்ன அப்படின்னா, பலமுறை தனது பூம்பரகம் பரப்பித்து, இதுதான் அந்த வரி. இந்த வரிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சிறு புல்லும் கூட ஈக்களை அழைத்து மகரந்தத்தை பரப்பி பயன் தருவதை இந்த வரி குறிக்குது. இந்த வரியின் மூலமா பூம்பராகம் அப்படின்னா பூவில் உள்ள மகரந்தம் அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க கூடிய வேர்ட் எபிஃபனி, EPIPHANY. எபிஃபனி அப்படின்னா ஒரு கடினமான விஷயத்த நாம திடீர்னு புரிஞ்சுக்க கூடிய தருணத்தை தான் நாம எபிஃபனி அப்படின்னு சொல்றோம்.
1: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதோ, as I studied these terms I had an epiphany அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, இந்த சொற்களை பற்றி நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது எனக்கு திடீரென ஒரு விஷயம் புலப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். சோ இதுல இருந்து எபிஃபனி அப்படின்னா ஒரு கடினமான விஷயம் திடீரென புரியும் தருணம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டா உடனே நம்ம என்ன கேட்போம் தெரியுமா, முதல்ல சிச்சோ அதுல ஏர் பேக் இருந்துச்சா, யாருக்கும் எதுவும் ஆகலையே, எல்லாரும் சேஃபா இருக்கிறாங்களா, இப்படிதான் நம்ம முதல்ல கேட்போம். அது மாதிரி நாமளே ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணா கூட அதுல எத்தனை ஏர் பேக் இருக்கு அப்படின்னு கூட செக் பண்ணிப்போம். சோ ஒரு விபத்து நடக்கும் போது சீட்ல இருக்கிற நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய ஒரு பலூன் திடீர்னு வந்து நம்மளை காப்பாத்துது இல்லையா, அந்த ஏர் பேக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் செக்மெண்ட்ல கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்மளுடைய காருக்குள்ள கிராஷ் சென்சார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, காரினுடைய சடன் டிசிலரேஷன், அப்புறம் இம்பாக்ட் இன் இன்டென்சிட்டி, அப்புறம் டைரக்ஷன்ஸ், இது எல்லாமே டிடெக்ட் செய்யும். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ரொம்ப குறுகிய நேரத்துல ஸ்பீடு குறையுது அப்படின்னா அது ஒரு சீரியஸ் இம்பாக்ட் இருக்குன்னு அந்த ஏர் பேக் கண்ட்ரோல் யூனிட் வந்து தானாவே புரிஞ்சுக்கும். ஆமா, அப்படித்தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டிடெக்ட் பண்ணதும் ஏர் பேக் சிஸ்டம் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஃபிளாட்டரை ஆக்டிவேட் பண்ணும். எப்படி ஆக்டிவேட் செய்யும், ஏர் பேக்ல ஆல்ரெடி காத்து இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் நமக்கு இருக்கு, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.
1: நிச்சயமா ஏர் பேக் வந்து ஆல்ரெடி காத்து இருக்காதுங்க, அது வந்து ஃபோல்டடா ரொம்ப காம்பாக்டா ஒரு இடத்துல இருக்கும். ஆக்சிடென்ட் நடந்ததும் அந்த இன்ஃபிளேட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கேஸ் ரிலீஸ் பண்ணி அந்த ஏர் பேக ஃபில் பண்ணிடும். இது வந்து ரொம்ப மில்லி செகண்ட் டைம் தான் எடுத்துக்கும். சரி ஓகே, ஆனா நம்மள சேஃப்கார்ட் பண்றதுக்கு சீட் பெல்ட் போட்டாலே போதுமே, அப்ப எதுக்கு இந்த ஏர் பேக் அப்படின்னு இன்னொரு கேள்வி நமக்கு வருது. அப்படின்னா சீட் பெல்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடிய ரீஸ்ட்ரைன்ட் செய்யுது. ஆனா ஏர் பேக் வந்து கிராஷ்ல நம்ம ஹெட் ஆர் செஸ்ட் நேரடியா போய் ஹார்ட் சர்ஃபேஸ்ல மோதுறத குறைக்க உதவுது. பிகாஸ் இது வந்து ஒரு நார்மல் பலூன் கிடையாது, ஹை ஸ்ட்ரென்த் ஃபேப்ரிக்கால இது வந்து செய்யப்பட்டிருக்கு. இன்ஃபிளேட் ஆனதும் குஷன் மாதிரி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற இந்த ஏர் பேக் இம்பாக்டுக்கு அப்புறமா கேஸ் வெளியேறதுக்காக வைக்கப்பட்டிருக்க கூடிய சில வென்ட் ஓபனிங்ஸ்ல அந்த கேஸ் வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிடும்.
2: நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடந்த உடனே அந்த ஏர் பேக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா டிப்ளை ஆகும். அதனால ஸ்டியரிங் வீலுக்கு ரொம்ப பக்கத்துல நாம உட்கார கூடாது. சீட் பெல்ட் இல்லாம நாம ஏர் பேக் மட்டுமே நம்பவும் கூடாது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளை ஃப்ரண்ட் பாசஞ்சர் சீட்ல நாம உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சரியான சைல்டு ரெஸ்ட்ரைன்ட் இல்லாம உட்கார வைக்க கூடாது. சோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது நமக்கு அந்த ஆக்சிடென்ட் நினைச்சு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கே டைம் இருக்காது. ஆனா நம்முடைய கார்ல இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸ் அந்த ஆபத்தை மில்லி செகண்ட்ஸ்ல உணர்ந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கொடுக்குது.
1: அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு சின்ன ஃபோல்டட் பேக்ல இருக்கக்கூடிய கேஸ நம்ம முன்னாடி ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் குஷனா கொண்டு வந்து மாத்துது. சோ ஏர் பேக் அப்படிங்கறது ஒரு சாதாரண பலூன் இல்ல, விபத்து நேரத்துல உயிரை காக்க உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மிராக்கிள்.
2: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0%

0: பட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
2: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸும் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. Apply.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
6: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
5: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
7: நேரம் காலை 8:55. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ் ஆரம்பமாயாச்சு. முதலில் கேட்கலாம் மரியான் திரைப்பட பாடல்.

0: கேட்டு பாடலுடன் நிறைவு பெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய பாலாஜி கூறியுள்ளார். கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வர நாள் ஒன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
4: நேரம் 9:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 வாழ்க்கை நமக்கு பல நிகழ்வுகளை தருகிறது. வானொலி அந்த நிகழ்வுகளுக்கு இசையையும் உணர்வையும் சேர்க்கிறது. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்து தனிமைக்கு துணையாக, நம் பயணத்துக்கு தோழனாக, நம் நினைவுகளுக்கு ஒரு முகவரியாக அன்றும் இன்றும் என்றும் கூடவே வரும் வானொலி நம் குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101. உங்களோடு இணைவது ஆர்ஜே வேல் ஸ்ரீவித்யா செந்தில்குமார். நேயர்களே, குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
5: உலக முதலுதவி தினம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
6: வணக்கம். ஈ வருடம் செப்டம்பர் 12 தேதி முதலுதவி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதத்தில் 2 சனிக்கிழமை முதலுதவி தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரிசன்ட் சொசைட்டிஸ் இந்த அசோசியேஷன் மூலமாக 2000 வருடத்துல தான் இதை வந்து அமலாக்குனாங்க. முதலுதவியோட முக்கியத்துவம் அனைத்து மக்களுக்கும் சென்றடையணும். முதலுதவி தினத்தோட கொண்டாடுற நோக்கம் என்னன்னா, யார் வேணாலும் ஒரு உயிரை காப்பாத்தலாம், நீங்க டாக்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரும்பாலும்

0: பேஷண்ட்ஸு ஒரு எமர்ஜென்சினால டெத் ஆகிறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள டாக்டர் வர்றதுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய முதல் ஆக்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்றோம். முதலுதவி எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கலான்றத நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். முதலாவது இருதய பிரச்சனை மூச்சு திணறல் கண்டிஷன்ஸுக்கு நம்ம முதலுதவி கொடுக்கலாம். விசக்கடிவு நம்ம பாம்பு இந்த மாதிரியான விஷ பூச்சிகள் விஷ உயிரினங்கள்னால பாதிப்படைஞ்சு அதனால வரக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு நம்ம முதலுதவி கொடுக்கலாம். அடுத்ததா நம்ம ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்னா நம்ம வெயில் அதிகமாக தாக்கப்படுறதுனால வரக்கூடிய மயக்க நிலைக்கு நம்ம முதலுதவி கொடுக்கலாம். அடுத்ததாக தண்ணிலேயோ குளத்திலேயோ மூழ்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுல இருந்து காப்பாத்துறதுக்கான செயல்பாடுகள் நம்ம முதலுதவியா கணக்கில் எடுக்கிறோம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வாய் வழியா மூச்சு நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்ல கிளீன் காட்டன் கிளாத்தை வச்சோ நம்ம வந்து மூச்சு அவங்களுக்கு நம்ம செயற்கையா கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யறதுக்கு தயங்குறது தான் ரொம்ப தப்பு, செய்யாம இருக்கிறது தான் அதை விட பெரிய தப்பு.
1: இதுவரை உலக முதலுதவி தினம் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.

தமிழில் ஒரு இனிய பாடல் கேட்டாலும், மலையாளத்தில் ஒரு மென்மையான மெட்டு கேட்டாலும், கன்னடத்தில் ஒரு கவிபாடும் கானம் கேட்டாலும், இந்தியில் ஒரு இனிமையான இசை கேட்டாலும், தெலுங்கில் ஒரு தேனமுது ராகம் கேட்டாலும், மொழிகள் புரியாமல் போகலாம். ஆனால் இசை இதயத்தின் உணர்வை புரிய வைக்கும். தமிழ் மொழி பேசும் இதயங்களுக்கு இசை பாலமாயிருக்கும் நம் குமரி பண்பலையில் நின்று கேட்கலாம் இப்பொழுது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் முதலில் இந்தியின் இனிய இசை இதோ. கேசரியா பிரம்மாஸ்திரா திரைப்படத்திலிருந்து இசை பிரீதம், வரி அபிதா பட்டாச்சாரியா, குரல் அரிஜித் சிங்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
6: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எல்லா திசையிலும் வீசும் சுவாசமாய் நம் வாசல் சேரும் குமரி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பன்மொழி பாடல்கள். மலையாள திசையிலிருந்து வரும் கானம் கேட்கலாமா இப்போது? ஹிட்லர் திரைப்படத்திலிருந்து SP வெங்கடேஷ் இசையில், கிரீஷ் புத்தன்சேரி வரிகளில், MG ஸ்ரீகுமார், KS சித்ரா குரல்களில்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன் காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிபிரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாഴ്ച.
4: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தனும். நறுக்கெடுப்பிலூட சம்மானங்கள் நேடு.
3: பணிக்கூலியில் 50% டிஸ்கவுண்ட், 500 ரூபாய் அடச்ச கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் சௌகரியவும். திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம், தமிழ்நாடு.
5: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
6: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
5: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
6: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில்.

வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. குமரி பண்பலை எனும் இசை பாலத்திலிருந்து இணைவது தெலுங்கின் தென்றலிசை. அடுத்ததாக ஷாப்பிங் மால் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார் விஜயந்தோன் இசையில், அனந்த ஸ்ரீராம் வரிகளில், ராக்கி ஹன்ஷிகா குரல்களில்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
8: தங்க நகைகள் செய்குளியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
7: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
8: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
9: ஹலோ
10: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
9: மறுபடியுமா?
10: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
9: சார் இவ்வளவு எங்கிருந்து?
10: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
9: சார் 2 லட்சம்
11: என்னாச்சப்பா?
9: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
10: அட
9: கட் பண்ணிட்டான்.
11: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
9: ஃப்ராட்?
11: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
9: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்களின் நிறைவாய் கேட்கலாம். இளையராஜா இசையில் எஸ் நாராயண் வரிகளில், இளையராஜா கே எஸ் சித்ரா குரல்களில் குலாபி எனும் கன்னட திரைப்பட பாடல்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து
1: நேரம் 9:30. அலையாடும் குமரியின் ஆனந்த ராகமாய் இசைக்கும் குமரி பண்பலை 101 குமரி மண்ணில் வீசும் மலையாள வாசம் கான கைரளியாக. நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் சுகமானல்லோ? எல்லாரும் சுகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்ன விஜயா இருக்கணும்.

0: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பிசஷ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சியளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் செலவுகளை தலைமை ஆசிரியர் மீது திணிப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்றதாக அஞ்சுகிராம பகுதியில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: குட் மார்னிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:03.

0: சவாலை சமாளி கேம் ஷோ.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.

0: வாங்க விளையாடலாம். நம்ம கேம் ஷோல மூணு ரவுண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கணும்னா உங்களுக்காக போன் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: 260240 மற்றும் 1920722 முன்னிணைப்பனாக 0452 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257039. சரி, இனி ரூல்ஸ்க்கு வந்துடலாம். மெயின் ரூல்ஸ் என்ன அப்படிங்கறது முதல்ல சொல்லணும்ல?
0: கண்டிப்பா, மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எல்லாரோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். செகண்ட் ரூல்ஸ் என்ன?
1: செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நீங்க காது பக்கத்துல உங்க போனை வச்சு பேசணும். ரேடியோல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கேம் ஷோல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அது ஒண்ணு. மூணாவது என்ன?
0: ஆட்டத்திலிருந்து விலக்கப்படுவீர்கள். என்ன உங்களுக்காக நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஒன்று மட்டும் தனித்திருக்கும். அது எது, ஏன் அப்படிங்கிற ரீசனோட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க போகலாம் தேர்ட்
2: ரவுண்ட்.
0: வணக்கம்.
1: ரோஜா
3: repeat
1: gate ab
3: repeat
1: 10
3: repeat
1: palam 10
3: repeat
1: avlo danga neenga jeichittu adutha round poringa.
0: Okay, second round poringa. Second round la ungalkaga enalam vaarthigal irukku appdi therinjikkalama?
3: Sari.
0: Okay, ungalkana vaarthigal இன்பம் மகிழ்ச்சி, இதில் ஒரே வார்த்தை இன்பம் மகிழ்ச்சி. இரவு பகல், நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, இதுல எது தனித்திருக்கு?
1: அதாவது எதிரும் புதிரும் சொன்ன மாதிரி இருக்குல்ல?
0: யா,
1: அதனால இன்னொரு தடவை கூட அந்த நேர்க்கா சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா சொல்றோம், கரெக்டா கேட்டு ஆன்சர் பண்ணுங்க. இன்பம் மகிழ்ச்சி, இரவு பகல், நன்மை தீமை, உயர்வு தாழ்வு.
3: இதுல வந்து இன்பம் மகிழ்ச்சி, இன்பம் மகிழ்ச்சி வந்து சேம் மீனிங். பாக்கி எல்லாமே
0: ஆப்போசிட். ஆப்போசிட். பாரா
1: வாழ்த்துக்கள். அழகா அழகா வந்து ஜெயிச்சு மூணாவது ரவுண்டுக்கு போறாங்க. மூணாவது ரவுண்ட் என்ன அப்படிங்கற சொல்ல வேண்டாமா?
0: யா, சங்கிலி பொங்கலி கதவு தரல உங்களுக்காக 10 பாக்ஸஸும் வெயிட்டிங். எந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி நம்ம இன்னைக்கு விளையாட போறோம்?
3: நம்பர் 3.
0: நம்பர் 3, 3 குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மேஜிக் வேர்ட் சொல்லணும். சொல்லலாமா?
1: ஓகே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாமா? கவிதை கேளுங்கள். ஓஹோ, கவிதை கேளுங்கள் அப்படின்னு வந்திருக்குங்க.
0: கவிதை கேளுங்கள், அதாவது ஆர்ஜிஸ் கொடுக்கும் தலைப்பில் கவிதை இரண்டு வரிகளுக்கு மிகாமல் கூற வேண்டும். ஓகேவா? இப்போ காற்று அப்படின்னா

0: பாம்புகள் நமக்கு மதிப்பெண்களை நிறுத்தமில்ல. ஆரம்பமாய சவாலி சமாளி கேம் ஷோ
1: கே மக்களை மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை நூற்றொன்றை கேட்டுக்கொண்டிருக்கும் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலை சமாளி கேம் ஷோல உங்க கூட பேச விளையாட சைன் இன் பண்றோம்.

0: மிதமான காற்று நித்தம் நித்தம் வீசும், பச்சை பசை இலைகள் புத்துணர்ச்சி தரும் அப்படிங்கிற
1: இது எக்ஸாம்பிள்.
0: ஆமா, இப்படின்னு கவிதை நீங்க ரெண்டு லைனுக்கு கம்மியா இல்லாம சொல்லணும். ஓகேவா?
1: கவிதை ஊற்றா பொங்கி
0: வார்த்தை உங்களுக்காக ஏதோ. அம்மா,
2: அம்மா என்றால் அறிவு. அம்மா என்றால் அறிவு. பாசத்திற்கு நிகழ் அம்மா தான் சொல்ல முடியும்.
0: ஓகே, ஒரு கவிதை
2: வெற்றி என்று முதலுக்கு உடனே வரும்.
0: சரி, ஓகே. இன்னொரு கவிதை, பயணம்.
1: பயணம், சூப்பரான தலைப்பு.
0: பயணம், டிராவல், பயணம்.
2: பயணம் செல்வது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. பயணம் என்பது நமக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும்.
1: கவிதை சொல்ல சொன்னா வசனமா பேசுறாங்களே, என்னங்க
0: வசனம். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி,
1: தேங்க்யூ.
0: வணக்கம், இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க அப்படின்னு கேக்குறதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
1: கீதா, கீதா இத ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? நலமா இருக்கோம். இத ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா நம்ம நிகழ்ச்சியில?
3: இல்ல, முத குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசுவேன்.
1: ஓகே, சரிங்க, இதுலயும் வந்திருக்கீங்க, சந்தோஷம். சரி, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமா? சரி, திரும்ப திரும்ப பேசுறது நீ ஸ்டார்ட் ஆகுது. கேரட்,
3: கேரட்.
1: ஸ்ட்ராபெரி,
3: ஸ்ட்ராபெரி.
1: ஆப்பிள்,
3: ஆப்பிள்.
1: போட்டோ,
3: போட்டோ.
1: கேரட்,
3: போட்டோ. ரிபீட்.
1: ஸ்ட்ராபெரி,
3: ரிபீட்.
1: ஆப்பிள்,
3: ரிபீட்.
1: போட்டோ,
3: ரிபீட்.
1: கேரட்,
3: ரிபீட்.
1: ஸ்ட்ராபெரி,
3: ரிபீட்.
1: சூப்பர்ங்க.
0: உங்களுக்கான வார்த்தைகள், படி, படித்தான். இல்லமா, நீங்க கேட்டுட்டு எது தனித்திருக்கு அப்படின்னு கேட்டு சொல்லுங்க.
1: நாலு வார்த்தைகள் சொல்லுவாங்க உங்களுக்காக, அதுல ஒண்ணு மட்டும் தனியா இருக்கும், சரிங்களா? அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லணும்.
0: படி, படித்தான், ஓடினான், எழுதினான். இதுல எது தனித்திருக்கு, ஏன் தனித்திருக்கு? அடி இல்லமா, ஃபர்ஸ்ட் படி, படித்தான், ஓடினான், எழுதினான். படி, ஏன் உங்களுக்கு சரியா புரியலையா தெரியல. கரெக்டா வார்த்தைகள் சொல்றோம், லாஸ்ட் டைம் கேட்டுக்கோங்க. படி, படித்தான், ஓடினான், எழுதினான். இந்த நான்குல எது தனித்திருக்கு, ஏன் தனித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் படி,
3: படித்தான், இது படி மட்டும்
0: தான் தனிமையில இருக்கு. அதுதான் ஏன் தனிமையில இருக்குன்னு
1: கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் தனிமையில இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லணும், பாதி மார்க் கொடுக்கறோம், ஆனா வின்னர் ஆக முடியாதுங்க, சரிங்களா? அதனால நல்ல முயற்சி, அடுத்த கேம் ஷோல சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
0: படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஏன்னா, அது ஒரு செயல், மற்றும் மூன்றும் வினை சொற்கள், அதாவது செயலை குறிக்கும் சொற்கள். படித்தான், ஓடினான், எழுதினான்.
1: கரெக்ட். நேயர்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், நீங்க வார்த்தையை மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, காரணத்தையும் அழகா எடுத்து வைக்கணுங்க. சரி, இப்ப ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமார் எஃப்எம் 101.
0: சவாலே சமாளி கேம் ஷோ.
4: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
4: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
9: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு

0: 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் அண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிபிரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாഴ്ച.
3: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்துணும். நறுக்கெடுப்பிலூட சம்மானங்கள் நேடும்.
2: பணிக்கூலியில் 50% டிஸ்கவுண்ட், 500 ரூபாய் அடைச்ச கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் சௌகரியவும். திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி குலசேகரம் தமிழ்நாடு.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
9: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
11: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
12: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
11: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
13: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
14: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
15: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
14: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
15: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
16: வெல்கம் பேக் மக்களுக்கு வரிப்பான் சவாலை சமாளி கேம் ஷோ.
17: நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து ஒருத்தங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, அடுத்ததா யார் வந்து ஜெயிக்க வராங்க அப்படின்னு பார்க்கலாமா?
16: கண்டிப்பாக. வணக்கம்.
18: வணக்கம்.
16: வணக்கம் சொல்லும் நீயர் யார் இங்கிருந்து?
18: நான் கஜிகா, தேரைக்கால் புதூர்ல இருந்து பேசுறேன்.
17: நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியா?
18: ரெடி.
17: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் கம்ப்யூட்டர்,
18: கம்ப்யூட்டர்,
17: 50,
18: 50,
17: கேமரா,
18: கேமரா,
17: 50,
18: ரிபீட்,
17: ரேடியோ,
18: ரேடியோ,
17: 50,
18: ரிபீட்,
17: கேமரா,
18: ரிபீட்,
17: 50,
18: ரிபீட்,
17: 50,
18: ரிபீட்,
17: கேமரா,
18: ரிபீட்,
17: போட்டோ,
18: போட்டோ.
16: ஏன் 33? சொல்லுங்க.
17: என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமா?

0: ஓஹோ, சினிமா சினிமா வந்திருக்கு உங்களுக்கு. போலாமா? நாங்க வந்து சில டயலாக் சொல்லுவோம், அது எந்த படத்துல இருந்து அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா?
1: ஓகே
0: சரி. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து, இது கோயம்புத்தூர் பாஷைங்க அம்மணி, நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கமுங்க.

0: மாமா, மாப்பிள்ள சொல்றது சரிதானுங்க. இந்த டயலாக் வந்து எந்த படத்துல உள்ளது அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: கோயம்புத்தூர் மாப்பிள்ளை
0: இல்லைங்களே. சரி, இன்னொரு ஆமா, கொஞ்சம் புது படம் தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
2: ஒரு ஃபேமஸ் சாங்லாம் வரும்.
0: ஆமா,
2: காமெடி. அந்த
0: காமெடி தான் ஹைலைட்ங்க படத்திலேயே. சரி பரவாயில்ல, இன்னொரு டயலாக் போயிடலாமா? ட்ரை பண்ணுவோம்.
2: இது ஆன்சர் பண்ணிட்டீங்கனா கூட வின்னரா அறிவிச்சிரலாம்.
0: எஸ்.
2: கோபாலு கோபாலு மாப்பு வச்சிட்டாய ஆப்பு.
1: சந்திரமுகி.
0: ஓஹோ சூப்பர். சரி, அப்ப வின்னர் ஆஃப் தி ஷோ நீங்க தான். ஓகேங்களா?
1: Thank you.
0: சரி, வாட்டலாம்.
2: பை பை.
0: ஓகே, ரெண்டு சொன்னதுல ஒன்ன வச்சு சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: எஸ்.
0: ஆமா, சரி, இனி அடுத்தது யார் வராங்க, விளையாட போறாங்க, எப்படி என்ன அப்படின்னு பாக்கலாம்.
2: வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: இந்த பக்கம் தாங்க. அந்த பக்கம்
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: இந்த பக்கம் ராஜகுமாரி.
0: இந்த பக்கம் ராஜகுமாரிங்களா? சரி, வெல்கம் டு தி ஷோ.
3: இரணியர்.
2: ஓகே, உங்களோட பேர்லாமா?
3: பேர்.
0: சரி.
2: திங்கள்.
3: எப்படி?
2: திங்கள்.
3: திங்கள்.
2: செவ்வாய்.
3: செவ்வாய்.
2: புதன்.
3: புதன்.
2: புதன்.
3: வெட்டி.
2: வியாழன்.
3: வியாழன்.
2: வியாழன். புதன். செவ்வாய். புதன். வெள்ளி.
3: வெள்ளி.
2: அவ்வளவுதான், வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, அப்போ அப்படியே போறோம் செகண்ட் ரவுண்டுக்கு. சரிங்களா? தனியா தனித்தனி இதுல உங்களுக்கான வார்த்தைகள். வாழை மரம், தென்னை மரம், ஆலமரம், வேப்ப மரம். இந்த நாலு மரத்துல ஒரு மரம் மட்டும் தனியா இருக்குங்க.
2: அதுக்கு என்ன மரம்?
3: வாழை மரம்.
0: வாழை மரம் ஏன், என்ன காரணம்?
3: மற்றதெல்லாம் கிளைகள் இருக்கும், இது அப்படி ஒரு தண்டா இருக்கும்.
0: அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா வந்து தென்னை மரத்துக்கு இருக்கிற மாதிரி தானே வாழை மரத்துக்கும் இருக்கும் கிளைகள், அப்படின்னு இல்லல்ல, இலைகள் தானே இருக்கும். இன்னும் இன்னும் ஒரு ஒரு காரணம் யோசிச்சிட்டீங்கன்னா வார்த்தை வந்து கரெக்டு தான். காரணத்தை சொன்னாதான் வின்னருங்க. சரிங்க, இந்த காரணத்தையும் எடுத்துக்கலாம். நாம வச்சிருந்த காரணத்தையும் சொல்லிருவோம். என்ன அப்படின்னா, வாழை மரம் அப்படிங்கறது செடி வகையை சார்ந்தது, மற்ற மூணுமே வந்து மர வகைகள். சரிங்களா? அதான வழக்குல வந்து வாழை மரம் வாழை மரம் சொல்லி அப்படி அப்படியே ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க ஒரு கரெக்டா ஒரு ரீசன் சொன்னதுனால
2: உங்களுக்காக மூன்றாவது பாக்ஸும் இரண்டாவது பாக்ஸும் தவிர மீதி எட்டு பாக்ஸஸும் வெயிட்டிங். எந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி விளையாட போறீங்க?
3: 7.
0: சரி,
2: ஓகே.
0: பாக்ஸ் ஓபனோ ஓபன் ஆகணும்னா
3: ஜி பூம்பா.
0: சரி, உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? பஞ்சதந்திரம் உங்களுக்கு வந்திருக்குங்க. சரி, அதுல வந்து ட்ரிக்கியான க்வெஸ்சன்ஸ் வந்து ஆர்ஜே வந்து கேட்பாரு உங்ககிட்ட. அதுக்கு வந்து நேரா யோசிக்காம கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு யோசிச்சு நீங்க வந்து சொல்லணும். அதாவது ட்ரிக்கி க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லுவோம். நேரா வந்து விடைய யோசிக்காம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். சரிங்களா?
2: சரி, ஓகே. நீங்க இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, சரியா? ராஜகுமாரிமா, நீங்க இப்போ நைட்டு ரூம் லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா? சடனா உங்களுக்கு பயங்கரமான பசி, ஏதாவது சாப்பிட்டாதான் உறக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு பசி. உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல பழங்கள், பால், முட்டை எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணுவீங்க, ஏதோ ஓபன் பண்ணுவீங்க. நீங்க ரூம் லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு நல்ல பசி, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல பழங்கள், பால், முட்டை எல்லாமே இருக்கு.

0: நீங்க ஃபர்ஸ்ட் எதை ஓபன் பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் என்னோட கண்ணை அப்படியே ஓபன் பண்ணி
0: எல்லாமே தெரியும். அப்பதான் பால் முட்டை இருக்கதெல்லாம் தெரியும். டோர் ஓபன் பண்ணி போய் பார்த்தாதான் அசால்ட்டா பதில் சொல்லிட்டீங்க. அட்டகாசம் விளையாண்டீங்க ராஜகுமாரிமா.
2: சூப்பர் சூப்பர், நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, பாய் பாய். அப்படியே எண்ட் ஆஃப் த ஷோ வந்தாச்சுங்க. இன்னைக்கு போன வாரம் வந்து வினர்ஸ்லயே அப்படின்னு ஆதங்கப்பட்டோம். ஆனா இந்த வாரம் எவ்வளவு பேர் வின் பண்ணிருக்காங்க?
0: இன்றைய நிகழ்ச்சியில நாலு பேர் கலந்துகிட்டாங்க. மூணு வின்னர்ஸ் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெற்றி பெற்று இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்? கோட்டார்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, தேரைக்கால் புதர்ல இருந்து கஜிகா, இரணியில இருந்து ராஜகுமாரி. இந்த மூன்று பேருக்கும் பாராட்டுக்கள்.
2: இன்னொரு தடவை கைத்தட்டல் கொடுத்துடலாம்
0: எல்லோருக்காகவும். சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வின் பண்ண எல்லாருக்காகவும், கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்காகவும் ஒரு சூப்பரான சாங் வரப்போகுது.
2: ஓகே, அடுத்த சனிக்கிழமை சவாலே சவால் கேம் ஷோல மீட் பண்றோம். அது வரைக்கும் இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
0: RJ TJ மிக்ஸ் லைன்,
2: RJ J லிஜு, இது உங்களுக்கான சாங்.

0: 줌마 킬.
1: நிறைவுபெறுகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம். கடிதமும் கருத்தும். ஹாய் வணக்கம் என் அன்பான நேயர்களே, மனசுல சொல்லணும்னு நினைச்ச ஒரு வார்த்தை காகிதத்துல எழுதப்பட்ட ஒரு கடிதம், வாழ்க்கைய பற்றி ஒரு அழகான கருத்து. அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வர நிகழ்ச்சி தான் கடிதமும் கருத்தும். உங்க எண்ணங்கள், உங்கள் அனுபவங்கள், உங்கள் அன்பான வார்த்தைகள் இப்போ இந்த காற்றலை வழியாக 1,000 இதயங்களை சென்றடைய போகுது. நான் உங்கள் திலகவதி. வாங்க மனசோட பேசலாம், மனசோட கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா கடிதமும் கருத்தும்? சென்ற மாதம் 20 இடம்பெற்ற முற்றத்தில் இன்று நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் சந்தை ஈனாம் பற்றிய விவரங்களை நேர்கள், அதிலும் விவசாயிகள் அறிந்து பயன்பெற வைத்த அண்ணன் தம்பி உரையாடல் மிகவும் பயனுள்ளவை அப்படின்னு எழுதியிருக்காரு நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. சென்ற மாதம் 21 காலை இடம்பெற்ற நம் வாழ்க்கையில் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை என்று எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கிய ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்களின் கருத்துக்கள் மிகவும் அருமை. தொடர்ந்து வந்த 7:30 இடம்பெற்ற இது ஒரு சத்தான உணவு, இதில் புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளது என தண்ணீர் பற்றிய தகவலை குறுஞ்செய்தியாக சொன்ன நிலைய அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுக்கள். மகாத்மா காந்தியின் சுயசரிதியான சத்திய சோதனையை வழங்கிய காந்தி அஞ்சலி நிகழ்ச்சி மிகவும் அருமை. சிறப்பாக வாசித்த நிலைய அறிவிப்பாளர் சுகுமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். திங்கள் நகர் ஞான பிரகாசம். சென்ற மாதம் 22 பிற்பகல் தேனி நேரத்தில் ஒலிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கல்யாணம் என்னும் மகிழ்வின் நிகழ்வை மையமாக கொண்ட சினிமா பட பாடல்களை தேர்வு செய்த செம்பொன் விளை செல்லம் அவர்களுக்கு நன்றி. சுப நிகழ்விற்கு ஏற்புரை வழங்கிய நிகழ்ச்சி பொறுப்பு மற்றும் நிலைய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி. குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 23 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, இவர் அன்று காலை இடம்பெற்ற எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் நாய்கள் தங்கள் குட்டிகளுக்கு பால் தரக்கூட முடியாமல் அழுது புலம்பியது, கீரையை உப்பு கூட இல்லாமல் மக்கள் உண்பது, இப்படி வறுமையை கோடிட்டு நல்லிய கோன் ஈந்த கொடையை சிறுபானாற்று படை குறிப்பிட்டு அறிய முடிந்தது, நன்றி. அடுத்த நேயர் இரணியல் பழனி ஆண்டி பிள்ளை, இவர் அன்று முற்பகல் மணி 10:02 வலம் வந்த சாதிக்க பிறந்தவர் வரிசையில் மனநல ஆலோசகர் சிவதர்ஷினி அவர்களின் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளவையாக இருந்தது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அனுஷா சாஜி அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா அவர்களுக்கும் பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்று மாலை 5:05 இடம்பெற்ற முல்லை சரம் நிகழ்ச்சியில் வெளிவந்த அனைத்து திரையிசை பாடல்களும் அழகாக இருந்தது. திரையிசையை ஒலிபரப்பு செய்த நிலைய அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். அடுத்து குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 24 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். அன்று காலை இடம்பெற்ற முற்றத்தில் இன்று நிகழ்ச்சியில் மழை மற்றும் குளிர்காலத்தில் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நாட்டு வைத்தியம் பார்க்காமல் கால்நடை மருத்துவர் ஆலோசனையுடன் காலநிலைக்கு ஏற்றாற்போல தடுப்பூசி முறைகள், கால்நடை வளர்ப்புக்கு அரசு அளித்து வரும் நிதி உதவிகளை நினைவூட்டியது, நன்று. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை. தொடர்ந்து அன்று இரவு 8:05 இடம்பெற்ற பட்டாம்பூச்சி சிறுவர் நேரலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய மற்றொரு நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இனி குமரி பண்பலை 101

சென்ற மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். குமரி பண்பலை 101 தினமும் காலை இடம்பெறும் திருக்குறள் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளவையே அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க சக்திகாடன் சரஸ்வதி, செட்டியார் மடம் மணிகண்டன், பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி, சென்னை பாரிநகர் சுபா. தொடர்ந்து அன்று காலை இடம்பெற்ற தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், இரவு வீட்டில் புகுந்த கழ்வனை கணவன் மனைவி இருவரும் பாடல் வழி பக்கத்து வீட்டாரை வரவைத்து கழ்வனை பிடித்த விதம் நினைவூட்டியது அருமை. தொடர்ந்து அன்று முற்பகல் மணி 11:10 இடம்பெற்ற நேரலை நிகழ்வில் கல்லூரி மாணவிகளின் திரு ஓணம் கொண்டாட்டம் பல்சுவை தகவல்கள் மிக சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளர்களுக்கு நன்றி. இதை பாராட்டி எழுதியிருக்காங்க திங்கள் நகர் ஞான பிரகாசம் மற்றும் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். அன்று காலை இடம்பெற்ற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையை பாராட்டி வாழ்த்துக்கள் கூறியது நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி சிறப்பு. வாழ்த்துக்கள் கூறிய நேர்கள் திங்கள் நகர் ஞான பிரகாசம், சென்னை பாரிநகர் சுபா, செட்டியார் மடம் மணிகண்டன். அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று பிற்பகல் மணி 1:10 இடம்பெற்ற மகளிர் நேரலை நிகழ்வில் அத்தப்பூ கோலமும் பெண்களின் மனமும் என்ற தலைப்பில் பல பகுதிகளை சார்ந்த மகளிர் பங்கு பெற்று தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது சிறப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தங்களது வீடுகளின் முன் மற்றும் முக்கிய பார்வையாளர்கள் கூடும் இடங்களில் 10 நாட்கள் அத்தப்பூ கோலம் இடுவது வழக்கமாகும். இது பெண்கள் வளர்ச்சியை மையமாக கொண்டது. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க செட்டியார் மடம் மணிகண்டன். அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று முற்பகல் மணி 10:02 இடம்பெற்ற வாசிப்பே சுவாசிப்போம் நிகழ்ச்சியை நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தின் வழி கருத்துக்களை குட்டி குட்டி கதைகள் மூலம் கூறியது அருமை. நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய நிலைய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க திங்கள் நகர் ஞான பிரகாசம். தொடர்ந்து அன்று பிற்பகல் மணி 3:02 இடம்பெற்ற தேனி நேரம் வெள்ளித்திரையில் தமிழ் திரைப்பட நடிகை ஊர்வசி அவர்களை பற்றிய திரைப்பட செய்திகள் அருமையாக இருந்தது. ஊர்வசியின் பிறப்பு, அவர்களது தொழில், அவர்களுடைய சாதனைகளை அறிய முடிந்தது. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற நிலைய அறிவிப்பாளருக்கு நன்றி. மதுரை கிருஷ்ணராஜபுர சண்முக சுந்தரம். இவர் அன்று மாலை மணி 4:30 இடம்பெற்ற தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு ISROவின் சாதனைகள் பற்றிய உரை இடம்பெற்றது. சந்திராயன் 3 எவ்வாறு விண்வெளியில் வெற்றிகரமாக இறங்கி வரலாற்று சாதனை படைத்தது. சந்திராயன் 3 இறங்கிய பகுதி சிவசக்தி புள்ளி என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டார். இந்த புதிய செய்தியை குமரி பண்பலை வாயிலாக அறிந்து கொண்டே பண்பலைக்கு நன்றி. மேலும் அன்று மாலை 5 மணிக்கு இடம்பெற்ற ஓணம் பண்டிகையை பற்றி ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நேரலையில் மாணவிகள் ஓணம் கொண்டாட்டம் அத்தப்பு கோலம் போட்டு நிகழ்ச்சியை அழகாக ஆரம்பித்தார்கள். நிகழ்ச்சியை மக்களுக்காக சிறப்பாகவும் பக்தியுடனும் எடுத்துரைத்த நிலைய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். செட்டியார் மடம் மணிகண்டன். இவர் அன்று காலை இடம்பெற்ற அண்ணன் தம்பி உரையாடலான முற்றத்தில் இன்று நிகழ்ச்சியில் உளுந்து பற்றிய தகவல் அறிய முடிந்தது நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்த நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று பிற்பகல் மணி 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் வட்டவிழை ஆரம்ப சுகாதார நிலைய உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் கனக சபாபதி அவர்கள் கூறிய கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளவையே. தொடர்ந்து அன்று பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெற்ற செய்தி தெரியுமாவில் நாம் ஏரிகளை சுத்தமாக வைக்க வேண்டும். ஏரிகளை சுத்தம் செய்வதால் மக்களுக்கு எதிர்காலத்தில் மிக மிக சுத்தமான குடிநீர் கிடைக்கும். தண்ணீர் பஞ்சத்தை போக்கிவிடலாம் அப்படின்னு உலக ஏரிகள் தினத்தில் கூறிய தகவல் மிகவும் அருமை. குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 28ஆம் தேதியில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று முற்பகல் மணி 10:02 இடம்பெற்ற இளஞ்சாரல் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் உரை நிகழ்ந்ததை உன்னிப்பாக கவனித்தேன். விளையாட்டில் விவேகம் எடுக்கும் இளைஞர்கள் என்ற தலைப்பில் இந்த இளைஞர்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு விளையாட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், தன்னம்பிக்கை, பொறுமை, மனிதநேயம், ஒழுக்கம், குழு ஒற்றுமை போன்ற வாழ்க்கை பாடத்தை கற்பித்து வலிமை பொருந்திய வல்லுநர்களாக இளைஞர்கள் உருவாக வழிகாட்டும் என்பது உண்மை. சிறப்பாக உரை நிகழ்த்திய மாணவிகளுக்கும் வெளிக்கொணர்ந்த விவேகத்தை விதைத்த குமரி பண்பலைக்கும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க அஸ்தீஸ்வரம் பால்மணி. மேலும் அவர் அன்று இடம்பெற்ற தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் மற்றும் இணைதானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளவையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி குமரி பண்பலை 101 சென்ற மாதம் 29ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் நமது தேசிய விளையாட்டு தினம் August 29ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. நமது தேசிய விளையாட்டான ஹாக்கியின் ஆரம்ப கால சாதனை வீரர் மேஜர் தயான் சந்தின் சாதனைகளை நினைவூட்டும் படியே இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை August 29ஆம் தேதியில் இன்றைய குறுஞ்செய்தி நிகழ்ச்சி தென்குமரி
குமரி தேனலை ஜி கே மற்றும் செய்தி தெரியுமா வாயிலாகவும் நேர்கள் அறிய செய்த அறிவிப்பாளர் இருவருக்கும் குமரி பண்பலைக்கும் நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டிய

மற்றொரு நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. அடுத்து அகஸ்தீஸ்வரம் பால்மணி. இவர் அன்று இரவு இடம்பெற்ற இலக்கியச் சோலை நிகழ்ச்சியில் தேனமுது தொடரில் கலைஞர் எழுத்தாளர் அமல் அவர்களின் உரையாடலில் உன்னத கருத்துக்களை கேட்டேன். மிகவும் சிறப்பாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருப்பதை உணர்ந்தேன். சிகரமும் சிறிய தாய் என்று இளைஞர்களை தட்டி எழுப்பி எழுச்சி பயண பாதையில் பயணிக்க வழிகாட்டுவதாய் சிறப்பாக அமைந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நிலைய தொகுப்பாளர் ஆர் ஆர் குமுதினி மற்றும் அமைப்பு உதவிய எஸ் நவரத்ன அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க திங்கள் நகர் ஞான பிரகாசம். அடுத்து இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் அன்று பிற்பகல் மணி 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கிய வட்டவிழை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் கனகசபாவதியின் கருத்துக்கள் அனைத்தும் பயனுள்ளவையாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு. இனி சென்ற மாதம் 30 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள். முதல் நேயர் இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இவர் நாம் உணவு சாப்பிடும் போது நிதானம் வேண்டும், வேகமாக சாப்பிடக்கூடாது, உடல் எடை அதிகரிக்கலாம், பலவித நோய்களுக்கான பாதிப்பு, இரத்த கொதிப்பு, ஜீரண சக்தி போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என அருமையான கருத்தை குறுஞ்செய்தி வாயிலாக கேட்க முடிந்தது. நிலைய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி. மேலும் இவர் அன்று காலை இடம்பெற்ற தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் 3 செக்மெண்டும் அருமையாக இருந்தது. புதிய புதிய தகவல்களை அறிய முடிந்தது. அறிவிப்பாளர் இருவருக்கும் பாராட்டுகள். தொடர்ந்து இவர் அன்று காலை இடம்பெற்ற தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் கருத்து மற்றும் எனதானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி மூலம் சில தகவல்கள் அறிய முடிந்தது. தொடர்ந்து அன்று பிற்பகல் 1 செய்தி தெரியுமாவில் தேசிய சிறுதொழில் தினம் August 30 கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துவதே சிறுதொழில்களின் முக்கிய பங்கு அதிகரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது என்று செய்தியை அறிய முடிந்தது. அறிவிப்பாளருக்கு நன்றி. அடுத்த நேயர் திங்கள் நகர் ஞான பிரகாசம். இவர் அன்று பிற்பகல் 12:50 இடம்பெற்ற நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் எலிக்காய்ச்சல் குறித்த தகவலில் இது பெரும்பாலும் விவசாயிகள், துப்புரப் பணியாளர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்பட வழிவகை உள்ளது. நோயின் அறிகுறி, தடுப்பு நடவடிக்கை, சிகிச்சை முறைகள் ஆகியவற்றை அறிய முடிந்தது. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இனி சென்ற மாதம் 31 இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. இவர் அன்று இரவு இடம்பெற்ற கிசான் வாணியில் இயற்கை உர விவசாயி தந்த தகவல்கள் அபூர்வமானது. பலாப்பழத்தில் உள்ள வறுக்கை கூழன் ரகங்களைப் போலவே ரம்புட்டானிலும் உண்டு. இதை சுவையை வைத்து கணித்துக் கொள்ளலாம். இது போன்ற விவசாயம் செய்யும் முறையின் விளக்கங்களையும் தந்து நிகழ்ச்சிக்கு நேர்முகம் தந்த புஷ்பலதா அவர்களுக்கு பாராட்டுகள். இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை, திங்கள் நகர் ஞான பிரகாசம். இனி செட்டியார் மட மணிகண்டன். இவர் அன்று காலை இடம்பெற்ற முற்றத்தில் இன்று அண்ணன் தம்பி உரையாடலில் மத்திய அரசு பாரத பிரதமர் திட்டங்கள் பற்றி மிகவும் பயனுள்ளவை, அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி. இதே நிகழ்ச்சியை பாராட்டி எழுதியிருக்காங்க இரணியல் பழனியாண்டி பிள்ளை, பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி.

கடிதம் கருத்தும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் அன்பான கடிதங்களும் மனதை தொட்ட கருத்துக்களும் இந்த நேரத்தை ரொம்பவே அழகாகிவிட்டது. தொடர்ந்து உங்க எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி

0: நிகழ்ச்சி தொகுப்பு திலகவதி பிரம்மபுத்திரன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா. அலையாடும் குமரியின் ஆனந்த ராகமாய் இசைத்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 இப்பொழுது கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில், தேவாவின் இசையில், அண்ணாமலை திரைப்பட பாடல்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th கொண்டாட்டம்.
2: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
1: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

0: மைக்கில்
1: இசை பாடும் குயிலின் ஈடில்லா கானமாய் இசைத்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101. அடுத்ததாக கேட்கலாம் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல்களில் தேவா இசையில் என்ன அசை மச்சான் திரைப்பட பாடல்.

நேயர்களே, இதுவரை திரு இசை கேட்டோம். இனி 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்க.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை

0: உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:02. எக்ஸூட்

0: எக்ஸூர் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: உலக முதலுதவி தினம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
2: சிபிஆர் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் கார்டியோ பல்மனரி ரெசிசிடேஷன். தமிழ்ல இதுக்கு இதய நுரையீரல் புத்துயிர்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் சிபிஆர் கொடுக்கலாம் அப்படின்னா, பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டு அவங்களுக்கு மூச்சே இல்ல, நெஞ்சோட அசைவுகள் இல்ல, நாடி துடிப்பு இல்லைன்னா நமக்கு இத ஹார்ட் அட்டாக்குன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு மூளைக்கு ரத்த ஓட்டமும் மூச்சு சப்ளையும் ஒழுங்கா போகல அப்படின்னு நம்ம இதை கணக்குல எடுத்துக்கலாம். நீர்ல மூழ்கி இருக்கிறவங்க, மூச்சடைப்பு, கரண்ட் ஷாக், இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நம்ம சிபிஆர் கொடுக்கலாம். சிபிஆர் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம். ஒருவருக்கு இதய நின்று போச்சு, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டவங்களுக்கு சிபிஆர் கொடுக்கலாம். சிபிஆருக்கு 4-5 முக்கியத்துவங்கள் இருக்கு. அவங்களுக்கு இதய துடிப்பை நம்ம ரிட்டன்ஸ், அதாவது மறு உயிர்ப்பு கொண்டு வர்றதுக்கும், மூச்சு சப்ளையை வந்து ஆக்சிஜன் சப்ளையை நம்மளுக்கு உடல் முழுவதுக்கும் ரிட்டர்ன் கொண்டு வர்றதுக்கான நோக்கம் தான் இந்த சிபிஆர். ஃபர்ஸ்ட் அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸை நம்ம சமநிலையில படுக்க வச்சிருக்கணும். உங்க ரெண்டு கைகளையும் பின்னி படுத்திருக்கக்கூடிய நபரோட நெஞ்சின் நடுப்பகுதி, இரண்டு மார்புக்கும் நடுப்பகுதியில கைகளை பின்னி நேரா வேகமா அழுத்தணும். இதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. 5-6 சென்டிமீட்டர் வரை நெஞ்சோட நடுப்பகுதியில அழுத்தணும், ரொம்ப வேகமா அழுத்தணும். 100-120 தடவை அழுத்தணும். 1 செகண்டுக்கு 2 தடவை மாதிரி நம்ம அழுத்தணும். 1-30 தடவை சொல்லிட்டே அழுத்திட்டு 30th தடவை கையை எடுத்துட்டு நம்ம மூச்சை வந்து அவங்க வாய் வழியாக நம்ம கொடுக்கணும். நமக்கு இதயத்துல அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது நெஞ்சில அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம், மூச்சு குழாயை திறக்கிறதுக்கான அடுத்த செயல்பாடுகள், ஒரு கைய நெத்தில வச்சு தலைய கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு இன்னொரு கையால தாடைய மேல தூக்கி, அதாவது ஹெட் டில்ட், சின் டில்ட் என சொல்றோம். வாயில ஏதாவது சிக்கிருக்கா, வாயில ஏதாவது அடைச்சிருக்கான பாக்குறதுக்கான முயற்சி தான் இது. மூச்சு கொடுக்கறது எப்படி அப்படின்னா, அவங்க மூக்கை விரலால மூடி உங்க வாய அவரோட வாயால வச்சு 2 தடவை பலமா மூச்சை நல்லா இழுத்து ஊதணும். நெஞ்சு ஏறி இறங்குதா, அதாவது நெஞ்சோட அசைவுகள் இருக்கு,

0: இதான நம்ம நல்லா கவனமா பார்க்கணும். இந்த சைக்கிள் சிபிஆர் நம்ம சொல்றோம். இதை மொத்தம் மூணு மெத்தடா நம்ம பிரிச்சுக்கலாம். சிஏபி செஸ்ட் கம்ப்ரஷன் அப்படின்னா நம்ம இதயத்துல அழுத்தக்கூடியது, அதாவது நெஞ்சு எலும்புல நம்ம அழுத்தக்கூடியது. ஏ அப்படின்னா ஏர்வே. ஏர்வே என்றால் அந்த சுவாச குழியை திறக்கிறதுக்கான முயற்சிகளையும் சுவாசத்தை நம்ம செயற்கையா கொடுக்கறதுக்கானது. பீனா பிரீத்திங், பிரீத்திங் நம்ம மூச்சு கொடுக்கறதுக்காக சிஏபி அப்படின்னு சொல்லி மூணு மெத்தடா பிடிச்சுக்கலாம். இந்த கம்ப்ரஷன் நம்ம கொடுக்கறது பெரியவர்களா இருந்தா 5 to 6 cm தூரத்துக்கு நம்ம நல்லா வேகமா அழுத்தணும். நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்ம அழுத்தக்கூடிய கை வந்து ரொம்ப நேரா இருக்கணும், முட்டி வந்து வளையக்கூடாது, முட்டி வளையாம நேரா இருக்கும். பேஷண்டோட வலது பக்கமா நம்ம இருக்கையில முட்டி போட்டு அவர்களுக்கு கை முட்டுகள் மடக்காம நேராக நம்ம அழுத்தணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த சைக்கிள் கம்ப்ரஷன் வந்து மொத்தம் எப்படி இருக்கணும். 30 கம்ப்ரஷன் நம்ம நேராக முட்டியை மடக்காம அழுத்திட்டு, அதாவது ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் 2 தடவை நம்ம அழுத்துற மாதிரி நம்ம கணக்குல எடுத்துக்கணும். 30 கம்ப்ரஷன் நம்ம கொடுத்துட்டு நம்ம 2 பிரீத்திங் கொடுக்கணும். இது வந்து ஒரு சைக்கிள். இதே மாதிரி நம்ம ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு மூச்சு வர வரைக்கும் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெரியவர்கள் குழந்தைகளுக்கு இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பெரியவர்களுக்கு கைகளால 5 to 6 cm அழுத்தணும்னு முன்னாடியே பார்த்தோம். குழந்தைங்களுக்கு, அதாவது குழந்தைகள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1 to 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 5 cm அழுத்தினா போதும். கை குழந்தைங்களுக்கு, அதாவது 1 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 1 வயசு, இவங்களுக்கு 2 விரலால நம்ம அழுத்தணும். 2 விரல் எந்தெந்த விரல யூஸ் பண்ணலாம்னா ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் நெஞ்சரோட நடுப்பகுதியிலும் அவங்க மார்புக்கு கீழேயும் நம்ம அதை அழுத்தலாம். அதே மாதிரி விரல்கள் மடக்காம நேராக நம்ம அழுத்தணும். அதுக்கப்புறம் மூச்சுக்கும், மூச்சு நம்ம கொடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படின்னா மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நம்ம மூச்சு நம்ம கொடுக்கும். அதே சைக்கிள் மாதிரிதான் 30 கம்ப்ரஷன் நம்ம கொடுத்துட்டு 2 பிரீத்திங் நம்ம கொடுக்கணும். இது நம்ம மூச்சு ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஆம்புலன்ஸுக்கு உடனே கால் பண்ணிடணும். இந்த கம்ப்ரஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அவங்க வர வரைக்கும், மூச்சு திணறல்லேருந்து விடுபடுற வரைக்கும், மூச்சு ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் சிபிஆரோட மெயின் மெத்தட். முதலுதவியை தயங்காம செய்யறது தான் இந்த சிபிஆரோட மெயின் நோக்கம். அவங்களுக்கு இதய துடிப்புகளை ரிட்டர்ன் வர்றதுக்காண்டியும் நம்ம இதை செய்யணும். நம்ம நெஞ்சில அதிகமாக அழுத்தும் போது ஃப்ராக்சர் ஆனாலும் தப்பு கிடையாது, அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். நம்மளோட நோக்கம் என்னன்னா அவங்களோட மூச்சு செயல்பாடுகள் ரிட்டர்ன் வரணும், இதய துடிப்பு பழையபடி செயல்பாட்டுக்கு வரணுன்றதுதான் நம்மளோட முழு நோக்கம். அதனால தயங்காம இந்த முதலுதவிகளை நம்ம செய்யலாம்.
1: இதுவரை உலக முதலுதவி தினம் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் முற்பகல் 11:14 நிமிடம். வானொலி வழி தேனிலையாய் வலம் வந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலையுடன் நேரலை. குமரி பண்பலையுடன் நேர்லையில் இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை அப்படிங்கிறது தான் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பு. இந்த தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722, முன்னிணைப்பு எண் 04652. நேர்கள் எல்லாம் வரிசையாக வந்துட்டே இருக்கிறாங்க. நேர்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி, விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை, அதாவது சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நம்மையும் அறியாமல் கூட அந்த விஷயத்தின் மீது நம்முடைய ஈடுபாடோ அல்லது இக்கட்டான ஒரு சூழல் காரணமாகவோ அல்லது அவசியம் கருதியோ இல்லை தேவை ஏற்படும் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த நாம் செய்ய வேண்டிய அந்த செயலை வந்து நம்ம வந்து விடாப்பிடியாக செய்து முடித்திருக்கலாம். இப்படி நீங்களே தன்முனைப்புடனோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ எல்லாவித தடைகளையும் தாண்டி செய்து முடித்த செயல்களால் விளைந்தவை என்ன, அது ஆக்கப்பூர்வமான முடிவுகளை ஏற்படுத்தினவா அல்லது சில நேரங்களில் நாமே பின் வறந்து மழவிற்கு விளைவுகளை உண்டாக்கினவா அப்படிங்கிறது குறித்து தான் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம்.

0: வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம்.
0: புதுக்குடி இருப்புல இருந்து கலீல் ரஹ்மான் ஐயா, உற்சாகமான காலை வணக்கம் சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள் அம்மா. ஆமா, விடாப்பிடியால் முடிந்த செயல்களின் விளைந்தது, அவரு
0: விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை,
1: விளைந்தவை. அதாவது பொதுவாகவே ஒரு காரியம் நம்ம விடாப்பிடியா முயற்சியா தன் முயற்சியை கொண்டு செய்தாச்சு உண்டுமானா, இந்த ஒரு காரியத்தையும் செய்திடலாம்.
0: கண்டிப்பா.
1: பொறுத்த வரைக்கும் அம்மா, ஒரு சமீப காலமாட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை 3 வருஷமா இழுத்துட்டு இருந்ததுமா, ஒரு கதை நடக்காது, ரொம்ப சுரந்து போனோம். அதனால நிறைய ரூபாய்களும் இழந்து மன நிம்மதியும் ஆகி மன உளைச்சலும் ஆகி ரொம்ப சோர்ந்து இனி எங்க நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சீனில தள்ளப்பட்ட பிற்பாடு, அந்த இறைவன் அருளால கடந்த வாரம் தான் எனக்கு ஒரு அதுக்கு ஒரு தீர்வு கிடைஞ்சு நல்ல ஒரு முடிவு வந்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே எப்ப நடக்குமோ அது அப்பதாம நடக்கும். நாம நினைச்ச மாதிரி உடனே நடக்கணும்னு நினைச்சாச்சுன்னா அதெல்லாம் நடந்து விடாதுமா. எந்த ஒரு முயற்சியுமே நாம முயற்சி எடுக்கணும். திருவினையாற்றது இறைவனோட செயல். அந்த மாதிரி ஒரு இதுல நான் வந்து மனம் சோர்ந்து போனோம். கிட்டத்தட்ட 1 வருட காலமாக சில இதுகளுக்கு அணுகி நான் அலைஞ்சி பெரிய இதுகளுக்கு எல்லாம் போய் ஒரு இல்லலாம் மன உளைச்சல், ஒரு நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம இதெல்லாம் இருந்தோமா. ஆனா கடைசியில இந்த கழிந்த வாரம் ஒரு சின்ன பிரச்சனைல சால்வா முடிஞ்சது. காரணம் எல்லாமே அப்படிதான்,
0: ஆக்கப்பூர்வமான முடிவுகளை வந்து அது ஏற்படுத்தியிருக்கேன்னு சொல்றீங்க.
1: முடிய வேண்டிய நேரத்தில் அது எப்பவுமே தன்னால முடியுங்கிறதாம
0: என்னுடைய
1: சகோதரிக்கும் குமரி பண்புலைக்கும் நன்றி அம்மா.
0: நன்றி. புதுக்குடியிருப்புல இருந்து கலீல் ரஹ்மான் ஐயா வந்து, எப்படி சரியான நேரம் வரும்போது சரியான செயல்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று முடியுது அப்படிங்கறத சொன்னாங்க. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயன் அப்படின்னு வான்மறை தந்த வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு. சோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இது நம்மளால முடியாது அப்படின்னு விட்டுட்டு போயிடாம முயற்சி செய்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அதற்கான காலம் வரும்போது அந்த செயல் நல்லபடியாக செய்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நீரோடு பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி.
2: காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா இருக்க வேண்டும். எனக்கு
0: என்னன்னா,
2: 5 வருடங்களுக்கு முன்னால பெருமாள் சுவாமி அந்த கோயில போய் பக்தி பாட்டு பண்ண ஆசைப்பட்டேன். 5 வருஷத்துக்கு
0: முன்னாடி
2: இருக்கனால 5 வருஷம் பாட்டு இன்றைய காலத்துல சந்தோம் வரைக்கும் காலத்துல பாட்டு பிடிஞ்சு வந்தாச்சு. பாட்டு பிடிச்ச பாட்டு வந்து 279 பாட்டு அந்த ஒரு உரிமை படிக்கிறேன். நான் அகராஜனை அருள் பெற
0: நிகழ்ச்சியில் பங்கிட்டு மிக்க நன்றி. துவரங்காட்டிலிருந்து முத்து ஆசாரியா வந்து, எப்படி தான் பல நாட்களாக நினைத்து கொண்டிருந்த அந்த செயல் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எந்த ஒரு செயலையுமே வந்து இந்த விஷயம் கஷ்டம் அப்படின்னு விட்டுட்டு போகாம அதை தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான். திருக்குறள் கூட அழகான ஒரு குறள் இருக்கும், அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டாம், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு இருக்கும். சோ முயற்சி செய்தா கண்டிப்பாக அந்த உறுதி இருக்கும்போது நீங்கள் நினைத்த செயல் நினைத்த வண்ணம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் வண்ணம் நடைபெற்று முடியும். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலஹாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க, அருமனையில இருந்து கமலஹாசன் ஐயா சொல்லுங்க
3: மேடம். அதாவது விடாப்பிடியாக நிறைய காரியங்களை நான் சின்ன பருவத்துல சின்ன பிள்ளையா இருந்த போது சாதிச்சிருக்கிறேன்.

0: அது வந்து சின்ன பிள்ளையா சின்ன பருவத்துல சாதித்தது கண்டிப்பா வந்து நான் வந்து விடாப்படியா நான் பிடிச்சேன்னா கண்டிப்பா அதை சாதிச்சிருப்பேன் சாதிப்பேன் அப்படி இருந்த காலகட்டம். அப்புறம் அறிவுக்கு வந்த பிறகு தெரியுது இதெல்லாம் மகாமடத்தனம் முட்டாள்தனம் ஒண்ணுமே அந்த விடாப்படியான இதெல்லாம் வந்து மகாமடத்தனம் முட்டாள்தனம் பிடிவாதம் தான் அது வந்து தேவையில்லாத காரியம். ஆனா உண்மையிலேயே வந்து அறிவு வந்த பிறகு வந்து நான் எந்த வித காரியத்துக்கும் பிடிவாதத்துக்கு போக மாட்டேன் நடுநிலைய எடுத்திருக்கிறேன் நடுநிலைதான் பிடிவாதம் பிடிக்கிறது மடத்தனம் முட்டாத்தனம் அப்படி செய்வது தவறு.
1: அந்த ஞானம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு பக்குவம் அடைந்ததுக்கு பிறகு இல்லையா?
0: ஆமாமா ஆமாமா கண்டிப்பா.
1: நன்றி ஐயா நன்றி நிகழ்ச்சியில் பங்கிட்டமைக்கு நன்றி. அருமனிலிருந்து கமல்ஹாசன் ஐயா அற்புதமாக சொன்னாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தான் செய்வதுதான் சரி அப்படின்னு வந்து ஒரு மனத்தனமா வந்து விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாக இருந்தது வந்து சில விஷயங்கள் வந்து தவறான இது அப்படிங்கிறது பிறகு வயது வந்த பிறகு ஒரு பக்குவம் அடைந்த பிறகு அந்த ஞானம் நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு வந்து. ஸோ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அதனால விட்டு கொடுத்து வாழலாம் எந்த விஷயத்திலையுமே ரொம்ப பிடிவாதம் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு அற்புதமாக சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம் அம்மா யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? உங்க குரல் விட்டு விட்டு கேக்குது. காரவலையில இருந்து யார் பேசுறீங்க?
2: லட்சுமி தங்கம்.
1: லட்சுமி தங்கம் சொல்லுங்கம்மா.
2: விடாபடி வந்தவங்க எல்லாருக்கும் வேணும் மேடம்.
1: சொல்லுங்க.
2: ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு காரியத்துல எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் விடாபடியான முயற்சியோடு அந்த காரியத்தை செய்து முடிச்சா நம்ம வெற்றி இந்த கண்ணியை அழகா படிக்கலாம்.
1: அது மன உறுதி இல்லையாமா?
2: மன உறுதி வேணும்
1: கண்டிப்பா.
2: கண்டிப்பா மன உறுதியோட செய்யணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சில பிள்ளைகளுக்கு படிப்பு லைஃப பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறவங்களால முடியாது கஷ்டம். ஆனா அந்த விடாப்படி எப்படியாவது படிக்க வைக்கணும் எப்படியாவது பிள்ளைகள மேல கொண்டு வரணும் அந்த மாதிரி நல்ல பிடிவாதமான எண்ணம் எப்ப இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வெற்றி வரலாம்.
1: நிகழ்ச்சியில் பங்கிட்டு மிக்க நன்றி அம்மா. காரவலையிலிருந்து லட்சுமி தங்கம்மா வந்து விடாப்பிடி நமக்கு வேண்டும் அதாவது மன உறுதி. விடாப்பிடியாக ஒரு செயல வந்து முயற்சி செய்வதற்கும் ஒரு செயலில் பிடிவாதமாக பிடிவாதம் பிடிப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்குது. ஸோ பிடிவாதம்ங்கிறது தான் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னமே தவிர முயற்சியோ இல்லைனா வந்து தளர்ச்சி இல்லாமல் அந்த செயலை திரும்ப திரும்ப முயற்சி செய்யறது பார்க்கறது கண்டிப்பாக வேணும். அதே தான் திருக்குறளில் கூட சொல்லியிருப்பாங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க திடமாக உறுதியாக நம்புகிறீர்களோ அந்த எண்ணம் ஆக்கப்பூர்வமாக நல்லபடியாக நடந்து முடியுது. ஆகவே வந்து நம்ம நேயர் சொன்னது மாதிரி கல்வியில கூட சில விஷயங்கள்ல வந்து எப்படியாவது குழந்தைகளை படிக்க வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த விடாப்பிடியான முடிவு வந்து இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கறது இந்த இடத்துல நினைவு கூறத்தக்கது. குமரி பன்மொழியுடன் நேரலை நிகழ்ச்சியில் இணைக்கலாம் சாட்டை திரைப்பட பாடல்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
4: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
3: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: நேரம் முற்பகல் 11:30 தொடுகின்ற இந்த வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நேரலியில் நுழைவதற்கு முன்னதாக நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று மாலை 4:00 முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாக உள்ள எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210, நாகர்கோயில் ஸ்பேஸ், உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன்

0: 9495 9632 1 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை அப்படிங்கறது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் ஆர்வமாக காத்துட்டே இருக்கிறாங்க, நேர்களோடு பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பழனியாண்டி பிள்ளை.
0: பழனியாண்டி பிள்ளை ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? இரணியல்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. உங்களுடைய குரல் வந்து தெளிவா கேட்கவில்லையா? உங்களுடைய குரல் உடைய குரல் வந்து விட்டு விட்டு கேக்குதியா? சிறப்பு சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. இரண்டில் இருந்து பழனியாண்டி பிள்ளையா வந்து அற்புதமாக சொன்னாங்க. எந்த செயலை செஞ்சாலும் அதுல நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை தான் வந்து நெம்புகோலாக நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது. ஆகவே அந்த செயல்ல வந்து உண்மைத்தன்மை இருக்குதான்னு பாக்கிறனும், அதில் உறுதியோடு நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் வெற்றி பெறலாம் அப்படின்னு அற்புதமான கருத்தை பதிவு செய்தார்.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: செட்டியார் மடத்துல இருந்து மணிகண்டன் ஐயா, சொல்லுங்க.
1: இது வந்து என்ன விடாமுயற்சி? இது வந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம எடுத்தோம்னா அத்தை வர அதை முடிக்கணும். அதான் நமக்கு வந்து ஒரு விடாம முடிச்சால் அளவு செய்யணும், செய்யாதான் நம்ம முடியாது. நன்றி மேடம். நன்றி
0: நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.
0: செட்டியார் மடத்துல இருந்து மணிகண்டன் ஐயா வந்து ஒரு செயலை எடுத்தோம் அப்படின்னா வந்து அதுல உறுதியாக இருந்து இறுதி வரைக்கும் நாம் அதை செய்து முடிக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு தன்னுடைய கருத்தை அற்புதமாக பதிவு செய்தார்கள். இடைக்குட்கின் எச்சா விடுமும் தரும் அப்படின்னு வந்து வான்மறையில கூட வள்ளுவர் பதிவு செய்திருப்பார். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? வணக்கம் அம்மா.
2: தோவாளையில இருந்து சந்திரா பேசுறேம்மா.
0: தோவாளையில இருந்து சந்திரா அம்மா, சொல்லுங்க அம்மா.
2: எந்த ஒரு செயலி செஞ்சாலும் நம்ம விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருந்து நம்ம செஞ்சா அது சிறப்பா அமையும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என் பையன் தாம்மா.
0: இடத்துல
2: கொஞ்சம் மந்தமா இருந்தாம்மா. அந்தால அவன் என்கிட்ட வந்து சொன்னாம்மா. அதனால நானும் அவனுக்கு கோஆபரேட் பண்ணி அப்பா திட்டாங்கம்மா என்ன, அம்மா நீ பகல் எல்லாம் விளையாடலாம், படிக்கிறது இல்ல, சித்தாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டம்மா. அதுக்கப்புறம் நைட் இருந்து படிப்பாம்மா, ரெண்டு மணி வர படிப்பாம்மா. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்க பையன் படிச்சுட்டு இருந்தா போதுன்னு சொல்லுவாங்கம்மா. அதுக்கப்புறம் பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமையில வந்துட்டாம்மா, 1060 எடுத்துட்டாம்மா.
0: சிறப்பு சிறப்பு,
2: நல்லா இருந்த. அத நம்ம விடாம இருக்கு, நம்ம சொல்லி கொடுக்கறதுல இல்லாம இருக்குது. எந்த ஒரு செயலும் செஞ்சாலும் நம்ம முடிக்கணும், இது பண்ணணும்
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. அது ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: ஆமாம்மா.
0: நன்றி அம்மா. நன்றி
2: நன்றிமா.
0: தோவாளையில இருந்து

0: சந்திரா அம்மா வந்து தன்னுடைய குழந்தை வந்து எப்படி வந்து விடாப்பிடியாக படித்து கல்வியில முன்னேறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்த விஷயத்துல நம்ம விடாப்பிடியாக இருக்கணும், எந்த விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளுடைய நிலைமையை நம்ம ஆராய்ந்துக்கிட்டு எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நமக்கு திறமை இருக்கிறது, எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு பார்த்து ஒரு செயலை தொடங்கி விட்டா அப்படின்னா அதை இடையில விட்டு போயிடாம முயற்சி செய்து அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விளைவுகள் ஏற்படுது. ஆனா அதே நேரத்துல வந்து பக்குவம் அடையாமல் சில விஷயங்கள்ல நாம விடாப்பிடியாக இருக்கும் பொழுது அது விபரீதமான விளைவுகளை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேரிட்டு பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மல்லிகா, முழங்கூட்ல இருந்து பேசுறேன்.
0: முழங்கூட்ல இருந்து மல்லிகா அம்மா சொல்லுங்க.
1: எந்த ஒரு சாதனையா இருந்தாலும் ஒரே முயற்சியில முடிஞ்சிடாது. சாதனையாளர்கள் ஒவ்வொருவரும் பல தடவை, நூறு தடவை, ஆயிரம் தடவை ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து முடிச்சுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிச்சிருக்காங்க.
0: கண்டிப்பா
1: தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல தன்னுடைய முயற்சியை கைவிட்டிருந்தா இன்னைக்கு நமக்கு மின்சாரம் கிடைச்சிருக்காது.
0: கண்டிப்பா
1: அப்படியே ஒவ்வொரு சாதனையாளர்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம கூட ஒவ்வொரு விஷயங்களை செய்யற நேரம் அது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா இது ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு யோசிக்கணும். அது எங்க தப்பு பண்ணிருக்கோம், அதை எப்படி சரி பண்ணலாம், அதை சரி பண்ணி அதை வெற்றி அடையிற வரைக்கும் திரும்ப நம்மளும் செஞ்சுட்டு இருந்தோம்னா எல்லா விஷயத்திலயும் நம்ம சாதிக்க முடியும்.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: முழகுமுட்டில இருந்து மல்லிகா அம்மா வந்து எப்படி வந்து நம்மளே சுய ஆராய்ச்சி பண்ணிக்கணும், சில விஷயங்கள்ல தோல்வி ஏற்படுது அப்படின்னா வந்து அது எதனால தோல்வி ஏற்படுது அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு ஆராய்ந்து அந்த விஷயங்களை மறுபடியும் வந்து முயற்சி செய்யும் போது அது கண்டிப்பாக வெற்றி கனியாக மலர்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பழமொழிக்குள்ள சொல்லியிருப்பாங்க, ஒரே நாள்ல வந்து ரோமானிய பேரரசு கட்டி முடிக்கப்படவில்லை. ஆகவே வந்து ஒரு சிலந்தி எப்படி முயற்சி செய்கிறதோ, தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி வந்து ஒரு பல்பு கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி எத்தனை முயற்சிகள் செய்திருப்பாங்க, அப்ப அதெல்லாம் சிந்தித்து பார்த்து ஒரு செயலில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கான விடாப்பிடியான முயற்சி இருக்க வேண்டும் அப்படின்னு கருத்து பதிவு செஞ்சாங்க. சிறப்பு குமரி பண்பலையுடன் நேரலையில் விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை அப்படிங்கறதுனால நேயர்கள் வந்து தங்களுடைய வாழ்வுல இருந்து சில உதாரணங்களோட சொல்லலாம். அவர்கள் விடாப்பிடியாக செய்து முடித்த அந்த செயல்னால தனக்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டது அப்படிங்கறதையும் வந்து நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சிகள் இனி கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்பட பாடல்.

சிங்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிபிரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
3: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாக எத்தணும். நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
2: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
4: நேரம் முற்பகல் 11:44 நிமிடமாகிட்டிருக்கு. நீங்கள் இணைந்து குதூகலமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் நேரலை. நேரலையில் விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம். நலம் நலமரியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
4: நலம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறோம். அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்க
4: எல்லாருக்கும்.
5: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்புறம் வந்து விடாப்பிடின்னு சொல்லும் போது வந்து சந்ததியைதான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம நம்முடைய வாழ்க்கையில விடாப்பிடியா நிறைய காரியங்களை சாதிச்சுதான் இப்ப இங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அப்புறம் எங்க வீட்டுல வந்து பெரிய பையன் வந்து அவங்க வந்து அதாவது பொறியியல் துறையில இருந்து அவங்க பட்டம் வாங்கி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இழைய பையன் வந்து அவர் வந்து நம்முடைய அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து டிப்ளமா படிச்சுட்டு அவரும் நிறைய ஸ்கோர் பண்ணி அப்புறம் நானும் வேற எனக்கு படிப்பு வேண்டாம், இதுல எனக்கு வெளிநாட்டு எல்லாம் போகலாம்னா இதுலயே முடிச்சுக்கிறேன்னு
4: சொன்னாங்க.
5: ஆனா நானும் என்ன தெரியுமான்னு சொன்னேன், அண்ணன் வந்து அவரு பொறியியல் துறையில பட்ட படிப்பு வாங்கியிருக்காங்க, நீ அதே மாதிரி பட்ட படிப்பு வாங்கணும், ஜாப பத்தி பிரச்சனை இல்லையான்னு சொன்னேன். இல்லப்பா எனக்கு கிடைக்கும், எனக்கு சான்ஸ் கிடைக்கும், இங்கே இந்தியாலயும் கிடைக்கும் வெளிநாட்டுலயும் கிடைக்கும், அதனால நான் படிப்பு நிறுத்திக்கிறேன். நான் முடியவே முடியாது அப்ப ஏன்பான்னு கேட்டாங்க. அப்பா ஒரு காலகட்டத்துல வந்து அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் கழியும், அப்ப அண்ணனோட மனைவிக்கு பட்ட படிப்புள்ள ஒரு மனைவிக்குள்ள அந்தஸ்து கிடைக்கும். அப்ப உன்னோட மனைவி என்கிட்ட கேட்பாங்க, ஏ மாமா பெரியத்தனை மட்டும் பட்ட படிப்பு படிக்க வச்சுட்டு என்னுடைய கணவரை

0: வந்து டிப்ளமா முடிச்சுட்டு அப்படி விட்டுட்டேன்னு எங்கிட்டதான் கேப்பாங்க. ஏன்னா நான் தானே குடும்ப தலைவர், அதனால வந்து அவரை வந்து விடாப்பிடியா அவரை வந்து அன்பால சொல்லி அவரே வந்து பட்டம் வாங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் நல்லபடியா உத்தியோகம் பார்த்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: அந்த விடாப்பிடியாக நீங்க செய்து முடித்த செயலால் வந்து இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான விளைவு ஏற்பட்டிருக்கிறது இல்லையா?
0: விளைவு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் எந்த சங்கோஜம் இல்லை பாருங்களேன், நம்ம இரு இரு இருவரும் ரெண்டு கண்கள் தானே.
1: இப்ப வந்து அவங்களுக்கு விரும்பிய வேலையில அவங்க இருக்கிறாங்களா?
0: ஆமா ஆமா.
1: சிறப்பு ஐயா, சிறப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி ஐயா வந்து எப்படி விடாப்பிடியாக தன்னுடைய பையனை வந்து படிக்க வச்சாங்க அப்படிங்கறத அற்புதமாக வந்து நமக்கு சொன்னாங்க. ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு வந்து வரையறை வகுத்து கொள்ளாம, வேலைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எவ்வளவு நம்மளால கல்வி கற்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கற்கிறது எப்பவுமே சிறப்பு தான். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன்.
2: வேலூர் மாவட்டத்துல இருக்கு மேம், அது எக்ஸ்டெண்ட் பண்ணி வீட்டுல ஒரு மாடி அப்படிங்கறத கட்டணும் அப்படின்ட்டுன்னு இருந்தேன்
1: மேம்.
2: அதனால நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடு அப்படிங்கறத கட்டி முடிச்சேன் மேம். இப்ப பாருங்க, அந்த வீடு கட்டி நாங்க குடி புகுந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கீழ வந்து ஃப்ளோர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மேல வந்து வாடகை அப்படிங்கறது விட்டுருக்கோம். அது ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈட்டி தருவதாகவும் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சோ விடாப்பிடியாக நான் வீடு கட்டியே ஆகுவேன். அதுவும் வேலூர் மாவட்டத்திலேயே சொந்தமா இருக்கக்கூடிய வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல் ஃப்ளோரும் நான் கட்டுவேன் அப்படின்ட்டு நான் எடுத்த ஒரு முயற்சியினால
1: அந்த வாடகை
2: அப்படிங்கிற ஒரு வருமானம்
1: பொருளாதார ரீதியாகவே வந்து நீங்க ஒரு சிறத்தன்மை அடைஞ்சிருக்கீங்க இல்லையா?
2: அது மட்டும் இல்ல மேம், ஒரு பொருளாதாரத்திலயும் மேம்பட்டு இருக்கிறோம். அது ஒரு அந்த மாச கடைசிக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு இல்லைங்களா?
1: கண்டிப்பா. நிகழ்ச்சியில்
2: ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம்னு என்னுடைய லைஃப்ல நான் விடாப்பிடியா செஞ்சதுனால நன்மை நடந்தது மேம்.
1: சிறப்பா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக்க நன்றி.
2: நன்றி மேம்.
1: காட்பாட்டிலிருந்து சந்திரசேகர் ஐயா வந்து எப்படி வந்து விடாப்பிடியாக தான் வந்து ஒரு வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அதை வந்து செயல்படுத்தி காட்டினேன், அதனால எனக்கு ஏற்பட்ட ஆக்கப்பூர்வமான விளைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க. சிறப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? எங்க இருந்து யார் பேசுறீங்க? புளியூர் குறிச்சியில இருந்து சுதா. அம்மா சொல்லுங்க.
3: அது என் பையன் வந்து நமக்கு இப்ப கல்வி தானே முக்கியம் அப்படி உள்ள வகையில வந்து பெரிய வந்து பெரியவர் அந்த மாதிரி குடும்பங்கள் ஒண்ணும் இல்ல, படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்பமா என்ன பண்ணேன்னாக்கா வந்து எனக்கு தமிழ் மீடியம் தான் பையனை படிக்க வச்சேன். அப்புறமா வந்து அதுல வந்து கொஞ்சம் சொந்தங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்ச முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி. அப்ப எனக்கு என்னன்னா இப்ப படிக்க வைக்கணும், நமக்கு அதுக்குள்ள வருமானம் இல்ல, மெட்ரிகுலேஷன் போடக்கூடிய சூழ்நிலையில ஒண்ணும் இல்ல இருந்துச்சு. அப்புறமா என்ன இவனை படிக்க வச்சு எப்படியாவது இந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து அது ஒரு சவாலா ஏற்று நம்ம அவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாக்க அவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தங்க ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் வர்றது மாதிரி கொஞ்சம் படிச்சு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க அவனை நீ படிக்கவே படிக்க பிள்ளை நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணேனாக்கா இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு விட்டேன் 6 மாசம். அவனும் அத முயற்சி பண்ணி படிக்க வச்சு பிள்ளை நல்லா படிச்சு வந்தான். அப்புறமா என்ன பண்ணேன்னாக்கா ஒரு 6ஆம் வகுப்புல இருந்து கொண்டு போய் தக்கலை ஹைஸ்கூல்ல கொண்டு வந்து ஸ்டேட் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டேன். எனக்கு ஒரு டவுட், எனக்கு வந்து படிப்பான் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கை, எனக்கு முயற்சி அப்படி முயற்சி எடுத்தா அவன் படிப்பான் அப்படின்னு சொல்லிதான் படிக்க வச்சேன். படிக்க வச்சு அவன் என்ன பண்ணானாக்கா செந்தில, நான் செந்தில நல்ல ஒரு மார்க் வாங்கினான்.
1: ஆங்கில வழி கல்வி இல்லையாமா?
3: ஆமா ஆமா
1: ஆமா.
3: எடுத்து நல்லா முயற்சி பண்ணி வந்தான் பிளஸ் டூல. அப்பவா வந்து காலேஜ்ல கொண்டு போய் கேட்கும் போது நான் என்ன அப்பவா நினைச்சேன்னா நாளைக்கு அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம இருந்தாச்சுன்னா பிள்ளை வருத்தப்படுவானு.
1: நீங்க செய்த முயற்சி

0: வந்து திருவினை ஆயிருக்கு இல்லையா? சிறப்பு
1: ஆமா, அப்படி படிக்க வச்சு இப்ப நல்ல உனக்கு படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம்.
0: அற்புதம் அற்புதம், நிகழ்ச்சியில் பங்கிட்டு வைக்க நன்றி அம்மா.
1: நன்றி.
0: புளியூர்குறிச்சியில இருந்து சுதா அம்மா வந்து எப்படி தன்னுடைய மகனை வந்து படிக்க வச்சு அவங்க வந்து ஆங்கில அறிவையும் புகுத்தினாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேயர்கள் வந்து விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை, விடாப்பிடியாக செய்து முடித்த செயல் அப்படிங்கிறது சில விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது நம்மளுடைய கடமை பொறுப்பு, அதையும் தாண்டி சில விஷயங்கள்ல நம்ம விடாப்பிடியாக இருந்திருப்போம், அந்த விஷயங்கள்னால நமக்கு நல்லது விளைஞ்சதா இல்லைனா விபரீதமான ஏதாவது விளைவுகள் விளைஞ்சதா அப்படிங்கறதை கூட நேயர்கள் பங்கிட்டு பேசலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேரடி பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். நேயர்கான இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். வணக்கம். வெட்டுணி மடத்துல இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: தாங்கள் பேசி
0: குமரி பாண்டலியுடன் நேரலை நிகழ்ச்சிகள். இனி கேட்கலாம் இந்திரா திரைப்பட பாடல்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: குமரி பான்மலியுடன் நேரலை நிகழ்ச்சியில் விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை அப்படிங்கறத தான் நேயர்களோடு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க? அகஸ்தீஸ்வரத்துல இருந்து யார் பேசுறீங்க?
4: பால்மணி.
3: ஐயா சொல்லுங்க ஐயா.
4: எண்ணி துணிய கருமம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இலக்கு.
3: கண்டிப்பா.
4: ஒரு காரியத்தை செய்யும் முன்னால் அதனை அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு நாம் தன்னம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். அப்படி இலக்கை நோக்கி பயணிப்பதாக இருந்தால் அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி. எத்தனையோ சாதனையாளர்கள் பல தோல்விகளையும் தடைகளையும் தாண்டி பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய ஒரு விடாமுயற்சி. தற்போது நான் இந்த நேரலை நிகழ்ச்சியிலும் என்னுடைய தொடர் முயற்சியாக
3: கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. நேரத்தின் ஆரம்பிக்கிறது நிறைவு செய்கிறோம். சிறப்பு. நன்றி. பால்மணியா அகஸ்தீஸ்வரத்துல இருந்து சிறப்பாக கலந்து கொண்டு விடாப்பிடியாக தான் செய்த முயற்சியினால எப்படி நிகழ்ச்சியில பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கறத அற்புதமாக பதிவு செய்தாங்க. ஸோ இன்றைக்கான நிகழ்ச்சியில விடாப்பிடியாக செய்து முடித்த செயலால் விளைந்தவை அப்படிங்கும் போது நம்மளுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக நாம் எதை பாக்குறோம் அப்படின்னா வந்து சில விஷயங்கள்ல வந்து தான் தான் அப்படிங்கிற இருமாப்பினால நாம வந்து அந்த விஷயத்தை சாதித்து விட்டோம் அப்படின்னு எதையோ சாதித்து விட்டோம் அப்படிங்கிற நினைப்புல நாம விடாப்பிடியாக செய்து முடிக்கக்கூடிய செயல்கள் வந்து சில நேரங்கள்ல நமக்கு தற்காலிக சந்தோஷத்தை தந்தாலும் நீடித்த நிம்மதி வேண்டுமா? விட்டு கொடுத்து பாருங்கள். எனவே எந்த விஷயங்கள்ல விட்டு கொடுக்கணுமோ அந்த விஷயங்கள்ல விட்டு கொடுப்போம். எந்த விஷயங்கள்ல நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயங்களுக்கு பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அந்த விஷயங்களை நாம் சாதித்து காட்டுவோம். அதற்காக தொடர் முயற்சி எடுப்போம். இத்துடன் குமரி பான்மலியுடன் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
5: மனதின் குரலாக,
6: சிரிப்பின் மகிழ்வாக,
5: ஆனந்தத்தின் நிறைவாக
6: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
5: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் நண்பகல் 12:01. குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரில் சுவையில் சாரில் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூச்சு திணறல் ஆபத்தின் அறிகுறியா? இன்று விளக்கம் அளிக்கிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். மதியம் 12:55 திரைசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 சித்திரம், பெருமைமிகு பாரதம், ஆயுஷ்மான்.

0: பாரத் பிரதம மந்திரி திட்டம் உரை சித்திரம். அமைப்பு ஜோசப் ராஜ், எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி. 1:55 திரைசை, 2:15 உலக முதலுதவி தினம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள். தொடர்ந்து திரை இசை. மதியம் 2:30 நாட்டுப்புற கீதங்கள். வடசேரி வி வசந்தா குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 உலக முதலுதவி தினம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள். தொடர்ந்து திரைக்களஞ்சியம் தேநீர் நேரத்தில் இடம்பெறும். இதில் உள்ளம் என்ற தலைப்பில் கல்லுக்கூட்டம் ரா வருவேல் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள் இடம்பெறும். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 உலக முதலுதவி தினம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம் பங்கேற்பவர் அனுராதா பாலாஜி, இயற்கை விவசாயி, பெரியபாளையம், திருவள்ளுவர் மாவட்டம். காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் குறுந்தொகையில் பேசும் மௌனம் உரை வழங்குகிறார் முனைவர் ஆள் டெல்பின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. 10:00 அகில பாரத சங்கீத் சபா அஸ்வின்யம் டால்வி அவர்களின் சுர்பஹார் இசை இடம்பெறும். இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை பிடிக்கும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.
1: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
2: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தனு. நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
1: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi today held bilateral talks with his Ethiopian counterpart Dr. Abiy Ahmed Ali on the sidelines of the 18th BRICS summit in New Delhi. The Minister of External Affairs said in a statement that the two leaders held discussions aimed at further strengthening the bilateral strategic partnership. Both the leaders reviewed progress across key sectors, including economic cooperation, defence and security partnership, and capacity building. The meeting built on Prime Minister Modi's historic visit to Addis Ababa in December 2025. The two leaders also exchanged perspectives on regional and international developments of mutual interest and reaffirmed their commitment to close cooperation in multilateral fora. During the meeting, Prime Minister Modi expressed appreciation for Ethiopia's participation in the 18th BRICS summit and noted that its presence helped in reinforcing the collective voice of the Global South. The Prime Minister also held bilateral talks with his Malaysian counterpart Anwar Ibrahim on the margins of the BRICS summit being held under India's chairship. During the meeting, the two leaders reviewed the progress in bilateral cooperation across a range of areas including trade and investment, defence and security, and people-to-people ties. They also took stock of the outcomes of Prime Minister Modi's visit to Malaysia in February this year. Mr. Modi appreciated Malaysia's continued support in strengthening ASEAN-India relations. The leaders exchanged views on key regional and global issues of mutual interest and expressed their continued

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: திருமண கனவு கண்ணோடு பேச, இன்ப மலர்கள் இதயத்தில் பூக்க, மனதில் துளிரும் காதல் அனுபவம். இது பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் பி. சுசீலா பாடிய கானம்.

நேர் மதியம் 12:18. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழி. இது தேரில் சுவையில் சாரல் இசை. மெதுவாய் மலரும் அன்பின் அழைப்பு, காதல் சொல்ல பார்வை ஒன்றே போதுமன்று, பாசத்தின் மொழிக்கு பாவனை போதுமா? பாவ மன்னிப்பு படத்திற்காக MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையமைப்பில், பி சுசிலா பாடிய கானம்.

நிலவோடு பேசும் நெஞ்சில் வனம், காற்றோடு கலக்கும் காதல் மணம் வீசும் பாரதியின் வரிகளில் புதுமையாய் கண்ணதாசன் எழுதி ஜி ராமநாதன் இசையமைப்பில் வி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய கப்பலோட்டிய தமிழன் திரைப்பட பாடல்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் வடசேரி பி வசந்தா குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும். நேர்மதியம் 12:27. நீங்கள் இணைந்து நனைந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தனிமையிலும் துணை வரும் நினைவு, இரவிலும் வரவாய் வளரும் இனிமை, மலரும் மனதின் மொழியா என்றும் தொழிலும் இந்த பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடி, வேதா இசையமைத்த இருவல்லவர்கள் திரைப்பட பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் குறுந்தொகையில் பேசும் மௌனம் உரை வழங்குகிறார் முனைவர் ஆ. டெல்பின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள் நேயர்களே.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
4: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
3: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
4: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
3: சனிக்கிழமை தோறும்
4: காலை 10:30
3: உங்கள் குமரி பண்பலை 101
4: கடிதம் வரையலாம்,
3: கருத்துக்களை வடிவம் மாறாது
4: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
3: அலைபேசி எண்
4: 944-243-0243.
3: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
4: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்,
3: காத்திருக்கிறோம்.
4: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

மனம் நனையும் மதுரமழை. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூங்குழலி சிரிக்க பூவிதழ் மனம் பரப்ப கல்யாண நாதம் காற்றினில் கலக்க வலம் வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய நெஞ்சிருக்கும் வரை திரைப்பட பாடல்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது மனம் நனையும் மதுரமழை. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல் நிலையத்தில் இதுவரை உங்களுடன் பி. வைஷ்ணவ்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இது நடைபெற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதேபோல் எத்தியோப்பியா பிரதமர் திரு அபே அகமது அலியுடனும் பிரதமர் பேச்சு நடத்தினார். இதற்கிடையே 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்களும் 200 கம்பெனி துணை ராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சி மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில்

0: 500க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் இந்த மாநாடு நாளை வரை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் விநியோக நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 2,701 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மின் விநியோக சேவைகள் மேம்பட்டுள்ளதாகவும் முகவர்களுக்கு இது பெரிதும் பயனளித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014 மின் விநியோக நிறுவனங்கள் 67,962 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தில் இயங்கி வந்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறி சாதனை அளவாக இந்த லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 நாள் தேசிய மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும் இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3,000 ரூபாய் ஓய்வூதியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைமுறைகளிலும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ் மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. தெலங்கானாவில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7% அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வித்துறையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த சிறப்பு மையங்களில் ரேடியேஷன் சிகிச்சை வசதி ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தனியார் பங்களிப்புடன் இந்த மையங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமில் நேரிட்ட சாலை விபத்து

0: விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சோனிட்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாத செயல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 25 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 8000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 3000-க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. சுப்ரியா 3 கோல் அடித்தார். மது சிடார் மற்றும் சுக்வீர் கவுர் தலா 1 கோல் அடித்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டைசுகி ஃபுஜிஹராவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோரும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் தீரஜ் பொம்மதேவரா இதில் பங்கேற்றுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாடு புதுச்சேரி.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உங்கள் மனதோடு பேசும் குமரி பண்பலை 101 இது உங்களின் நலம் பேசும் நேரம். கேட்கலாம்.
3: நலமாய் வாழ்வோம்.
4: மூச்சு திணறல் ஆபத்தின் அறிகுறியா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
5: இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மூச்சு திணறல்ங்கிற ஒரு முக்கியமான அறிகுறியை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான அறிகுறி மட்டும் இல்ல, ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி. நம்ம எல்லாருமே தினமும் மூச்சு விடுறோம். ஆனா இந்த மூச்சு விடுறது நம்ம அறியாமலே தானாவே நடக்குது. அதனால நம்ம அதை பத்தி நம்ம பெருசா எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மூச்சு இழுத்து வெளியிடும் போது அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, நிறையவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருப்பாங்க. ஏன்னா அது முக்காவாசி நேரம் வயசு காரணமா இருக்கும்னு நினைச்சு அதை அப்படி இக்னோர் பண்ணிடுவாங்க. சில நேரம் உடல் எடை அதிகமாயிருச்சு, நல்லா சாப்பிட்டு வெயிட் போடுறேன்,

இந்த வெயிட் காரணமா தான் மூச்சு வாங்கன்னு சொல்லி அதை அப்படி கண்டுக்காம விட்டுருவாங்க. மூச்சு திணறல்ங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது என்ன சொல்லுதுன்னா அது ஒரு அறிகுறி. அது ஒரு அறிகுறி என்ன காமிக்குதுன்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சோ மூச்சு திணறல் அறிகுறி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு நுரையீரல் டாக்டரை பார்க்கணும். சரி, நுரையீரல் டாக்டர் கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது மூச்சு திணறல் ரிலேட்டடா என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுவாங்கன்னா, டாக்டர் எனக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க, மெஜாரிட்டி மாடிப்பட்டி ஏறி இறங்கி நடக்கும்போது மூச்சு

0: நுரையீரல் அடைப்பு நோய் COPDன்னு சொல்லுவாங்க, வேற நுரையீரல் வரக்கூடிய நிமோனியா தொட்டு டிபி அதாவது காச நோய்னு சொல்லுவாங்க, அப்புறம் நுரையீரல் சுருக்கம் அதாவது பல்முனரி ஃபைப்ரோசிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நுரையீரல் நோய்களால் முக்கவாசி நேரம் நமக்கு மூச்சுணல் வரும். வெறும் நுரையீரல் நோயினால மட்டுமே மூச்சுணல் வரும் கிடையாது, இருதய நோய்களால மூச்சுணல் வரும், ரத்த சோகை இருந்தா கூட நமக்கு மூச்சுணல் வரும். சரி, மூச்சுணல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, நுரையீரல் டாக்டரையும் பார்த்துட்டீங்க, அவர் உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்கள் எடுத்து பார்ப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஸ்பைரோமெட்ரிங்கிற நுரையீரல் ஊது பரிசோதனை பண்ணி பார்த்து எதனால மூச்சு வாங்குதுன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூச்சு வாங்கல சரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த எபிசோட்ல முக்கியமான நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டியது என்னதுன்னா, மூச்சு வாங்குறது ஒரு ஆபத்தான அறிகுறி தான், வயதான காரணங்களால மூச்சு வாங்குறதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு மூச்சு வாங்கிச்சுன்னா கண்டிப்பா ஒரு நுரையீரல் டாக்டரை பார்க்கணும். அடுத்த நிகழ்ச்சியில ஆஸ்மாங்கிற நோயினால வாழ்நாள் முழுதும் இனிஹிலர் யூஸ் பண்ணணுமாங்கிற முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்.
1: மூச்சு திணறல் ஆபத்தின் அறிகுறியா என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தவர் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் 12:55. அலையாடும் குமரியின் ஆனந்தராகமாய் இசைத்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா குரல்களில் உயிரே திரைப்பட பாடல்.

0: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
2: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
3: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸ் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
6: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
5: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
14: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்.
13: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
14: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
3: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ்

0: ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸும் தராங்க.
1: ராமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண் காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: பாட்டும் பல சேதியும் என தினமும் புது உலகம் காட்டும் குமரியின் கால கண்ணாடி குமரி பண்பலை 101 இது சேதி தெரியுமா நேரம். இன்றைய செய்தி தெரியுமாவில் நாம் பேச போகும் விஷயம் ஒரு சாதாரண தகவல் அல்ல, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அறிவு. இன்று உலக முதலுதவி தினம், World First Aid Day. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் 2வது சனிக்கிழமை உலக முதலுதவி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தை செஞ்சிலுவை சங்கம் 2000 அறிமுகப்படுத்தியது. முதலுதவி என்பது மருத்துவர் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. விபத்து அல்லது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட ஒருவருக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் வரை நாம் அளிக்கும் உடனடி மற்றும் அடிப்படை உதவிதான் முதலுதவி. முதலுதவி என்பது எதையாவது செய்வது அல்ல, சரியானதை சரியான நேரத்தில் செய்வது. ஒவ்வொருவரும் முதலுதவி பயிற்சி பெற்றிருப்பது பல உயிர்களை காப்பாற்றி மீண்டு வாழ, மீண்டும் வாழ ஒரு வாய்ப்பை அந்த ஒரு நிமிடம் வழங்கும். மாரடைப்பு அல்லது சுவாசம் நிற்கும் அவசர காலங்களில் CPR பயிற்சி பெற்றிருப்பது உயிர் காக்க உதவும். சோக்கிங் எமர்ஜென்சி, பிளீடிங் கண்ட்ரோல், பர்ன்ஸ் போன்ற அடிப்படை முதலுதவி பயிற்சிகள் அவசர நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். விபத்து நடக்கும் போது ஏற்படும் இரத்த இழப்பை கட்டுப்படுத்துவதாகட்டும், தீ விபத்துகளின் போது தீ உடலில் முழுவதும் பரவும் முன் எப்படி அணைப்பது, பட்ட தீக்காயத்தில் எரிச்சலை எப்படி குறைப்பது, குழந்தைகள் தெரியாமல் விழுங்கும் நாணயங்கள், பழ விதைகள் போன்றவை மூச்சு குழலில் மாட்டும் அபாயத்தை எப்படி குறைப்பது என்பதை பற்றிய முதலுதவி சிகிச்சைகளை முறையான பயிற்சியுடன் செய்யும் போது அவர்களின் உயிர் காக்கப்படுகிறது, உயிரிழப்பு தடுக்கப்படுகிறது. ஏதோ ஒரு யாத்திரையில், ஏதோ சாலையில், ஏதோ கடையில், ஏதோ ஒரு பக்கத்து இருக்கை பயணிக்கு என நாம் செய்யும் இந்த அவசரகால முதலுதவிதான் மனித நேயத்தின் உச்சம். அறிவில்லாமல் செய்யும் உதவி கூட ஆபத்தாக மாறலாம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும், வாகனத்திலும், பொது நிறுவனங்களிலும் ஒரு முதலுதவி பெட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதில் பேண்டேஜ், ஆன்டிசெப்டிக், காட்டன் போன்ற அடிப்படை மருத்துவ பொருட்களுடன் அவசர தொடர்பு எண்களும் இருப்பது நல்லது. நேயர்களே, விபத்தை பார்த்தவுடன் பதற்றப்படாமல் முதலில் இடமானது, மின்சாரம், தீ போன்ற ஆபத்துகள் இல்லாமல் இருக்கிறதா என்று பாருங்கள். பிறகு அவசர மருத்துவ உதவியை அழையுங்கள். இரத்த கசிவு இருந்தால் சுத்தமான துணி கொண்டு இரத்த போக்கை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம். ஒருவர் மயங்கி விழுந்தால் சுவாசம் இருக்கிறதா, கேட்பதற்கு பதில் அளிக்கிறாரா என்று பாருங்கள். சுவாசம் இயல்பாக இல்லை என்றால் அவசர உதவியை அழைத்து CPR தொடங்க வேண்டும். CPR என்பது நின்று போன இதய துடிப்பும் சுவாசமும் மீண்டும் செயல்பட உதவும் உயிர் காக்கும் அவசர முதலுதவி முறையாகும். CPR ட்ரைனிங் கற்றுக்கொள்வது ஒரு மருத்துவ திறமை மட்டுமல்ல, அவசர நேரத்தில் ஒரு உயிருக்கு நாம் தரும் நம்பிக்கை. ஒரு உயிரை காப்பாற்றும் தருணத்தில் நம்முடைய அந்த ஒரு நிமிடம் ஒருவரின் வாழ்க்கையில் பல வருடங்களாக மாறலாம். எனவே இந்த முதலுதவி தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். முதலுதவி பயிற்சியை எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். அவசர நேரத்தில் உதவ முன்வருவோம். செஞ்சிலுவை சங்கங்கள், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் மூலம் ஒரு நாள், 2 நாட்கள், 3 நாட்கள், 1 வார காலம் என முதலுதவி சான்றிதழ் பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இன்றே அவற்றில் இணைய முயற்சி எடுப்போம். உதவி செய்யும் கைகள் உயிரை காக்கும் கைகளாக மாறட்டும்.

தமிழா இசையில் சஞ்சித் ஹெக்டே குரலில் கேட்ட கோமாளி திரைப்பட பாடலோடு நிறைவுபடுகிறது சேதி தெரியுமா. தொடர்வது சித்திரம் சென்னை அஞ்சல்.

0: பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உரை சித்திரம். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி.
1: இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் மக்களின் உடல் நலம் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஒரு நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடைய வேண்டுமெனில் அந்த நாட்டின் மக்களுக்கு தரமான கல்வி, பாதுகாப்பான வாழ்க்கை, சிறந்த மருத்துவ வசதிகள் ஆகியவை கிடைக்க வேண்டும்.
2: குறிப்பாக ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு மருத்துவ செலவுகள் பெரும் சுமையாக மாறும் சூழலில் அனைவருக்கும் எளிதில் மருத்துவ சேவைகளை வழங்குவது அரசின் முக்கிய கடமையாகும். இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட மிக முக்கியமான தேசிய சுகாதார முயற்சிகளில் ஒன்றே ஆயுஷ்மான் பாரத் திட்டம்.
1: ஆயுஷ்மான் பாரத் என்பது இந்திய மக்களின் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட விரிவான திட்டமாகும். மருத்துவ செலவினால் எந்தவொரு குடும்பமும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை சிந்தனையாகும்.
2: இந்தியாவில் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புற ஏழை பகுதிகளில் வாழும் பல குடும்பங்கள் கடுமையான நோய் ஏற்பட்டால் மருத்துவ செலவை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சில குடும்பங்கள் தங்களுடைய சேமிப்பு, சொத்து மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலையும் உருவாகிறது. இத்தகைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்.
1: ஆரோக்கியமான இந்தியா, வளமான இந்தியா என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்த திட்டம் சிகிச்சை வழங்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நோய்களை தடுப்பது, ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறிவது மற்றும் மக்களிடையே சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இதன் மூலம் இந்தியாவின் சுகாதார அமைப்பை அடிப்படை நிலையிலிருந்து மேம்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது.
2: ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இரண்டு முக்கிய அம்சங்களை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இதில்

0: மக்களுக்கு அவர்கள் வாழும் இடங்களுக்கு அருகிலேயே அடிப்படை மருத்துவ வசதிகளை வழங்கும் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் முதலாவது அம்சமாகும்.
1: இம்மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஆரம்ப நிலை மருத்துவ பரிசோதனைகள், கர்ப்பிணி பெண்களுக்கான பராமரிப்பு, குழந்தைகள் நல சேவைகள், தடுப்பூசிகள், சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற தொற்றாத நோய்களுக்கான பரிசோதனைகள் வழங்கப்படுகின்றன. இதனால் நோய்கள் தீவிரமடைவதற்கு முன்பே அவற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடிகிறது.
0: இரண்டாவது முக்கிய அம்சம் பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆகும். இது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதற்கான நிதி பாதுகாப்பை வழங்கும் முக்கிய முயற்சியாகும்.
1: இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு கடுமையான நோய்களுக்கான சிகிச்சையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. அரசு மற்றும் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கு இத்திட்டம் உதவுகிறது.
0: ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் மருத்துவத்தை அனைவரும் அணுகக்கூடியதாக மாற்றுவதாகும். நகரங்களில் வாழும் மக்களுக்கு மருத்துவமனைகள் மற்றும் சிறப்பு சிகிச்சை மையங்கள் அதிகமாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு மருத்துவ வசதிகளை பெறுவது பல நேரங்களில் கடினமாக இருக்கிறது. மருத்துவமனை தொலைவில் இருப்பது, போக்குவரத்து வசதி இல்லாமை, மருத்துவ செலவு அதிகமாக இருப்பது, மருத்துவர்கள் பற்றாக்குறை போன்ற பல காரணங்களால் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் அடிப்படை சுகாதார சேவைகளை மக்களின் இருப்பிடத்திற்கு அருகில் கொண்டு செல்வதற்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: இந்த திட்டம் சமூக சமத்துவத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. பொருளாதார வசதி உள்ளவர்களுக்கு உயர்தர மருத்துவ சேவைகள் எளிதில் கிடைக்கலாம். ஆனால் ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு அதே தரமான சிகிச்சையை பெறுவது சிரமமாக இருக்கலாம். இந்த வேறுபாட்டை குறைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் மருத்துவ பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இதன் மூலம் மருத்துவ சேவை ஒரு சிலருக்கான வசதியாக இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவையாக கருதப்படுகிறது.
0: இந்தியாவில் தொற்று நோய்களுடன் சேர்ந்து சர்க்கரை நோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்றாத நோய்களும் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய நோய்களுக்கு நீண்டகால சிகிச்சை மற்றும் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுகிறது. இதனால் குடும்பங்களின் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் போன்ற சுகாதார திட்டங்கள் மூலம் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தேவையான சிகிச்சையை வழங்குவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு நாட்டின் மனித வளத்தையும் பாதுகாக்க உதவுகிறது.
1: பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ஆகியோரின் சுகாதாரத்திற்கும் இந்த திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அதன் மக்களின் உடல்நலத்தின் மூலம் அளவிடலாம். ஆரோக்கியமான குழந்தைகள் எதிர்காலத்தின் மனித வளமாக உருவாகின்றனர். பாதுகாப்பான தாய்மை மற்றும் குழந்தை நலன் நாட்டின் சமூக வளர்ச்சிக்கு அவசியமானவை. அதேபோல் முதியோர்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் கிடைப்பதும் ஒரு மனிதநேயமான சமூகத்தை உருவாக்குவதற்கு முக்கியமானதாகும்.
0: ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மருத்துவ செலவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சுகாதார விழிப்புணர்வையும் அதிகரிக்கிறது. உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு சுத்தம், சத்தான உணவு, உடற்பயிற்சி, தடுப்பூசி, காலமுறை மருத்துவ பரிசோதனை போன்றவை அவசியம் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதிலும் சுகாதார அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த வழி என்ற கருத்தை இந்த திட்டத்தின் அடிப்படை அணுகுமுறை வலியுறுத்துகிறது.
1: மேலும் இந்தியாவின் சுகாதாரத்துறையை நவீனமாகவும் மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றத்திற்கான ஒரு பெரிய முயற்சியாகவும் ஆயுஷ்மான் பாரத் கருதப்படுகிறது. மருத்துவ சேவைகள் மற்றும் நிதி பாதுகாப்பை ஒருங்கிணைத்து வழங்குவதன் மூலம் சுகாதார அமைப்பில் உள்ள பல்வேறு இடைவெளிகளை குறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் கிராமம் முதல் நகரம் வரை அனைவருக்கும் மருத்துவ வசதி கிடைக்கும் ஒரு வலுவான சுகாதார அமைப்பை உருவாக்கும் நோக்கம் உள்ளது.
0: இந்த திட்டத்தினால் விளைந்திருக்கும் அல்லது விளைய இருக்கும் நன்மைகள் மற்றும் வளர்ச்சிகள் பற்றி நமக்கு முழுவதுமாக தெரிய வேண்டுமென்றால் நாம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் சுகாதார மற்றும் மருத்துவ அமைப்பு இருந்த நிலை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகிறது.
1: அக்காலத்தில் இந்தியா வளர்ந்து வரும் நாடாக இருந்ததால் மக்களுக்கு தரமான மருத்துவ வசதிகளை

0: அனைவருக்கும் சமமாக வழங்குவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழ்ந்த பெரும்பாலான மக்களுக்கு மருத்துவமனைகள், நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் எளிதில் கிடைக்கவில்லை. இருப்பினும் அரசு படிப்படியாக ஆரம்ப சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொது சுகாதார திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது.
1: அந்த காலத்தில் இந்தியாவின் பெரும்பாலான மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்தனர். கிராமங்களில் மருத்துவ வசதிகள் மிகவும் குறைவாக இருந்ததால் சிறிய உடல்நல பிரச்சனைகளுக்காக கூட மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. பல கிராமங்களில் முழுநேர மருத்துவர் இல்லாமல் அரசு சுகாதார பணியாளர்கள் அல்லது உள்ளூர் மருத்துவ உதவியாளர்கள் மட்டுமே பணியாற்றினர். ஆரம்ப சுகாதார மையங்கள் இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போதுமான அளவில் கிடைக்காத நிலையும் பல இடங்களில் காணப்பட்டது.
0: அந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகள் பொதுமக்களின் முக்கிய மருத்துவ ஆதாரமாக இருந்தன. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருந்தனர். அரசு மருத்துவ சேவைகள் குறைந்த செலவில் அல்லது இலவசமாக கிடைத்தாலும் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதனால் நீண்ட நேரம் காத்திருத்தல், படுக்கை வசதி பற்றாக்குறை மற்றும் மருத்துவ பணியாளர்கள் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன.
1: பெரிய நகரங்களில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் மற்றும் சிறப்பு மருத்துவமனைகள் இருந்தன. ஆனால் அவை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமாக பரவவில்லை. சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் மேம்பட்ட மருத்துவ வசதிகள் கிடைத்தாலும் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் அவ்வளவு வசதிகள் இல்லை. இதனால் கடுமையான நோய்களுக்கு சிகிச்சை பெற மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது.
0: அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது தொற்று நோய்களாகும். மலேரியா, காசநோய், காலரா, டைஃபாய்டு, அம்மை மற்றும் பிற தொற்று நோய்கள் மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்தன. சுத்தமான குடிநீர் வசதியின்மை, சுகாதாரமான கழிப்பிட வசதிகள் குறைவு, ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாமை போன்ற காரணங்களால் நோய்கள் எளிதில் பரவின.
1: குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அதிக சுகாதார அபாயங்களை எதிர்கொண்டனர். குழந்தைகளுக்கான தடுப்பூசி சேவைகள் படிப்படியாக வளர்ந்து வந்தாலும் இன்று இருப்பதைப் போல அனைத்து பகுதிகளிலும் விரிவான தடுப்பூசி பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இதனால் குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. தாய்மார்களின் பாதுகாப்பான பிரசவ வசதிகளும் அனைத்து கிராமங்களிலும் கிடைக்கவில்லை.
0: அடுத்ததாக, இன்றைய காலத்தில் அடிப்படை மருத்துவ வசதிகளை வழங்கும் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி தெரிந்து கொள்வோம்.
1: இந்தியாவின் சுகாதார அமைப்பில் அடிப்படை மருத்துவ வசதிகளை மக்களுக்கு அருகிலேயே கொண்டு சேர்ப்பது மிக முக்கியமான தேவையாகும். குறிப்பாக கிராமப்புறங்கள், பழங்குடியினர் பகுதிகள், மலைப்பகுதிகள் மற்றும் நகர்ப்புற ஏழை பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பெரிய மருத்துவமனைகளை எளிதில் அணுகுவது பல நேரங்களில் சிரமமாக இருக்கிறது.
0: இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முக்கிய அங்கமாக சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட்டன. இம்மையங்கள் தற்போது விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்கும் மையங்களாக வளர்ந்து வருகின்றன.
1: சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களின் முக்கிய நோக்கம் நோய் ஏற்பட்ட பிறகு மட்டும் சிகிச்சை அளிப்பது அல்ல. அதற்கு முன்பாகவே நோய்களை தடுப்பது, ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறிவது, மக்களிடம் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் தேவையானவர்களை மேம்பட்ட மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைப்பது போன்ற பணிகளையும் இம்மையங்கள் மேற்கொள்கின்றன. இதனால் இந்தியாவின் சுகாதார அமைப்பில் சிகிச்சை மையம் என்ற பாரம்பரிய அணுகுமுறையிலிருந்து முழுமையான சுகாதார பாதுகாப்பு என்ற புதிய அணுகுமுறைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
0: இந்த மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு அடிப்படை மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன. காய்ச்சல், சளி, இருமல், சிறிய காயங்கள், பொதுவான உடல்நல பிரச்சினைகளுக்கு ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனுடன் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனைகள், பாதுகாப்பான தாய்மை சேவைகள், குழந்தைகள் நல பராமரிப்பு மற்றும் தடுப்பூசி போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன.
1: மேலும் இன்றைய காலத்தில் அதிகரித்து வரும் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் சில புற்றுநோய் வகைகள் போன்ற தொற்றாத நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதன் மூலம் பெரிய உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க முடியும். முதியோர்

0: அவர்களுக்கான சுகாதார ஆலோசனைகள், மனநல ஆலோசனைகள், மனநல சேவைகள் மற்றும் தேவையான மருந்துகள் வழங்கப்படுவதும் இம்மையங்களின் பணிகளில் அடங்கும்.
1: சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களின் மிகப்பெரிய சாதனை மருத்துவ சேவையை மக்களின் இருப்பிடத்திற்கு அருகில் கொண்டு சென்றது என்பதாகும். முன்பு சிறிய உடல்நல பிரச்சினைகளுக்கு கூட மக்கள் நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது. இதனால் பயண செலவு, நேர இழப்பு, வருமான இழப்பு ஆகியவை ஏற்பட்டன. தற்போது அருகிலுள்ள சுகாதார மையங்களில் ஆரம்ப சிகிச்சை கிடைப்பதால் மக்களுக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது.
0: இரண்டாவது முக்கிய சாதனை நோய் தடுப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு அதிகரித்ததாகும். மக்கள் நோய் ஏற்பட்ட பிறகு மட்டுமே மருத்துவரை அணுகும் பழக்கத்திலிருந்து காலமுறை பரிசோதனை செய்து உடல்நலத்தை பாதுகாக்கும் அணுகுமுறைக்கு மாறத் தொடங்கியுள்ளனர். சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கு இம்மையங்கள் உதவுகின்றன.
1: மூன்றாவது முக்கிய சாதனை தாய் மற்றும் குழந்தைகள் நல சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்பதாகும். கர்ப்பிணி பெண்களுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை, ஊட்டச்சத்து ஆலோசனை, பிற சுகாதார சேவைகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கான தடுப்பூசி மற்றும் வளர்ச்சி கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் தாய் மற்றும் குழந்தை நலனில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது.
0: நான்காவது சாதனை தொற்றாத நோய்களுக்கான கவனம் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் ஆரம்ப சுகாதார மையங்கள் பெரும்பாலும் காய்ச்சல், தொற்றுநோய் மற்றும் தாய்சேய் நல சேவைகளில் அதிக கவனம் செலுத்தின. ஆனால் தற்போதைய வாழ்க்கை முறையில் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் பொதுமக்களுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை வழங்குகின்றன.
1: ஐந்தாவது முக்கிய சாதனை சமூக அடிப்படையிலான சுகாதார விழிப்புணர்வு ஆகும். சுகாதார பணியாளர்கள் மற்றும் சமூக சுகாதார ஊழியர்கள் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர். சுத்தமான குடிநீர், தனிநபர் சுகாதாரம், ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி மற்றும் நோய் தடுப்பு பற்றிய தகவல்கள் மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன.
0: கிராமப்புற மக்களுக்கு இந்த மையங்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. பல கிராமங்களில் பெரிய மருத்துவமனை தொலைவில் இருப்பதால் அவசரமற்ற சிறிய நோய்களுக்கு கூட மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. தற்போது அருகிலுள்ள மையங்களில் ஆரம்ப மருத்துவ சேவை கிடைப்பதால் நேரமும் பணமும் மிச்சமாகிறது.
1: மேலும் உடல்நல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் மூலம் பெரிய மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடிகிறது. குறிப்பாக ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இது ஒரு முக்கிய ஆதரவாக உள்ளது. முதியோர்கள் மற்றும் பெண்களும் அருகிலுள்ள மையங்களில் மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு வசதியாக உள்ளது.
0: இந்த திட்டம் எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக செயல்பட சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தொலைதூர பகுதிகளில் டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை போன்ற வசதிகளை விரிவுபடுத்தலாம். இதன் மூலம் சிறப்பு மருத்துவர்கள் இல்லாத பகுதிகளிலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெற முடியும்.
1: மேலும் பொதுமக்களிடையே உடல்நல விழிப்புணர்வை அதிகரிக்க பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்புகள், சமூக அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும். மக்கள் நோய் வந்த பிறகு மட்டும் சிகிச்சை பெறாமல் தொடர்ந்து உடல்நல பரிசோதனை செய்யும் பழக்கத்தை உருவாக்குவது அவசியம்.
0: மொத்தத்தில் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் இந்தியாவின் அடிப்படை சுகாதார அமைப்பில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும். மருத்துவ சேவையை மக்களுக்கு அருகில் கொண்டு செல்வது, நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது, தாய்சேய் நலனை பாதுகாப்பது மற்றும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பல முக்கிய சாதனைகளை இம்மையங்கள் நிகழ்த்தி வருகின்றன.
1: இப்போது நாம் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் மக்களின் உடல்நல பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் முக்கியமான சமூக நல பொறுப்புகளில் ஒன்றாகும். குறிப்பாக ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்படும்போது மருத்துவ செலவுகளை சமாளிப்பது மிகப்பெரிய சவாலாக மாறுகிறது.
0: ஒரு குடும்பத்தில் ஒருவர் இதய நோய், புற்றுநோய், சிறுநீரக நோய் அல்லது விபத்து போன்ற காரணங்களால் நீண்டகால சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த குடும்பத்தின் சேமிப்பு முழுவதும் மருத்துவ செலவிற்காக பயன்படுத்தப்படலாம். சில குடும்பங்கள் கடன் வாங்கும்

0: நிலைக்கும் தள்ளப்படுகின்றன. இத்தகைய பொருளாதார சுமையை குறைத்து ஏழை மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட முக்கியமான திட்டமே பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆகும்.
1: பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா என்பது சுருக்கமாக PMJ என்று அழைக்கப்படுகிறது. இது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முக்கிய அங்கமாகும். தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதற்கான நிதி பாதுகாப்பை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் பெரிய மருத்துவ செலவுகளை பற்றிய அச்சமின்றி தேவையான சிகிச்சையை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது.
0: பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் முதன்மையான நோக்கம் பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களுக்கு மருத்துவ செலவினால் ஏற்படும் நிதி சுமையை குறைப்பதாகும். இந்தியாவில் பல குடும்பங்கள் மருத்துவ செலவினால் வறுமைக்குள் தள்ளப்படும் நிலை ஏற்படுகிறது.
1: குறிப்பாக பெரிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் நீண்டகால மருத்துவ சிகிச்சைகள் அதிக செலவாகும் சூழ்நிலையில் மருத்துவ காப்பீடு போன்ற பாதுகாப்பு கிடைப்பது குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமைகிறது.
0: இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய நோக்கம் ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்கச் செய்வதாகும். பணவசதி உள்ளவர்களுக்கு மட்டுமே உயர்தர மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் மருத்துவ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்திட்டம் செயல்படுகிறது.
1: PMJ திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெறப்படும் பல்வேறு சிகிச்சைகளுக்கான நிதி பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. பொதுவாக கடுமையான நோய்கள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதி தேவைப்படும் சிகிச்சைகளுக்கு இந்த திட்டம் உதவுகிறது.
0: இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் தகுதியுள்ள பயனாளிகள் அரசு மருத்துவமனைகள் மட்டுமின்றி திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் வாய்ப்பை பெறுவதாகும். இதனால் மக்களுக்கு மருத்துவமனையை தேர்ந்தெடுப்பதில் கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கின்றன.
1: மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும்போது நோயாளியின் சிகிச்சை தொடர்பான செலவுகளில் மருத்துவ சேவை, அறுவை சிகிச்சை, மருந்துகள், பரிசோதனைகள் மற்றும் தேவையான சில மருத்துவ வசதிகள் திட்டத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுகின்றன. இதனால் குடும்பங்கள் நேரடியாக அதிக தொகையை செலுத்த வேண்டிய நிலை குறைகிறது.
0: யாருக்கு இந்த திட்டம் உதவுகிறது என்ற வினா நம்முள் யாருக்கேனும் எழுந்தால், இந்த திட்டம் முக்கியமாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதே நமக்கு விடையாக கிடைக்கிறது. பயனாளிகளின் தகுதி அரசின் நிர்ணயிக்கப்பட்ட சமூக மற்றும் பொருளாதார அடிப்படைகளின்படி தீர்மானிக்கப்படுகிறது. பல மாநிலங்களில் இந்த திட்டம் அந்தந்த மாநில அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டங்களுடன் இணைந்து செயல்படுகிறது.
1: தகுதியுள்ள பயனாளிகள் தங்களின் பெயர் மற்றும் குடும்ப விவரங்கள் திட்டத்தில் உள்ளதா என்பதை உரிய அரசு சேவை மையங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் உதவி மையங்கள் மூலம் சரிபார்க்கலாம். மாநிலத்திற்கு மாநிலம் நடைமுறைகளில் சில வேறுபாடுகள் இருக்கக்கூடும் என்பதால் அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் தகுதியை உறுதி செய்து கொள்வது அவசியமாகும்.
0: பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் பல்வேறு வகையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானவை சில: இதய நோய் சிகிச்சைகள், புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகள், சிறுநீரக நோய் சிகிச்சைகள், எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சைகள், நரம்பியல் சிகிச்சைகள், பொதுவான மற்றும் சிறப்பு அறுவை சிகிச்சைகள், குழந்தைகள் மருத்துவ சிகிச்சைகள், விபத்து மற்றும் அவசர சிகிச்சைகள், தீவிர சிகிச்சை பிரிவு தேவைகள், பெண்களுக்கான சில முக்கிய மருத்துவ சேவைகள் ஆகும்.
1: ஒவ்வொரு சிகிச்சைக்கும் குறிப்பிட்ட மருத்துவ தொகுப்புகள் மற்றும் விதிமுறைகள் உள்ளன. எனவே ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை திட்டத்தின் கீழ் கிடைக்கிறதா என்பதை மருத்துவமனை அல்லது அதிகாரப்பூர்வ சேவை மையத்தின் மூலம் உறுதி செய்து கொள்வது அவசியமாகிறது.
0: இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சமூக பயன் மருத்துவ செலவினால் ஏழை குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியில் சிக்குவதை தடுக்க உதவுவதாகும். ஒரு கடுமையான நோய் குடும்பத்தின் பொருளாதார நிலையை முழுமையாக பாதிக்கக்கூடும். இதனால் குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தின் உணவு செலவு மற்றும் பிற அடிப்படை தேவைகளும் பாதிக்கப்படலாம். மருத்துவ நிதி பாதுகாப்பு கிடைப்பதன் மூலம் இத்தகைய பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைக்க முடியும்.
1: இந்த திட்டம் சமூக சமத்துவத்தையும் வலுப்படுத்துகிறது. நகரங்களில் உள்ள பெரிய மருத்துவமனைகளில் கிடைக்கும் சில சிகிச்சைகளை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இதன் மூலம் மருத்துவ சேவைகளில் உள்ள பொருளாதார இடைவெளியை குறைக்க உதவுகிறது. கிராமப்புறங்களில் வாழும் பல குடும்பங்கள் மருத்துவ

0: செலவு காரணமாக சிகிச்சையை தாமதப்படுத்தும் நிலை ஏற்படலாம். ஆரம்ப கட்டத்தில் சிகிச்சை பெறாமல் விட்டால் நோய் தீவிரமடையும் வாய்ப்பு உள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் மருத்துவ நிதி பாதுகாப்பு கிடைப்பதால் மக்கள் தேவையான நேரத்தில் சிகிச்சை பெற ஊக்கம் பெறுகின்றனர்.
1: மேலும் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மூலம் ஆரம்ப நிலை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு கடுமையான நோய்கள் கண்டறியப்பட்டால் உயர் மருத்துவ மையங்களுக்கு பரிந்துரைக்க முடியும். இந்த திட்டத்தின் சாதனைகள் என்னவென்றால், இந்தியாவில் மருத்துவ நிதி பாதுகாப்பை விரிவுபடுத்துவதில் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா முக்கிய பங்கு வகித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு மருத்துவமனை சிகிச்சையை அணுகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் இணைப்பு மூலம் மருத்துவ சேவைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் விரிவடைந்துள்ளன.
0: மேலும் மருத்துவ செலவு காரணமாக சிகிச்சையை தவிர்க்கும் நிலையை குறைப்பதற்கும் இத்திட்டம் உதவுகிறது. மருத்துவ செலவுக்காக குடும்பங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலையை குறைக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு முயற்சியாகவும் இது பார்க்கப்படுகிறது. பல நன்மைகள் இருந்தாலும் திட்டத்தின் செயல்பாட்டில் சில சவால்களும் உள்ளன. முதலாவதாக, அனைத்து தகுதியுள்ள மக்களுக்கும் திட்டம் பற்றிய முழுமையான விழிப்புணர்வு இன்னும் கிடைக்க வேண்டும். சிலர் தங்களுக்கு கிடைக்கும் சிகிச்சைகள் மற்றும் மருத்துவமனைகள் பற்றிய தகவலை அறியாமல் இருக்கிறார்கள்.
1: இரண்டாவது, அனைத்து பகுதிகளிலும் தரமான மருத்துவமனைகள் சமமாக கிடைப்பதில்லை. தொலைதூர கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் மேம்பட்ட மருத்துவ சிகிச்சைக்காக நகரங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம். மூன்றாவது, மருத்துவமனைகள் பயனாளிகள் மற்றும் நிர்வாக அமைப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும். தகுதி சரிபார்ப்பு, ஆவண நடைமுறைகள் மற்றும் சிகிச்சை அனுமதி போன்ற செயல்முறைகள் எளிமையாகவும் விரைவாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகும்.
0: இந்த திட்டம் வெற்றி பெற மக்கள் செய்ய வேண்டியவையும் சில உள்ளன. பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா போன்ற பெரிய சுகாதார திட்டங்கள் முழுமையான வெற்றியை அடைய அரசின் முயற்சி மட்டும் போதாது, மக்களின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியமாகும்.
1: முதலில் மக்கள் இந்த திட்டத்தை பற்றிய சரியான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும். தங்களின் குடும்பம் திட்டத்திற்கு தகுதியானதா, எந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம், எந்த வகையான மருத்துவ சேவைகள் கிடைக்கின்றன போன்ற விவரங்களை அதிகாரப்பூர்வ வழிகளில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: மக்கள் உடல்நலத்தில் அலட்சியம் காட்டாமல் நோயின் ஆரம்ப அறிகுறிகள் தோன்றும் போதே அருகில் உள்ள சுகாதார மையங்களை அணுக வேண்டும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு காலமுறை பரிசோதனை செய்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நோய் தீவிரமடைந்த பிறகு மட்டுமே சிகிச்சை பெறும் பழக்கத்தை மாற்றுவது அவசியம்.
1: மேலும் திட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. போலி ஆவணங்கள், தவறான தகவல்கள் மற்றும் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்க மக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். திட்டத்தின் பயன்கள் உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு சென்றடைய பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும்.
0: சுகாதார விழிப்புணர்வை மற்றவர்களிடமும் பரப்புவது மக்களின் முக்கிய கடமையாகும். கிராமப்புறங்களில் வசிக்கும் முதியோர் மற்றும் படிப்பறிவு குறைந்தவர்களுக்கு திட்டம் பற்றிய தகவல்களை எடுத்துரைக்க வேண்டும். சுத்தம், சத்தான உணவு, உடற்பயிற்சி, தடுப்பூசி போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டும்.
1: மக்கள் விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா தனது உண்மையான நோக்கத்தை அடையும். அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட்டால் அனைவருக்கும் தரமான மருத்துவ பாதுகாப்பு கிடைக்கும். ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க முடியும்.
0: மொத்தத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாகும். எதிர்காலத்தில் இந்த திட்டம் பற்றிய விழிப்புணர்வை மேலும் அதிகரித்து கிராமப்புற மருத்துவ வசதிகளை மேம்படுத்தி தகுதியுள்ள அனைத்து மக்களும் எளிதாக பயன்பெறும் வகையில் செயல்படுத்தினால் இந்தியாவில் அனைவருக்கும் சுகாதார பாதுகாப்பு வழங்கும் இலக்கை அடைவதில் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா மிகப்பெரிய பங்காற்றும். எனினும் இத்திட்டத்தின் முழுமையான பயன் மக்களிடம் சென்றடைய பொதுமக்களிடையே போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
1: தகுதியுள்ள பயனாளிகள் திட்டத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைகளின் தரம், மருத்துவர்களின் கிடைப்புத்தன்மை மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகள் போன்றவை தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் சுகாதார வசதிகளை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும்.
0: முடிவாக, பொருளாதார நிலை காரணமாக யாரும் தரமான மருத்துவ சிகிச்சையை இழக்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு, ஆரம்ப நிலை பரிசோதனை, அடிப்படை மருத்துவ சேவை,

0: கடுமையான நோய்களுக்கு மருத்துவ நிதி பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோக்கியமான குடிமக்களே ஒரு வலுவான நாட்டின் அடித்தளம் என்பதால் அனைவருக்கும் சமமான மற்றும் தரமான மருத்துவ வசதிகளை வழங்கும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும்.
1: ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்திய மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான தேசிய முயற்சியாகும். இதுவரை நமது பாரதத்தின் எல்லா முயற்சிகளும் வென்றதைப் போல இந்த முயற்சியும் வெல்லட்டும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. பூர்ணிமா கௌரி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஸ்ரீனிவாஸ் வர்ணலதா பாடியுள்ள பாடல் படம் நம்மவர்.

0: மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகிறார். 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 2000 வெஹிக்கிள் கிட்ட பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். 2000 பேருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்பட்டு பக்தர்களும் வந்துட்டு போற வரைக்கும் வந்து எந்த சிரமமும் இல்லாம இந்த ஒரு நேரத்திலயும் எந்த தவறு நடக்கக்கூடாது, யாராவது குழந்தைகள் மிஸ் ஆயிருக்கூடாது, நடந்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஆர்எஸ் கேமரா போட்டு உள்ள எல்லாமே வந்து கேமரா கண்காணிப்புல ஃபீல் ஆகும். சுமார் 6000 காவலர்கள் மொத்த பாதுகாப்பு பணியும் பக்தர்கள் வந்து போற காவலர்கள் பணியில் இருப்பாங்க.
1: தேசிய மக்கள் நீதிமன்றம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இதில் சமரச முறையில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் 3 அமர்வுகளில் நடைபெறும் லோக் அதாலத்தில் ஜீவனாம்சம், வாகன விபத்து இழப்பீடு, காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. வேலூரில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை தொடங்கி வைத்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி இளவரசன் விபத்தில் உயிரிழந்த 3 குடும்பங்களுக்கு 83 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சொந்த அரசியல் காரணங்களுக்காக இத்தொகுதிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை தனது முடிவை அறிவிக்கவுள்ளது. கட்சியின் மாநில குழு இதற்கான முடிவை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காகித ஆலைகளின் காகித தயாரிப்பிற்காக தமிழக வனத்தோட்டக் கழகத்தின் மூலம் கூழ்மரங்கள் உற்பத்தி செய்து வழங்கப்படுவதாக தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகத்தின் திருச்சி மண்டல புதிய மேலாண்மை இயக்குநர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கிராம மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வனப்பகுதிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இக்கழகம் செயலாற்றி வருவதாகவும் கூறினார்.
2: தமிழ்நாடு காகித கூழ் நிறுவனம், சேஷசாயி பேப்பர் போர்ட்ஸ், ஈரோடை தலைமையிடம் கொண்டிருக்கின்ற 2 நிறுவனங்களுக்கும் அவங்க பேப்பர் தயாரிக்கிறதுக்கு இந்த கூழ் மரங்களை நம்ம உற்பத்தி செய்து கொடுக்குறோம். முக்கியமாக பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரோன் டெக்னாலஜி மூலமாக தான் அவர் ரெடி பண்ணி பண்ணுறோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் அளவிற்கு வந்து கூழ் மரங்களை செய்து அவர்களுக்கு வழங்குகின்றோம். இது ஒரு

0: வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 இப்பொழுது கேட்கலாம் மனிதன் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை சந்திரபோஸ், குரல் மலேசியா வாசுதேவன்.

0: மலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இப்போது கேட்கலாம்.
3: உலக முதலுதவி தினம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
4: நீர்ல முழுக்கி இருக்கிறவங்க நம்ம என்னென்ன முதலுதவிகளாம் கொடுக்கலான்றத நம்ம விரிவா பாக்கலாம். நீர்ல முழுக்கி இருக்கிறவங்க மற்ற கண்டிஷனை விட ரொம்ப ஆபத்து, ஏன்னா 2 நிமிஷத்திலே அவங்க உயிர் போய்கிடும். அதனால நம்ம ரொம்ப வேகமா செயல்பாடு செய்யணும். நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, முதல் ஸ்டெப், உங்களுக்கு முதல் நீச்சல் தெரியணும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உங்களை காப்பாத்துன்ற முயற்சியில தண்ணியில குதிச்சிங்கன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாம நீங்களும் சேர்ந்து ஆபத்தான முறையில சிக்கிடுவீங்க. அதனால ஒரு குச்சியோ ஒரு கயரோ டியூபோ துணியோ கொடுத்து அவங்கள இழுக்க உதவி செய்யணும். சத்தமா கத்தி மற்றவங்களையும் கூப்பிடணும். உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும். அடுத்ததா அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சமமான கடினமான தரையில படுக்க வச்சு கழுத்து முதுகுல அடிபட்டிருக்கான்னு பாக்கணும். அதுல ரொம்ப மெதுவா நேரா தூக்குங்க. அடுத்ததா மூச்சு இருக்கான்னு பாக்கணும். வாயில சேறு மணல் தண்ணி இருந்தா தலைய ஒரு பக்கமா சாய்ச்சு விரலால எடுத்து விடணும். நெஞ்சு ஏறி இறங்குதான்னு, மூச்சு சத்தம் கேட்குதான்னு, கன்னத்துல காத்து படுதான்னு கன்னத்துல தட்டி அவங்கள எழுப்ப முயற்சி பண்ணணும். அவங்களுக்கு மூச்சு இருக்குதான்னு நம்ம ரொம்ப கவனமா பாக்கணும். அவங்க பேர் தெரிஞ்சா பேரை சொல்லி கன்னத்துல தட்டி நெஞ்சில தட்டி அவங்க எழுப்ப முயற்சி பண்ணணும். அடுத்ததா நெஞ்சில அழுத்தம் கொடுத்து நுரையீரல இருக்கக்கூடிய நீரை எப்படியாவது வெளியே ஏத்துன்ற முயற்சியில ரொம்ப கவனமாவும் ரொம்ப வேகமாவும் செயல்படணும். என்ன கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் ஆகும்னா, நுரையீரல ஃபுல்லா நீர்க்கோர்வு அதிகமா சேர்த்துட்டு அங்க ஆக்சிஜன் சப்ளை நுரையீரலுக்கு போகாம மூச்சு திணறல் ஏற்படும். இதனால நம்ம முதல் செயல்பாடு என்னவா இருக்கணும்னா, சிபிஆர் ரொம்ப கொடுக்கணும். சிபிஆர் கொடுக்கறது இவங்கள நெஞ்சில அழுத்தம் கொடுத்து ஹேண்ட் ரெசிஸ்டேஷன் மூலமாக மட்டும் இந்த இடத்துல செயல்பாடுகள் பண்ண முடியாது. இவங்களுக்கு நம்ம மூச்சு கொடுக்கறக்கூடிய முயற்சிகளை நம்ம அதிகமா செய்யணும். வாய் வழியாக தான் மூச்சு நம்ம அதிகமா கொடுத்து அவங்களோட மூச்சு செயல்பாடுகளை பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வர்றதா ரொம்ப கவனமா நம்ம செயல்படணும். மூச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்கள வந்து ரெக்கவரி பொசிஷன்ல வைக்கணும். ரெக்கவரி பொசிஷன்னா அதாவது ஒரு பக்கமா வலது பக்கமா சாய்ச்சு படுக்க வைக்கணும். அப்ப வாயில உள்ள தண்ணி தானா வெளியே வரும். வாந்தி வந்தா மூச்சு குழாயில அடைக்காததுக்கான இதோட செயல்பாட்டோட முக்கியத்துவம். அதுக்கப்புறம் அவங்கள போர்வையால போத்தி உடம்ப சூடா வைக்கணும். ஏன்னா நீர்ல குளிச்சனால அவங்களுக்கு குளிர்காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம்னா, வயிற்று அமைக்கி தண்ணி வெளியே எடுக்கக்கூடாது. உப்பு தண்ணி குடிச்சிருந்தா அவங்க வாந்தி எடுக்கக்கூடிய முயற்சி நம்ம செய்யக்கூடாது. மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி உணவு ஏதாவது கொடுக்கக்கூடிய முயற்சியை நம்ம செய்யக்கூடாது. உடனடியா நம்மளுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி அவங்க நேரத்தை வீணடிக்காம அவங்க உயிரை காப்பாற்றணும். அடுத்தது நம்ம மூச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற முயற்சிகள்ல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். நுரையீரல கொஞ்சம் தண்ணி கண்டிப்பா இருக்கும். 2-3 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். இது நம்ம செகண்டரி ட்ரௌனிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரௌனிங்கை பற்றி உங்களுக்கு முழு விவரமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரௌனிங்கிறது தண்ணியில் கீழே குதிச்சதுக்கப்புறம் நம்ம உடனடியாக செயல்பட்டு அவங்கள மூச்சு திணறல்லேருந்து விடுபட்டு அவங்களுக்கு மூச்சு சமநிலையை கொண்டு வர்றது அதோட நோக்கம். தண்ணியிலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக தரையில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்து அவங்க மூச்சு நிலையை வாய் வழியாக நம்ம கொடுத்து மூச்சு சமநிலையை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்கவரி பொசிஷனில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிட்டு போகிறது தான் ட்ரௌனிங் மெத்தட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெத்தட்.
3: இதுவரை உலக முதலுதவி தினம் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
5: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
6: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
5: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியா

0: up to rupees 1,90,000. Skoda Kodiaq க்கு up to rupees 2,50,000. Exchange க்கு up to rupees 50,000 னு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸும் தராங்க.
1: ராமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th கொண்டாட்டம்.
6: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
5: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி. அந்த வைபோட இப்போ நம்முடைய குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 கேட்கலாம். வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில், மனோ மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் உடன் பிறப்பு திரைப்பட பாடல்.

நேயர்களே, திரையிசை கேட்டோம். நேரம் 2:25. கிராமத்து வாசம் கலைகளின் நேசம் என பாரம்பரியம் பேசும் நம் குமரி பண்பலை 101 இப்பொழுது கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது வடசேரி பி வசந்தா குழுவினரின் நாட்டுப்புற பாடல்கள் சில கேட்கலாம்.
1: காதலும் காதலியும் உல்லாசமாய் நடந்து போகக்கூடிய சமயத்தில் அந்த நடப்பு களை தீருவதற்காக வேண்டி இருவேரும் பாடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பாட்டு.

பொதுவாக கும்மி பாடல் வந்து சகல விஷயத்துக்குள்ளேயும் கும்மி பாடல் பாட வேண்டிய ஒரு பாட்டு. இது இது நடுக்காட்டு எசிக்கம்மனை பற்றி ஒரு கும்மி பாட்டு இப்பொழுது பாட போறாங்க. கும்மி

குமரி ஜில்லாவிலே ரெண்டு பேரும் ஒரு ஏற்றை இறங்கி கன்னியாகுமரிக்கு போகும்போது ரெண்டு பேரும் உல்லாசமாக பாடிக்கிட்டு போகிற ஒரு பாட்டு இப்பொழுது பாட போகிறேன்.

கார்த்திகை மாசம் மாலை போட்டு ஐயப்பனை தரிசிக்க போறது பல்லாயிரக்கணக்கான பேர்கள் போவாங்க. அந்த ஐயனை பற்றி, அந்த அம்மையப்பனை பற்றி அந்த அம்மா ஒரு பாட்டு இப்பொழுது பாட போறாங்க.

அந்த காலத்திலேயே பாலாறுன்னு சொல்லக்கூடிய பழையாறை பற்றி, தாடகமலையை பற்றி, செட்டித்தோப்பை பற்றி இப்பொழுது நானாக கட்டின ஒரு பாட்டு உங்கள் மத்தியில் பாடப்போகிறேன். தன்னண்ணே தானே என்னன்னே.

இதுவரை வடசேரி பி வசந்தா குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் சில கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியில் உடன்பாடியவர் சாட்டுப்புதூர் சி நல்ல தம்பி அவர்கள். இத்துடன் இன்றைய நாட்டுப்புற கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் சாத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை இங்கு 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி, கொடுமுடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39°C மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23°C கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4°C. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4°C இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4°C உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5°C உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3°C இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5°C குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5°C அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் மன்னார் வளைகுடா அருகே காற்றழுத்த தாழ்வு பாதை கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு இன்று வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 15ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 16ஆம் தேதியன்று நீலகிரியிலும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35°C ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26°C ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும்.

0: வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக்கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயக சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுக விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்சுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்சிலோவில் இன்று தொடங்கியது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு, தென்பாண்டி இசையோடு, தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நேரம் 3:03. நேர்களே, குமரி பண்பலை 101 இப்பொழுது கேட்கலாம்.
4: உலக முதலுதவி தினம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
5: பாம்பு கடிச்ச உடனே பயப்படுறதா முதல் ஆபத்து. இந்தியாவில இருக்கக்கூடிய 300 வகை பாம்புல 4 பாம்பு தான் ரொம்ப விஷம். நாகப்பாம்பு, கட்டு விரியான், கண்ணாடி விரியான், சுருட்டை விரியான். மற்ற பாம்பு கடிச்சா பயம்தான், ஆனா உயிருக்கு ஆபத்து ரொம்ப கம்மி. ஆனாலும் எல்லா பாம்பும் கடியும் விசக்கடிதான்றது நம்ம நினைக்கணும். என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத பத்தி நம்ம விரிவா பாக்கலாம். முதல்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னா, பதட்டப்படாம பேஷண்டை இருக்க வைக்கணும். அவங்க அங்கிட்டு இங்கிட்டும் ஓடாம ரொம்ப பதட்டப்படாம இருக்கணும். அப்பனாதான் அந்த விஷம் உடம்பு ஃபுல்லா பரவாம நம்ம அதுல இருந்து காப்பாத்த முடியும். அடுத்து முதலுதவி பண்ற நேரத்திலயே நம்ம 108 ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறதுக்கான முயற்சிகளை ரொம்ப வேகமா பண்ணணும். எந்த பாம்பு கடிச்சிருக்கு, அதுக்கு ஆன்டிவெனம் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கன்றத பத்தி நம்ம ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட இடம்.

0: பார்த்து கடிபட்ட இடத்த கை காலுகளை அசைக்காம அதுக்கு ஒரு மரக்குச்சி அட்டை வச்சு துணியாலேயோ லேசா கட்டி வைக்கணும். பிராக்சருக்கு மாவு கட்டு போடுற மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை இங்க நம்ம உபயோகப்படுத்தணும். கடிபட்ட இடத்த இதயத்தை விட தாழ்வா வைக்க கூடாது, இதய அளவுக்கு அல்லது கொஞ்சம் உயரமா வைக்கணும். காயத்தை சோப்பு போட்டு தண்ணீர்ல லேசா கழுவணும், மூடி வைக்க கூடாது. பாம்பு அடையாளம் பார்க்கணும், பாம்பு என்ன பாம்புன்றத நம்ம வந்து அடையாளம் பார்த்துட்டு பாம்பு பிடிக்கவோ கொல்லவோ போகக்கூடாது. தூரத்துல இருந்து போட்டோ எடுத்தா போதும், கலரு தடைய வளையத்தை பார்த்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதை நம்ம என்ன பாம்புன்றத நம்ம டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைட்ஸா கிளாத்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் ஜோல்ஸ் ஏதாவது டைட்டா போட்டிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்றது. அடுத்து நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இறுக்கமா கயரால கட்டுறது, துணியால இறுக்கமா கட்டுறது, அதுக்கப்புறம் கத்தியால கீச்சு விட்டு ரத்தத்தை வெளியேற்றுறது, அதுக்கப்புறம் வாயால ரத்தத்தை எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப விரைவா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம செய்யணும். ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கான முயற்சிகளை ரொம்ப வேகமா செய்யணும். இதுக்குள்ளதான் இந்த பாய்சன், அதாவது ஸ்னேக் பைட் மூலமா இருக்கக்கூடிய பாய்சனை நம்ம வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ண முடியும்.
1: இதுவரை உலக முதலுதவி தினம் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
2: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டூ ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டூ ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டூ ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டூ ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டூ ரூபீஸ் 50,000 எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
5: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
6: நேரம் 3:07. உள்ளம் தொடும் இசை உங்கள் உணர்வோடு பேசும் குரல் என குமரி மக்களின் உள்ளத்தில் நினைத்த குமரி பண்பனை ரூட்டு ஒன்றில் தேநீர் நேரம். இதில் திரைக்களஞ்சியம். உள்ளத்தில் பிறக்கும் காதல், உள்ளத்தில் மலரும் நட்பு, உள்ளத்தை நெகிழ வைக்கும் பாசம், உள்ளத்தை வருடிச் செல்லும் நினைவுகள் என உள்ளத்தின் உணர்வுகளை பாடலாக சொன்ன திரை இசை பாடல்கள் இன்றைய திரைக்களஞ்சியத்தில் உள்ளம் என்ற தலைப்பில். உள்ளம் என்ற தலைப்பில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய நேயர் கள்ளுக்கூட்டம் ரா வருவேல்.

0: கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்ட திரைப்பட பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. உள்ளம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த உள்ளம்தான் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் உணர வைக்கும் ஒரு அற்புத உலகம். வெள்ளத்தனைய மலர் நிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று, உள்ளம் நல்லதாக இருந்தால் வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும் என்று திருவள்ளுவர் கூறுவது போல, நட்புக்காகவும் நன்றிக்காகவும் கொடுத்த வாக்கிற்காகவும் வாழ்ந்த கர்ணனின் உள்ளத்தை பேசும் பாடல் இதோ.

0: கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டாக்டர் ஸ்ரீகாளி கோவிந்தராஜன் குரலில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணன்.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
5: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்துணும். நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
4: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
0: നേരം 3:18. கடவுள் என்றால் தூய்மை. அப்போ மனிதனின் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் அன்பு இருக்கும் உள்ளம், கருணை இருக்கும் உள்ளம், மன்னிக்கும் குணம் உள்ள உள்ளம் என்றுமே கடவுளுக்கு நிகர்தான். கேட்கலாம் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்பட பாடல். பாடலை பாடியவர் லதா ரஜினிகாந்த் மற்றும் கோரஸ். வரிகள் வாலி, இசை இளையராஜா.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: ஹலோ
6: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
5: மறுபடியுமா?
6: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
7: 10,000,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.

0: சார் இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங் 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார் 2 லட்சம்
2: என்னாச்சப்பா?
0: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட
0: கட் பண்ணிட்டான்.
2: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்களே, இன்று மாலை 4:00 to 5:00 வரை ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 95 96 32 10. விருப்ப பாடல்களை அனுப்ப கேபிட்டல் NGL என டைப் செய்து ஸ்பேஸ் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 94 95 96 32 10 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் உள்ளம் என்ற தலைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கள்ளக்கூட்டம் ரா வருவேல். ஏதோ ஒரு பயணம், வானொலியில் மெதுவாக ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டவுடன் மனம் எங்கோ செல்கிறது. ஒரு நண்பரின் சிரிப்பாக இருக்கலாம், ஒரு அன்பான குரலாக இருக்கலாம், ஒரு பிரிவின் வழியாக கூட இருக்கலாம். ஒரு மறக்க முடியாத தருணத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட ஒரு பாடல் போதும். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் பாடல்.

0: வாடகையில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
6: அலையாடும் குமரியின் ஆனந்த ராகமாய் இசைத்துக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தேநீர் நேரியம் நேரம் திரைக்களஞ்சியத்தில் உள்ளம் என்ற தலைப்பில் பாடல்களை. சிலரை நாம் பார்க்காமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், ஆனால் நம் உள்ளம் அவர்களை நினைக்காமல் இருக்காது. ஒருவர் நம் எண்ணங்களிலும் நினைவுகளிலும் தொடர்ந்து நிறைந்திருக்கும் போது உள்ளமெங்கும் அள்ளி தெளித்த நினைவுதான். கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில், MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம் பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்கள். காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். காதல் வந்துவிட்டால் ஒருவரின் சிரிப்பு, பார்வை, குரல் என எல்லாமே நம் உள்ளத்தை நிறைத்துவிடும். ஒரு பார்வையில், ஒரு சிறிய அக்கறையில், ஒரு காத்திருப்பில், ஏன் மௌனத்தில் கூட காதல் வெளிப்படும். காதலின் மகிழ்ச்சி, ஏக்கம், காத்திருப்பு, பிரிவு என ஒவ்வொன்றையும் ஏற்கும் உள்ளம் காதலை சொல்வதில் மட்டும் ஏன் தயக்கம் காட்டுகிறதோ? பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக இசை வித்யாசாகர், குரல் கே எஸ், யேசுதாஸ், சாதனா சர்க்கம்.

உலவிடும் காற்றில் ஊரிடும் தேனாய் தித்தித்திடும் நம் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திரைக்களஞ்சியம், இதில் உள்ளம் தலைப்பிலான பாடல்கள். தொகுத்து அனுப்பியவர் கள்ளிக்கூட்டம் ரா வருவியல் அவர்கள். ஒரு பார்வை, ஒரு புன்னகை, ஒரு மென்மையான வார்த்தை போதும், உள்ளம் உருக தொடங்கிவிடும். உள்ளத்திற்கு தேவை அவ்வளவுதான். தாய்மைக்கு உருகாத உள்ளமும் இல்லை, பிள்ளைக்காக உருகாத தாய்மையும் இல்லை. எங்கு சென்றாலும், எவ்வளவு உயரம் சென்றாலும் அம்மாவின் அன்பு உள்ளத்தோடு ஒலிக்கும். கேட்கலாம் ராஜு சீதாராமன், வாணி ஜெயராம் குரல்களில், சந்திரபோஸ் இசையில், ஒரு மலரின் பயணம் திரைப்பட பாடல்.

பாடல் பூக்களை மொத்தமாய் தூவி மனம் பரப்பும் நம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் கேட்கலாம். இசை அது நம் உள்ளத்தை பிரதிபலிக்கிறது, சில நேரங்களில் உள்ளத்தின் முடிவையும் மாற்றுகிறது. சோர்வாக இருக்கும் போது ஒரு உற்சாகமான பாடல், தனிமையாக இருக்கும்போது நம்மை அணைத்து கொள்ளும் ஒரு மென்மையான பாடல், கவலையாக இருக்கும்போது ஆறுதலாக ஒரு பாடல், ஏமாற்றம் வரும்போது நம்பிக்கை ஊட்டும் பாடல். இப்படி இசைதான் உள்ளத்தை உடையாமல் பாதுகாக்கவும் செய்கிறது. கேட்கலாம் KS சித்ரா குரலில், பரத்வாஜ் இசையில், பா விஜய் வரிகளில், ஆட்டோகிராஃப் திரைப்பட பாடல்.

உள்ளம் கொள்ளை கொண்ட காதலின் ஒவ்வொரு அசைவையும் பொக்கிஷங்களாக சேமித்து வைக்கிறது இந்த உள்ளம். கேட்கலாம் மனோ கே எஸ் சித்ரா குரலில், சிற்பியின் இசையில் பழனி பாரதி வரிகளில், உள்ளத்தை அள்ளித்தா திரைப்பட பாடல்.

பாடல்கள் காதில் விழும், சில பாடல்கள் நெஞ்சில் விழும். ஆனால் சில பாடல்கள் நேராக உள்ளத்தில் சென்று குடியேறிவிடும். எனவேதான் நல்ல பாடல்கள் கேட்கப்படுவதில்லை, அவை உணரப்படுகின்றன. அழகான கனவுகளும் என்றென்றும் இசையாக ஒலிக்கட்டும் உங்கள் உள்ளத்தில் நல்ல நினைவுகளுடன். கள்ளுக்கூட்டம் ரா வரவேல் என்ற நேயர் அனுப்பிய உள்ளம் தலைப்பிலான திரைக்களஞ்சியத்தில் பயணித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இதுவரை உங்களுடன் மனம் நிறை மகிழ்வுடன் ஆர்ஜே வேல் ஸ்ரீவித்யா செந்தில்குமார்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுகம் விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிச் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: இனிய மாலை பொழுது 4:03. நான்கு திணையாய் 3 கடலாய் குமரியிலிருந்து இமயம் தாண்டி ஒழிக்கும் இது குமரிப்பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்போம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து. நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்கிறது. 2024-25 பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோகின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, இரண்டாவதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மூன்றாவதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து

0: தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களை நினைப்பு நிதி பயன்பாட்டில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம், முழு நேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம், தொழில்நுட்பத் துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம், புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தலாம், பல்வேறு கல்வியாளர்கள் அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம். நமது நாட்டை 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதேதான் விஞ்ஞான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விஞ்ஞான் தாரா திட்டம் குறித்து.
1: நேரம் இப்போது மாலை 4:06. என்றும் இனிமையாய் வாழ்வின் நன்மையாய் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்போது நம் குமரி பண்பலை 101 கேட்கலாம்.
2: ஐக்கிய நாடுகளின் தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
3: உலகம் இன்று எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டியது இன்றியமையாததாகியுள்ளது. இதை உணர்த்தும் சர்வதேச முயற்சிகளில் முக்கியமான ஒன்று தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு. உலகளாவிய தெற்கு நாடுகள், அதாவது குளோபல் சவுத் என்பது வளரும் நாடுகளை குறிக்கும் சொல்லாடலாகும். இந்த வளரும் நாடுகள் தங்களுக்குள் வளங்களை பகிர்ந்து தன்னிறைவை அடைந்து நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க உருவாக்கப்பட்டதே தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு, அதாவது சவுத் சவுத் கோஆபரேஷன். 1955 நடைபெற்ற பாண்டுங் மாநாடு இந்த ஒத்துழைப்பு சிந்தனைக்கு முக்கிய அடித்தளமாக அமைந்தது. பின்னர் 1961 தொடங்கப்பட்ட அனிசேரா இயக்கம் இந்த கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தியது. இந்த ஒத்துழைப்பின் மையக்கருத்து சமத்துவம், பரஸ்பர மரியாதை, அனுபவ பகிர்வு மற்றும் கூட்டு முன்னேற்றம் என்பதாகும். இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 12 தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு தினமாக அனுசரித்து வருகிறது. இந்த ஒத்துழைப்பு வெறும் அரசியல் அல்லது தூதரக உறவாக மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது. புதிய வேளாண் முறைகள், மருத்துவ பயிற்சிகள், கல்வி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் போன்றவை இதன் மூலம் ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த ஒத்துழைப்பின் மூலம் பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு, சுகாதார மேம்பாடு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் ஆகியவை வலுப்பெறுவதோடு நாடுகளுக்கிடையேயான நம்பிக்கையும் நட்புறவும் மேலும் உறுதிப்படுகின்றன. தெற்கு தெற்கு ஒத்துழைப்பில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக கொரோனா காலத்தில் பல நாடுகளுக்கு மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை வழங்கிய இந்தியாவின் முயற்சி உலக அரங்கில் பாராட்டை பெற்றது. தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு என்பது வெறும் நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம் அல்ல. ஒருவர் கற்றதை மற்றொருவர் பகிர்ந்து அனைவரும் இணைந்து முன்னேற வேண்டும் என்ற மனிதநேய சிந்தனை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கருத்தை உலக அளவில் செயல்படுத்தும் முயற்சியே தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு.
2: இதுவரை ஐக்கிய நாடுகளின் தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் இப்போது மாலை 4:09. இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

இது குமரி பண்பலை 101 உங்கள் நேரம் உங்களுக்கான நேரம். ஆம் நேர்களே, ஆரம்பமாகிறது குமரி பண்பலை 101. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? உங்க மொபைலை எடுங்க. 9495963210 என்ற நம்பருக்கு NGL அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்க பெயர், ஊர், உங்க பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரோடு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. உங்க விருப்ப பண்பலை, குமரி பண்பலை 101 உங்க விருப்பமான பாடலை கேட்டு ரசியுங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் குமரி பண்பலை 101 வழியே உங்களோடு இணைவது RGT ஜெபின் நிக்ஸ்லேன். இன்றைய எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில முதல் பாடலா யாருடைய பாடல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருடைய பாடல் அப்படின்னா, சேலம் வாரணாசியிலிருந்து SP பிரகாஷ் இந்த நேயரோட விருப்ப பாடல் தான் வரப்போகிறது. பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ கேட்டு ரசிக்கலாம்.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

நேரம் இப்போது மாலை 4:16. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். SMS உங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய பாடல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் இது. மதுரையிலிருந்து சசிகுமார் இந்த நேர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து. ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கிறாங்க, பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 4:23. இழந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா யாரோட பாடல் அப்படின்னா, தாளக்குடி மீனமங்கலம் பகுதியிலிருந்து சிவசக்தி ஆண்டியப்பன் இந்த நேர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் வருகிறது. மறுபடியும் திரைப்படத்திலிருந்து

நேர்களை இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இன்றைய நிகழ்ச்சியில் விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம். பங்கேற்பவர் அனுராதா பாலாஜி, இயற்கை விவசாயி, பெரியபாளையம், திருவள்ளுவர் மாவட்டம். நிறைவாக காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை. நேரம் இப்போது மாலை 4:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இது உங்கள் நேரம், உங்களுக்கான

நேரம் ஆமீர்களை உங்கள் விருப்பமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கூடிய நேரம் இது. அருமநல்லூர் இருந்து ஆஸ்லின் ஜெனிஷா இந்த நேர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் உன்னருகே நான் இருந்தால். இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

குமரி பண்பலை 101.2 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேரம் இப்போது 4:36. அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் தெரிந்து கொள்ளும் நேரம் இது. சென்னையில் இருந்து கவின், இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து. பாடல் வருகிறது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேரம் இப்போது மாலை 4:41. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்போது யாருடைய சாய்ஸான பாடல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வீரவநல்லூரில் இருந்து ஷீபா இந்த நேர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 4:45. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். உங்கள் விருப்பமான குமரி பண்பலை 101 ஓகே, அடுத்ததா யாருடைய பாடல் வரப்போகுது அப்படின்னா அவளா வெயிட்டிங்ல இருக்கிறீங்களா? இப்ப யாருடைய பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? திருவட்டாரிலிருந்து ஆன்சன் சாண்டினோ. இந்த நேர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்திலிருந்து. பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம் அவர்களோடு சேர்ந்து.

நேர்களை நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் முதலில் இலக்கிய சுடர் குறுந்தொகையில் பேசும் மௌனம் உரை வழங்குகிறார் முனைவர் ஆ. டெல்வின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் ஜே பி வெனீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேர்களை, இன்றிரவு 8:30 நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இலக்கிய சோலை. நேரம் இப்போது 4:50. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். அடுத்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னு பாத்துக்கலாமா? இந்த நேயர் சென்னையிலிருந்து அருண் எனும் நேயர் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ வருது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 4:55. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. ஓகே, நிறைவான பாடலா? யாருடைய பாடல் வரப்போகுது? யாருடைய பாடல் அப்படின்னா, இரணியிலிருந்து பழனியாண்டி பிள்ளை. இந்த நேரு தான் விரும்பி கேட்டிருக்கும் பாடல். அமரன் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஷியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் மாலை 5:02. நாளும் பொழுதும் நம்மோடு உறவாடும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: உலக முதலுதவி தினம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.
5: ஏதாவது பாய்சன்ஸ் எடுத்திருந்து ஆக்சிடென்டலா எடுத்திருந்தாலோ அவங்க செயற்கையா சூசைட் அட்டெம்ட்காண்டி அவங்க பாய்சன் எடுத்து குடிச்சிருந்தாலோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய முதலுதவி என்னன்னு பார்த்தா அதை நம்ம உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுதான் நம்ம முதல் நோக்கமா இருக்கணும். அந்த நபரை நல்லா தட்டி முழிக்க வைக்கணும். அவங்களோட மூச்சு நிலைய சமநிலையா ஆக்குறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். அவங்களுக்கு தண்ணி கொடுத்து குடிக்க வைக்கிறதோ இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்ம செய்யக்கூடாது. அவங்க ஒரு பக்கமா சாய்ச்சு வாமிட் எடுக்காம அவங்க மூச்சு சமநிலையை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை பண்ணணும். அப்பனாதான் குறையறுதல் போன்ற சிம்டம்ஸ்ல இருந்து நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம உடனடியா அவங்க சாப்பிட்ட மருந்து என்ன என்ன பாய்சன் மருந்து அவங்க சாப்பிட்டாங்கன்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பனாதான் அதுக்கு ஆன்டிடியூட் அதாவது அதன் விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்துகளை நம்ம கொடுக்க முடியும். டாக்டர் சொல்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமீடியட்டா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம கூட்டிட்டு போகணும். எத்தனை மணிக்கு அவங்க குடிச்சாங்க, எத்தனை எம்எல் அந்த விஷ மருந்து குடிச்சாங்கன்றதும் நம்ம டாக்டருக்கு சொல்றது மூலமா அவங்கள விஷ முடிவுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். வாமிட் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ரொம்ப வேகமா பண்ணாம இமீடியட்டா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி பாய்சன் கேஸ்ல இருந்து நம்ம முதலுதவி செய்யறதுக்கான முயற்சிகள் வேகமா நம்மளால செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.
4: இதுவரை உலக முதலுதவி தினம் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் வினோத் விக்ரம் அவர்கள்.

0: குமரி பண்பலை 101 வழியே நம் உள்ளங்களை மகிழ செய்து நிறைவு பெறுகிறது SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நான் RJT ஜெபின் நிக்ஸ்லைன். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷன்

அதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மனதில் நின்ற மனதில் நிற்கும் பாடலை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. ஆண்களே, மாலையில் மலர்ந்து மனம் வீசும் மல்லியாய் மனதில் மலர்ந்து மனம் வீசும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். வாருங்கள், அன்றும் இன்றும் என்றென்றும் மனதில் மனம் வீசும் பாடல்களை கேட்டு ரசிப்போம். 6 மணி வரை நம் குமரி பண்பலை 101 முல்லைச்சரத்தில் முதலில் வாலியின் அழகான கவிதை வரிகளோடு, விஸ்வநாதன் ராமூர்த்தி இனிமையான இசையோடு, டி எம் சவுந்தரராஜன் கலக்கல் குரலில் வருவது தெய்வத்தாய் திரைப்பட பாடல். குயிலோசை கேட்டேன், குயிலிடமிருந்து அல்ல, மின்னலடிக்கும் பார்வையை ரசித்தேன், மானிடமும் அல்ல, என் அவளிடம் என் அவளிடம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்குங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா

0: Skylake up to rupees 50,000. Skoda Kushaqke up to rupees 80,000. Skoda Slaviaqke up to rupees 1,90,000. Skoda Kodiaqke up to rupees 2,50,000. Exchangeke up to rupees 50,000 ne ekkachika benefits irukke. Koodave 4 years extended warranty, 4 years free service, 4 years roadside maintenance tharanga.
1: Romani Skoda, Nagarkoil Highway, Tirunelveli, Kalyan Kadu Nagarkoil, Madurai, Tirchi Bypass, Mattum Dindukal. Call 9500700774. TNC apply.
2: நேரம் இப்போது 5:11. குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வருவது 70s பாடல். பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குழுவினரோடு பாடிய அன்னக்கிளி திரைப்பட பாடல். மஞ்சள் நிறம் கூடுகிறது, குங்குமமும் சுவைக்கின்றது, பச்சரிசி இடித்து பலகாரம் செய்வோமா? ஏனென்றால் இது நம்ம வீட்டு கல்யாணம்.
3: தங்க பல்காரை

0: കുലശേഖരം തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടും.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
2: நேரம் இப்போது 5:16. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம், இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். முல்லைச்சரத்தில் இனி தொடர்வது 80s பாடல். பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், இளையராஜா இசையில், அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து. பார்க்கும் பார்வை, பாடும் ராகம், என் வாழ்வும் என் உயிரும், காலம் யாவும் காக்கும் தெய்வமும் நீதானே.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முளைச்சரம் நிகழ்ச்சியில் முளைச்சரத்தில் அன்று முதல் வெளியான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் நேர்களே, 60s வெளியான பாடல்கள் முதல் 2026 வெளியான பாடல் வரை கேட்கப் போகிறோம். 80s வரையில் வெளியான பாடல்கள் கேட்டுடும். இனி வருவது 90s பாடல். பிரைசுடன் வரிகளில் ஆதித்யன் இசையில் கார்த்திக் குரலில் அமரன் திரைப்பட பாடல் தான் இனி நம்முடைய நிகழ்ச்சியில் வரப்போகுது. டக்கர் பந்தல் ஒன்று போட்டு சக்கர மேடை கட்டி ஆடி சூப்பர் கச்சேரி ஒன்று நடத்தலாமா? இது நம்ம வீட்டு கச்சேரி கல்யாணம்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

சின்ன சின்ன சிரிப்பில் பெரிய சந்தோஷம், சின்ன சின்ன குரல்களில் நிறைய அன்பு. குழந்தைகளின் உலகமே தனி அழகுதான். அந்த அழகான உலகத்துக்கு நம்மையும் அழைத்து செல்கிற நிகழ்ச்சி தான் நம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. ஆமர்களே, இன்றிரவு 8:05 நம் குமரி பண்பலை 101 வளம்பர காத்திருக்கிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. வாங்க குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு சந்தோஷமா பேசலாம், விளையாடலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் அழைக்கலாம் நமது குமரியின் முன்னிணைப்பு எண்ணான 04652 பயன்படுத்தி 2602440 என்ற எண்ணிலோ 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257309 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அப்போ சந்திக்கலாம் இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில். மகிழ்ச்சியின் நேரம் 5:30. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியை.

மலைச்சரம் இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். அன்று வெளியான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி இன்று வெளியான ஆம் நேர்களே, இதுவரை 2K-க்கு முன்பு வெளியான பாடல்களை கேட்டோம். இனி 2K-யிலிருந்து 2K-க்கு பிறகு வெளியான 2000-த்திற்கு பிறகு வெளியான பாடல்களை கேட்க போகிறோம் நம் நிகழ்ச்சியில். முலைச்சரத்தில் இனி 2K பாடல்களின் அணிவகுப்பு. கவிதையாய் கனவாய் காதலாய் வருகின்றது சுல்லான் திரைப்பட பாடல். யுகபாரதி வரிகளில், வித்யாசாகர் இசையில், கே சித்ரா கார்த்திக் குரல்களில். சில நேரம் மனதில் மாயாஜாலம் செய்கிறாய், பல நேரம் மனதோடு வாசம் செய்கிறாய். நீ இரவின் கனவா இல்லை கனவின் இரவா?

0: இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, இது நம்ம ஊர் பண்பலை, நமக்கான பண்பலை. நேரம் இப்போது 5:37. இது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மனம் வீசும் முல்லை மலராய் மனம் வீசும் பாடல்கள் நம் மனதோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மனதை ஈர்க்க வருகின்றது வாளியின் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடிய கோச்சடையான் திரைப்பட பாடல். ஆதி அந்தம் ஆடி வந்து ஜோதி தந்த இந்த அழகர் மயில், வானம் தாண்டி வையம் கொண்ட ஏகன் பெற்ற மலர் இவளல்லவா?

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: முளைச்சரம் நிகழ்ச்சியில சூப்பரான அழகான அட்டகாசமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். அதுவும் அன்று தொடங்கி இன்று வெளியான பாடல்கள் வரை கேட்டு ரசிச்சுட்டே வரோம். அந்த வகையில இனி வருவது 2020 பாடல். மெர்வின் சாலமன், விவேக் சிவா வரிகளில், விவேக் மெர்வின் இசையில், தனுஷ் குரலில் பட்டாசு திரைப்பட பாடல் தான் வர காத்திருக்கிறது. வானை வட்டமிடும் பட்டாம்பூச்சியாய் சில்லாக வைப் செய்து வாழ்வை வாழலாம் வா ப்ரோ.

நேர்களே, உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் விருப்பமான நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கணுமா? அப்போ உங்களுக்கான ரைட் டைம் இன்றிரவு 9:15. ஆம் நேர்களே, இன்றிரவு 9:15 இருக்கு நம் குமரி பண்பலை 101 வளம்பெற காத்திருக்கிறது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நம்ம குமரியின் முன்னிணைப்பனான 0465 2 பயன்படுத்தி 2602 4 என்ற எண்ணிலோ 2907 2 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் டயல் செய்து உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 9:15 இருக்கு.

5:49 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றி ஒன்றின் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் முல்லைச்சரத்தில் இனி வருவது 2022 திரைப்பட பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில் சிவா ஆனந்த் வரிகளில் அந்தாரா நாண்டி குரலில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்பட பாடல் தான் இனி வரப்போகிறது நம்ம நிகழ்ச்சியில. நீலவானம் நீலக்கடல் இரண்டும் சேரும் ஓவியமாய் நீ அழகாய் அலையாய் மனதை நினைத்தாயே.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்பு.

0: காப்போம், பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்,
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:56. இது முல்லைச்சரத்தின் நிறைவு பகுதி. கச்சேரியோட அப்படியே நிறைவு செய்யலாமா இன்றைய முல்லைச்சரம் நிகழ்ச்சிய? முல்லைச்சரத்தை நிறைவு செய்ய வருவது அணி அறிவு வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து தளபதி விஜய் அறிவுடன் இணைந்து பாடிய ஜனநாயகன் திரைப்பட பாடல்.

தளபதி விஜய் அறிவுடன் இணைந்து பாடிய ஜனநாயகன் திரைப்பட பாடல். மனசுக்கெல்லாம் வெறித்தனமான வைப் தரும், மனம் போல் ஆட்டம் போடும் பிளாஸ்ட் பிளாஸ்ட், இது தளபதி கச்சேரி.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: அன்று மீண்டும் என்றென்றும் மனதில் மனம் வீசும் பாடல்களை கேட்டு ரசித்தோம். முல்லைச்சரத்தின் வழியே முல்லைச்சரம் இது. அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.
3: தேமதுர தமிழோடு
4: தென் பாண்டி இசையோடு
3: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
4: குமரி பண்பலை 101.
2: அந்தி மாலை பொழுது 6 மணி. கடல் அலை என மனதை தொடும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நம் வானில் இன்று நட்சத்திரமாய் மின்னும் நிகழ்ச்சிகளையும் நாளை நம் வாசல் மனம் வீசும் நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
6: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
5: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7 இன்னிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம் உழவருக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, விதையிலிருந்து விற்பனை வரை. நேர்முகம் பங்கேற்பவர் அனுராதா பாலாஜி, இயற்கை விவசாயி, பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டம். தொடர்ந்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர். குறுந்தொகையில் பேசும் மௌனம் உரை வழங்குகிறார் முனைவர் ஆ டெல்வின் அவர்கள். நிறைவாக தேனமுது தொடர், படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. 10:00 அகில பாரத சங்கீத சபா, அஸ்வின் எம் டால்பி அவர்களின் சுபகார் இசை. இன்றிரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. நாளை காலை 6:55 உழவருக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 கணபதி உலா, ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 இளைய பாரதம், சாதிக்க பிறந்தோர் எஸ் எம் விகாஸ் அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. நிறைவாக நடப்பு நிகழ்வுகளை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. BRICS nations have expressed concern about ongoing conflicts in many parts of the world and the current state of polarization and fragmentation in the international order. In the New Delhi Declaration adopted on the first day of the BRICS Summit 2026, the leaders advocated for a multilateral approach that respects diverse national viewpoints and positions on crucial global issues. These issues include sustainable development, eradication of hunger and poverty, and contributing to the global response to climate change. In his closing remarks, the Prime Minister noted that the New Delhi Declaration adopted today provides a clear direction for the shared resolve of the member countries. He added that it is now their shared responsibility to translate these resolutions into tangible results.

0: आज की चर्चा से स्पष्ट है कि बदलते हुए विश्व का संचालन पुराने संस्थानों से नहीं किया जा सकता। रिप्रेजेंटेशन, रिस्पॉन्सिवनेस और रूल मेकिंग, तीनों में सुधार आवश्यक है। आज एडॉप्ट किया गया न्यू दिल्ली डिक्लेरेशन हमारे साझा संकल्प को स्पष्ट दिशा देता है। अब हमारी जिम्मेदारी है कि इन संकल्पों को ठोस परिणामों में बदले।
1: BRICS members expressed deep concern over the continued escalation of tensions in West Asia and called for exercising maximum restraint as well as avoiding actions that could further aggravate the situation. They encouraged increasing efforts through dialogue and diplomacy towards a long-term understanding that will contribute to lasting peace, security and stability in the region. BRICS leaders called for a sustained Gaza ceasefire and unhindered humanitarian aid. They stressed that lasting peace requires a just solution to the Israeli-Palestinian conflict and reaffirmed support for Palestine's rights and greater representation in international institutions. The leaders condemned the terrorist attack in Jammu and Kashmir on the 22nd of April last year in the strongest terms. BRICS members reaffirmed their commitment to combating terrorism in all its forms and manifestations. Earlier, the BRICS Summit 2026 kicked off at Bharat Mandapam in New Delhi this afternoon. Prime Minister Narendra Modi, in his opening remarks, proposed a BRICS continuity and implementation mechanism to ensure that the grouping's institutional momentum is maintained despite the changing chairship every year. The Prime Minister said the mechanism would enable follow-up of all initiatives and outcomes through the Troika. The Prime Minister said BRICS countries will have to work on a new and ambitious agenda for the next 20 years. The Prime Minister also proposed to establish a seafarers' emergency support network to connect the maritime authorities and diplomatic missions of relevant countries to facilitate assistance during difficult times.
0: Kya hum seafarers' emergency support network bana sakte hain? Iske madhyam se संबंधित देशों की मैरिटाइम अथॉरिटी और मिशंस को जोड़ा जाएगा। इससे डिस्ट्रेस अलर्ट्स, मेडिकल असिस्टेंस, परिवारों को सूचना तथा इवैक्यूएशन में सहयोग दिया जा सकता है।
1: Prime Minister Modi said the time has come to translate the unity and consensus among BRICS countries into concrete outcomes on the global stage. Mr. Modi said resilience, innovation, cooperation and sustainability have been India's foremost priorities as chair. Guided by these priorities, India has laid special emphasis on connecting BRICS cooperation directly with the common people. The Prime Minister noted that the Global South stands in the front row of global crises, but in the back row of decision-making. On the issue of reform in the United Nations Security Council, the Prime Minister emphasized that it can no longer be postponed. Prime Minister Narendra Modi today held a series of bilateral meetings on the sidelines of the BRICS summit. He met his Ethiopian counterpart, Dr. Abiy Ahmed Ali, Malaysian counterpart, Anwar Ibrahim, and Vietnamese counterpart, Lee Minh Hung. The leaders reviewed cooperation in trade, defense and security, people-to-people ties, and also covered regional and global issues. Mr. Modi also held talks with Abu Dhabi Crown Prince Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan. Both sides reiterated the importance of the India-UAE Comprehensive Strategic Partnership. And with that, we end this news bulletin.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். சேவை செய்திகள். விநாயகர் சிலையை கரைப்பதற்கான வழிமுறைகள் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில், சிலைகளை மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நீர்நிலைகளில் மட்டுமே கரைக்க வேண்டும். சிலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மூலப்பொருட்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாகோல் பயன்பாடு முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் சிலைகளுக்கு வண்ணம் பூச நச்சு மட்காத ரசாயன சாயம்

எண்ணெய், வண்ணப்பூச்சு, எனாமல் மற்றும் செயற்கை சாயங்கள் பயன்படுத்தக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் திஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது சிறுபான்மையினர் நல அலுவலரிடமிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை வரும் நவம்பர் மாதம் 15 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமகால் பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் நடைபெறும் TNPSC, SSC, RRB பேங்கிங் தேர்வு பயிற்சிகளுக்கு பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான மதிப்பூதியம் 1 மணி நேரத்திற்கு 800 ரூபாய் வழங்கப்படும். முன் அனுபவம் உள்ளவர்கள், போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் விண்ணப்பிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் சுய விவர படிவத்தை செப்டம்பர் 18 தேதிக்குள் ஸ்டெடி சர்க்கிள் நாகர்கோவில் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஆட்சியர் தகவல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2022 முதல் சுற்றுலா நலத்துறையின் மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் மற்றும் ஓட்டல் முகவருக்கு 13 வெவ்வேறு பிரிவுகளில் 31 விருதுகள் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. விருதுகளின் பட்டியல் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் என 13 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. எனவே இந்த விருதுகளுக்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 30 தேதிக்குள் www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் வடசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மாநகர பொது சுகாதார ஆய்வகத்திற்கு கீழ்கண்ட தற்காலிக பதவிகள் வெளிமுகமை மூலம் தேர்ந்தெடுக்க வெளிமுகமை நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளிப்பட்டியல் வரவேற்கப்படுகிறது. நுண்ணுயிரியலாளர் 1 பணியிடம், ஆய்வக நுட்புணர் நிலை 2 பணியிடம், ஆய்வக உதவியாளர் 1 பணியிடம். இதனை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முத்திரையிடப்பட்ட உரையில் இம்மாதம் 24 தேதி 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்கள் மாவட்ட இணையதளமான kanyakumari.nic.in என்ற வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. இப்போது கேட்கலாம்

0: நேரம் 6:18. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: அலையாடும் மனதை அமைதிப்படுத்திட வருகின்றது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
7: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
6: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
9: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
10: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
9: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
10: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
14: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
13: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: மெல்லிசையின் முதலில் வருவது
15: அமைதி பாலம் என தொடங்கும் கு மருதமணி இயற்றிய பாடலை பாடுவோர் ராஜ் சீதாராமன், கே ராதிகா ஆகியோர். இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசையின் நிறைவாக வருவது
1: சரணம் என தொடங்கும் கே வீரமணி, கே ராதா ஆகியோர் பாடிய பாடலை இயற்றியவர் எம் எஸ் சண்முகம், இசை எல் கிருஷ்ணன்.

0: அலையாடும் மனதை அமைதிப்படுத்தி நிறைவு பெறுகின்றது மெல்லிசை.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
4: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல.
5: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
6: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi सरकार की प्राथमिकता है.
5: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे, बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டன்டின் விட்டூன் இணை பட்டம் வென்றது.

0: இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலகச் சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக நீலகிரி கரும்பெருகு மற்றும் நெட்டைக்காலி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் புத்தாக்க வளர் மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க

0: மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், வாக்கு எண்ணும் மையங்கள், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் அறை, ஊடக மையம் அமையவுள்ள இடங்கள் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு மணீஷ் நாரணவரே ஆய்வு செய்தார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மதுரையில் அவர் காலமானார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகள் கடனுதவி பெற்று பெருமளவு பயனடைந்து வருகின்றனர். எளிய முறையில் எவ்வித உத்தரவாதமும் இன்றி வழங்கப்படும் இந்த கடன் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: பிஎன் திட்டத்திலிருந்து சாலையோர வியாபாரிகள் சங்கம் காய்கறி வியாபாரம் பண்றதுல ஃபர்ஸ்ட் லோன் 10,000 ரூபாய் வாங்கி அது சிறப்பாக கட்டிக்கிட்டேன். இப்ப 3வது தவணையா 50,000 அப்ளிகேஷன் போட்டேன், அது ரெடி ஆயிடுச்சுங்க. பிஎன் திட்டத்தினால சாலையோர காய்கறி வியாபாரத்தினால என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் சிறப்பா இருக்கு, அப்புறம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த பிஎன் திட்டத்தினால நாமக்கல் மாநகராட்சிக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
2: என் பேர் பக்கத்துல சதேகம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கையில இருந்து காசை வந்து ரொட்டேட் பண்ணி நான் வந்து சாரீஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இது மூலியமா வந்து சாரீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் லோன் அப்ளை பண்ண வந்திருக்கேன். நான்
0: தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை பற்றி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்ஷுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை மூலம் குப்பை சேகரிக்கும் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 7000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதீஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக் கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4,724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இதழோர புன்னகையாய்
5: தேனோரும் பூந்தோட்டமாய்
4: என்றும் உங்களுடன் உறவாடும்
5: குமரி பண்பலை 101.
6: நேரம் மாலை 6:41. புதுமையின் புகலிடமாய் என்றும் உங்களோடு குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் ஆரம்பமாகிறது. திரை இசை இன்றைய

இதர இசையில் அத்தனையும் புதுசு. மாயக்கனவு தெரியுமா? தெரியும்ல. இங்கேயும் ஒரு மாயக்கனவு, என்னன்னு கேட்போமா? சின்மயி கபில் கபிலன் குரலில் நூறு சாமி திரைப்படத்திலிருந்து மோகன்ராஜன் வரிகளில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
1: கால் 8870198870.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
2: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.

0: ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700074. டிஎன்சி அப்ளை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
3: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
2: பக்தி மாலை.
3: தினமும் காலை 6:15
2: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
3: பக்தி மாலை.
2: உள்ளம் முறியிடுவோம்,
3: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
1: ஆர்மணி 47 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சிருக்கிறோம். திரை இசையில் அத்தனையும் புதுசு. மஞ்சள் முகம் வெக்கத்தில் சிவக்கும் நேரத்தை மனதில் கொண்டுருவோமா? எஸ் தாமன் இசையில் வரிகளில் பாடல் வருகிறது. இதே முரளி திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

0: ശേഖരം, തൃശൂർ ഫാഷൻ ജുവലറി, 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ, സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടും.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
2: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம். திரைசை, இன்றைய திரைசையில் அத்தனையும் புதுசு. மறதியை மறக்க வைக்கும் பாடல் கேட்போமா? வித் லவ் மூவியில இருந்து சாங் வருகிறது. சியான் ரோல்டன் மியூசிக்ல, மதன் லைன்ல, ஆதித்ய ஆர்கே வாய்ஸ்ல பாடல் இதோ.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான

குமரிப்பம்பளை 101 திரை செயல அத்தனையும் புதுசு பாடல்கள் வரிசையில் நிறைவாக வருகிறது. காற்றோடு பறந்து காதல் செய்யும் பாடல் யூத் மூவிலிருந்து விக்னேஷ் ஸ்ரீகாந்த் லைன்ல, கென் கர்னாஸ் சோனி டெஃபால்டி வாய்ஸ்ல பாடல் இதோ

0: குமரிப்பன்மலை நூற்று ஒன்றில் அத்தனையும் புதுசு திரை இசை கேட்டு ரசித்தோம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: இனிய நேரம் 7 மணி. இது இன்னிசை நேரம். இன்னிசை கேட்பதற்கு முன்,
1: மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
2: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
0: ஆகாஷவாணி நாகர்கோயில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: இனிசையின் முதலில்

0: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ்.
1: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் பேரிடர் மீட்பு பணிகள் பார்வையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமை தங்கினார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், மீனவளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆகியோரும் முன்னிலை வைத்தனர். மாநிலம் முழுவதும் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அங்கு வசிப்பவர்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 100 சமுதாய கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பேரிடர் காலத்தில் மக்களை மீட்க வட்ட அளவில் 3 குழுக்கள் வீதம், மாவட்டம் முழுவதும் 132 பேர் கொண்ட 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணிகளுக்காக 142 JCP, 377 ஜெனரேட்டர்கள், 1577 லைஃப் ஜாக்கெட்டுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளன. மீனவர்களுக்கு தகவல் தொடர்பு உடன் கருவியுடன் கூடிய 1674 மீன்பிடி படகுகள் தயார் நிலையில் உள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் வெள்ளக்கட்டுப்பாட்டு அறையும் செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர் உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் மூலம் தேர்ச்சி பெற்றுள்ள பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விருதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு ரூபாய் 75,000 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 வரை உதவி

0: தொகையாக மத்திய அரசால் வழங்கப்படும். மாணவியர்களுக்கு இத்திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தில் மொத்தம் ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். 2025-26 ஆண்டு கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்க வேண்டும். புதுப்பித்தல் திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டில் 12 மற்றும் 10 வகுப்பு விண்ணப்பித்தனை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செய்து புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை பரிவர்த்தனை இணைப்பில் பூர்த்தி செய்து வரையில 30/9/2026 விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இணையதளத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் சரிபார்ப்பதற்கான கடைசி நாள் வருகிற 15/10/2026 ஆகும். புதியதாக விண்ணப்பிக்க விரும்பும் 9 மற்றும் 12 வகுப்புகளில் பயிலும் தகுதியுள்ள மாணவ மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் திருமருகல் ஊராட்சி நெல் சேமிப்பு கிடங்கில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். நெல் சேமிப்பு கிடங்கின் கட்டுமான பணிகள் தற்போதைய நிலையில் பணிகள் குறித்தும் முன்னேற்றம் குறித்தும் பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் கேட்டறிந்தார். கட்டுமான பணிகளை அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தர நிலைகளின்படி தரமாகவும் விரைந்து முடிக்கும் வகையிலும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பணிகளின் ஒவ்வொரு கட்டத்திலும் உரிய தரக்கட்டுப்பாட்டு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த நெல் சேமிப்பு கிடங்கு பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதற்கும் அறுவடை காலங்களில் ஏற்படும் சேமிப்பு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் பெரிதும் உதவியாக அமையும். நெல் கொள்முதல் மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் நாகை மாவட்டத்தில் நெல் சேமிப்பு வசதி அதிகரித்து விவசாயிகள் விளைபொருட்களை பாதுகாப்பாக கையாள்வதற்கு வழிவகுக்கும் என நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டும் மையங்கள் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டங்கள் வாயிலாக தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள் மற்றும் மாதிரி நேர்முக தேர்வுகள் ஆகியவை நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர், நன்னடத்தை அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 41 பணியிடங்களுக்கு முன்னிலை ஆய்வாளர், தணிக்கை ஆய்வாளர், முன்னிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட 780 பணியிடங்களுக்கும் வருகிற 1/11/2026 தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் முதல்நிலை தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 12 காலை 10 முதல் நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டும் மையத்தின் வாயிலாக பயிற்றுனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்றுநர்களை கொண்டு வேதாரண்யம் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகளுடன் வாராந்திர மாதிரி தேர்வுகள், பாடவாரியான திருப்புதல் தேர்வுகள் உள்ளிட்ட அதிக அளவிலான மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. எனவே மேற்கண்ட தேர்வுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறினார். நாடுகளின் உண்மையான பொருளாதார நிலையின் அடிப்படையில் ஓட்டுரிமை, தலைமை பொறுப்பு, கொள்கை வகுப்பதில் முன்னுரிமை ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், எதிர்கால தொழில்நுட்பங்களை அந்த நாடுகள் தடையின்றி பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கையில் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக எடுக்கும் முடிவுகளுக்கு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அதன் பலன்களை முழுமையாக பெறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தலைமையேற்று

0: பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தலைவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். உலக நாடுகளுக்கு இடையே அரசு நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பது, பன்முகத்தன்மையை வலுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான புதிய லட்சிய செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல் பயணத்தின்போது மாலுமிகளுக்கான அவசரகால பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், கடல்சார் அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக வர்த்தகத்தில் மாலுமிகளின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி 2 அஞ்சல் தலைகள் உறுப்பு நாடுகளின் தலைவர்களால் இன்று வெளியிடப்பட்டது. உலகின் பல பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்த பிரகடனத்தில், தற்போதைய சூழல் சர்வதேச அளவில் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தற்போது ராணுவத்திற்காக அதிக அளவில் செலவழிப்பது கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சிக்காகவும் மனிதாபிமான அடிப்படையில் வறுமையை போக்கவும் பருவநிலை சவால்களுக்கு தீர்வு காணவும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க மிகுந்த கட்டுப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தற்போதுள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதோ அல்லது பொதுமக்களின் குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீதோ தாக்குதல் நடைபெறுவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமோ தூதரக நடவடிக்கைகள் மூலமோ தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேற்காசிய பகுதியில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோன்று காசா பகுதியில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும், இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாலஸ்தீனிய மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஐநா பொதுசபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பாலஸ்தீன மக்களின் மனிதாபிமான உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ள பிரிக்ஸ் தீர்மானத்தில், ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதம் மற்றும் அதன் அனைத்து கட்டமைப்புகளும் ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதியுதவியை தடுப்பது மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் பிரிக்ஸ் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இன்று மலேசிய முதலீடு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் தத்துக் அப்துல் கனியுடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், வர்த்தகம், முதலீடு, சந்தை விரிவாக்கம், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து மலேசிய அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆசியான் ஒத்துழைப்பு செயல் திட்டத்தின்படி மலேசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களில் அனுபவம், உறுதிப்பாடு மற்றும் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் பட்டய கணக்காளர் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதிலும் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நாடு புதிய மைல் கல்லை எட்டியிருப்பதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் குறிப்பிட்டுள்ளாா்.

0: உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 4ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 44.9 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 785.7 பில்லியன் டாலராக உள்ளது. இந்த பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஜப்பான் 2ஆம் இடத்திலும் சுவிட்சர்லாந்து 3ஆம் இடத்திலும் உள்ளன. அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் திரு தினேஷ் சர்மா தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துணைநிலை ஆளுநராக தம்மை நியமித்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமது புதிய பொறுப்பை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு தினேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சி மை பாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மை பாரத் அமைப்பின் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரி திருமதி மதுமிதா இப்போட்டிகள் குறித்த விவரங்களை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: விக்சித் பாரத் யங் லீடர் டயலாக் சொல்லிட்டு நாடு முழுவதும் நடத்திட்டு வரோம். இந்த காம்படிஷன்ல 15 முதல் 29 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். இந்த காம்படிஷன் வந்து 3 லெவல்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வின் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்றவங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்ல அவங்களால பங்கேற்க முடியும். லீடர்ஸ் டயலாக்ல சேலஞ்ச் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு, அதுல வின் பண்றவங்க அவங்களோட பிரசன்டேஷனை வந்து நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் முன்னிலையிலும் அவங்களோட ஐடியாஸ் பிரசென்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இந்த காம்படிஷன்ஸ் வந்து 17 ஆகஸ்ட்ல தொடங்கிச்சு, 30 செப்டம்பரோட இது நிறைவடையுது. இது எல்லாமே வந்து mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நடக்குது. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
0: காஷ்மீரில் தீவிரவாத செயல்களுக்கு உதவியளித்த குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சையதிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 17.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது 7:25. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
8: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
9: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்க

0: மேம்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த நாட்களில் மழை 0.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. நடவு செய்யப்பட்ட பல வகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். மழை மிக குறைவாக இருப்பதால் கிராம மரங்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். மரவள்ளியில் வளர்ச்சி பருவத்தில் மாவுப்பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் லிட்டர் என்ற அளவில் இளைவழி தெளிப்பு செய்யவும். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். மிளகு கொத்து உதிர்வை தடுக்க இளைவெளி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்போர்ட்டினை தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகள் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை துண்டுகளை அல்லது தென்னை நாற்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரிப் மார்க்கெட்டிங் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் முதல் திறக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயாகவும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2600 வழங்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை புத்தளம், பல்மநாபன் நகர், புதூர், தேரூர், திட்டிவளை, குருந்தன்கோடு, தாளக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செம்பராமன்புதூர், கண்ணன்புதூர், செருமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சென்னை அஞ்சல்.
2: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: மச்சான், இந்தாங்க மோரு. அட, யாரோ வெளியே நிக்கிறாங்களே, இருங்க என்னன்னு பாத்து.

0: யாரு நீங்க? என்ன வேணும்? எதை தேடுறீங்க?
1: இந்த திண்ணையில மண்பானை தண்ணி வச்சிருப்பீங்க, சந்தைக்கு போய் வியாபாரம் முடிச்சிட்டு வரப்ப அந்த தண்ணிய குடிச்சு தொண்டைய நனைச்சுக்குவேன், அதான் தேடுறேன்.
0: அடடா, மண்பானைய கழுவி சுத்தம் செஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க.
1: எங்க உள்ள போறீங்க?
0: இப்படி திண்ணையில உட்காருங்க. இந்தாங்க இந்த மோரை குடிங்க.
1: ஆஹா, மோர் ரொம்ப பிரமாதம். குடிச்சதும் நல்ல குளிர்ச்சியா புத்துணர்ச்சியா இருக்கு எனக்கு.
0: நாளைக்கு மண்பானை தண்ணிய வச்சிடுறேன், கவலைப்படாதீங்க.
1: ரொம்ப நல்லதுங்க.
0: ஆமாங்கா, என்ன பயிர் போட்டிருக்கீங்க? உங்க கூடைய பார்த்தா காய்கறி எடுத்துட்டு போனாப்ல எல்லாம் இருக்கு. கடைக்கு கொடுக்கறீங்களா எப்படி?
1: காய்கறி தான் போட்டிருக்கேங்க, ஆனா கடைக்கு கொடுக்கல. நான் கொண்டு போனா கொஞ்ச நேரத்துல அம்புட்ட காய்கறியும் வித்து போயிரும். பொருளோட தரம் அப்படி. இந்தாங்க, வீட்டுக்காக கொஞ்சம் காய்கறிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இத நீங்க வச்சுக்கங்க.
0: ரொம்ப சந்தோஷம். காய்கறிகளை பார்த்தாலே அதோட தரம் புரியுதே. ஆமா, இதோட ரகசியம் என்ன? விதை ஏதும் குறிப்பிட்டதா வாங்குறீங்களா என்ன? இல்ல பராமரிப்பு விசேஷமா இருக்குதா?
1: அக்கா, விதை மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பராமரிப்பும் விசேஷம்தான். முழுக்க முழுக்க இயற்கை முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அட, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இந்த இயற்கை விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்குதா? உங்க அனுபவங்களை கொஞ்சம் விரிவா தான் சொல்லுங்களேன்.
1: தரமான காய்கறிகளை அறுவடை செய்யறதுல அம்புட்டு திருப்தி இருக்கு. இயற்கை முறை விவசாயத்துல நிறைய பேர் காலடி எடுத்து வச்சு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விவசாயி கிட்ட நான் நிறைய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டேன். அவங்க திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி என் அனுராதா பாலாஜி. அவங்க விதையிலிருந்து விற்பனை வரை அவங்க என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
2: படித்தது லைப்ரரி சயின்ஸ். வெளிநாட்டில் வேலைக்கு போனீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு 10-12 ஆண்டுகள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டு வேலை தேடலையா?
3: வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே நான் லைப்ரரினா ஒர்க் பண்ணேன், பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா விவசாயத்தை ஒரு பகுதி நேரமாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பகுதி நேரமாக பண்ணும்பொழுது நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக முழு நேரமாக பண்ண ஆரம்பித்தேன்.
2: ஏன் விவசாயத்தில் அவ்வளோ நாட்டம் மேடம்?
3: இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவா இல்லை நஞ்சா அப்படிங்கிறதும் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே முக்கியம் அவங்க சாப்பிட்ற உணவு. அதற்காக நம்ம விவசாயத்தை கையில் எடுத்தோம்.
2: அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் இயற்கை விவசாயமா?
3: ஆமாம் சார், இயற்கை விவசாயம்.
2: ஒரு துளி உப்பு, உப்புன்னு சொல்கிறது நான் உரம், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, பொட்டாஷு, காம்ப்ளெக்ஸு, கலப்பு உரம், தனி உரம், இப்படி எந்த உரத்தின் ஒரு பிஞ்சு கூட உங்களுடைய தோட்டத்துக்கு போறது இல்லையா?
3: இல்ல சார், இயற்கை விவசாயம் அப்படிங்கறதே ஒரு வாழ்வியல் சம்பந்தமானது. சோ இது வந்து என்னுடைய தோட்டம் வாங்கி இந்த 21 வருடங்கள்ல ஒரே ஒரு நாள் கூட நான் பொட்டாஷு, டிஏபி, நீங்க சொல்ற எதையுமே நாங்க பயன்படுத்தினது கிடையாது.
2: அப்ப இதற்கெல்லாம் மாற்று?
3: இதற்கெல்லாம் மாற்று இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துல அனைத்துமே இருக்கு. நம்ம தேடினா அதற்கான மாற்று நிச்சயமா இருக்கு.
2: என்ன தேடுனீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சது?
3: இயற்கை விவசாயத்தை பற்றி நாங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நாட்டு மாடுகள், அந்த நாட்டு மாடுகள்லேருந்து வர்ற கோமியம், பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், அதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அதை தேடும் பொழுது நம்ம பூச்சி விரட்டி மற்றது இதெல்லாமே நம்மாழ்வார் டீம் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கற்றுண்டு நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்தோம்.
2: உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க?
3: என்னுடைய தோட்டம் அப்படின்றது நான் வடிவமைச்சதே வந்து இன்டகிரேட்டட் ஃபார்ம், ஒருங்கிணைந்த பண்ணையமாக தான். ஸோ இப்போ பவுண்டரி சுற்றி தேக்கு வச்சுருக்கோம், தென்னை மரம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 4.5 ஏக்கர் கிட்ட மாமரம், நெல்லிக்காய், அந்த மாதிரி எல்லாமே பழங்கள், காய்கறிகள், பாரம்பரிய அரிசிகள், அந்த மாதிரி எல்லாத்தையும் லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டு தான் நாங்கள் வடிவமைச்சுமே.
2: குறுகிய கால பயிர்கள் அப்படிங்கிறது வந்து நெல் இருக்கு இல்லைங்களா?
3: குறுகிய கால பயிர்களில் நெல், காய்கறிகள், அதே மாதிரி காய்கறிகள்லேயே பந்தல் காய்கறிகள், அது இல்லாமல் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதெல்லாமும் குறுகிய கால பயிர்கள் தான்.
2: இப்போ இதெல்லாம் வருஷம் முழுக்க சாகுபடி பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா?
3: இல்லை, எதையுமே நாங்கள் வருஷம் முழுக்க இப்படி தான் அப்படிங்கிற மோனோ கிராப்குள்ளேயே என்னுடைய தோட்டம் போனதில்லை. ஒரு 5-6 மாதம் நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அப்படியே நிலத்தை விட்டுருவோம், கோடை காலத்தில் உழவு ஓட்டிட்டு அடுத்தது திருப்பி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்போ பண்ணுற இடங்களை மாற்றி தான் பண்ணுவோமே தவிர ஒரே கிராப்பாக மோனோ கிராப்பாக எந்த இடத்துலையும் பண்ண மாட்டோம்.
2: மோனோ கிராப்னு கேட்கல, பொதுவாக வருஷம் முழுக்க உங்கள் தோட்டத்தில் ஏதாவது பயிர்கள் சாகுபடியில் இருந்துகிட்டே இருக்குமா?
3: எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி இருக்கும்.
2: தோட்டத்துக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்களா?
3: கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுப்போம்.
2: அது மாதிரிலாம் கொடுக்குற வழக்கம் இருக்குங்களா?
3: முன்னோர்கள் காலத்தில் மூன்று போகமும் பயிர் பண்ணது அப்படின்றது பயிர்களை வகைகளை சொல்லும் பொழுது தான். இப்போ நம்ம காய்கறிகள் மற்றது அது மாதிரிலாம் எடுக்கும் பொழுது நாங்கள் மூன்று போகம்

0: அப்படி விளைவிக்காம சில ஏரியாவில் ரொட்டேஷன் விட்டுட்டு கோடை காலத்தில் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் எக்ஸ்ட்ரீம் ட்ராட் வரும்போது நாங்கள் அதை விட்டுருவோம், வெறும ஓட்டிட்டு அப்படியே விட்டுருவோம்.
1: உங்க மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டங்களா?
0: ஆமாங்க.
1: உங்களுக்கே தெரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெல் மிக முக்கியமான பயிருங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 3 போக நெல் சாகுபடி பண்ணுறாங்க. நாங்கள் டெல்டாவில் கூட பார்த்தது கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் மோட்டர் பம்பு செட்டை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஆற்று பாசனமும் இல்லை, தன்னுக்கிட்ட இருக்கிற தண்ணி வசதியை வச்சுக்கிட்டு 3 போக நெல் சாகுபடி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதில் லாபம் கிடைச்சிரும். நீங்களும் தான் ஒரு நெல் சாகுபடியாளர்.
0: இல்லை, எந்த ஒரு விவசாயியும் லாபம் அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நெல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனடி வருமானம், நம்ம போட்டோம்னா அதுலேருந்து வந்துடும். இப்போ காய்கறிகள் மற்றதெல்லாம் போடும்பொழுது அது டெய்லி சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. அந்த சேலஞ்சஸ் அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு ஒன்னு இந்த நெல்லுக்குள்ள போறாங்க. அது இல்லாம அதற்கு முன்னாடி வந்து தர்பூசணி, ரோஜா இதெல்லாம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்பயும் ரோஜா செடி வந்து நிறைய இடத்துல பயிரிடுறாங்க. அதே மாதிரி தர்பூசணியும் ஆரம்ப காலத்துல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நெல்லுக்கான காரணம் வந்து அதுல வந்து வேலை கம்மி, ஒரு வாட்டி பயிரிட்டுட்டு களை எடுத்துட்டு பண்ணாங்கன்னா போதுமானது, அதனால நெல்லுக்குள்ள தொடர்ந்து பயணிக்கிறாங்க.
1: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லாம் எத்தனை போகுங்க?
0: நான் நெல்லெல்லாம் 2 போகம் தான்.
1: என்ன ரகங்கள்?
0: எப்பயுமே பாரம்பரிய ரகங்கள், தங்க சம்பா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இது எல்லாமே மாத்தி பண்ணுவோம்.
1: எத்தனை ஏக்கர் நெல் பண்றீங்க?
0: 1.5 ஏக்கர் பண்றோம்.
1: போருங்க.
0: போறோம், அவ்வளவுதான்.
1: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ரகங்கள் நெல் சாகுபடி பண்றதுக்கும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், நீங்க சொன்ன தங்க சம்பா, சீரக சம்பா இந்த மாதிரியான ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் சாகுபடி பண்றதுக்கு என்ன வித்தியாசங்க?
0: அதாவது நான் அறிவியல் தொழில்நுட்பத்தையோ மற்றதையோ நாங்கள் எதையும் யாரையும் கம்பேர் பண்ணல. பாரம்பரிய ரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதை நீண்ட நாட்கள், 135 நாள், 160 நாள் பயிர்களாக இருக்கும் பொழுது அந்த தாள் பெருசு, அதனுடைய பயன்கள் வந்து ஜாஸ்தி. அதனால தான் நம்ம பாரம்பரிய ரகத்தை கையில் எடுக்கிறோம். இப்போ கருங்குருவை, அதுலேயே வந்து கருங்குருவை காலம் நமக்கு எல்லாமே இருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் கொடுத்த எந்த நெல் ரகங்களையும் என்னுடைய தோட்டத்தில் நான் பண்ணதில்லை.
1: சுத்தமாக எந்த 7 ஈட்டி ரகமும்
0: பண்ணலை,
1: கோயம்புத்தூர் ரகமும் வந்ததில்லை,
0: எந்த ரகமும் இது வரைக்கும் பண்ணதில்லை, இந்த 13 வருட காலங்கள் அதற்கு முன்னாடியும்.
1: இதில் பாரம்பரிய ரகங்களில் நமக்கு தேவையான அளவுக்கு அல்லது நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் கிடைச்சிடுதுங்களா?
0: விளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் எல்லா இடத்துலையும் சொல்வது, விளைச்சலை தாண்டி இது ஆரோக்கியத்திற்கான ஒரு திறவுகோல். அப்போ அரிசி சாதம் எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. ஸோ அதற்கு நம்ம பாரம்பரிய ரகங்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம். விளைச்சல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல விளைச்சலும் வரும். அதே மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கை விவசாயத்தில் அந்த இடுபொருள் செலவுகள்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாரம்பரிய ரகத்தை கேட்கக்கூடிய மக்களும் நிறைய இருக்காங்க, அதனால அது நல்ல ஒரு தீர்வு.
1: இப்போ உங்களுக்கு போக அல்லது உங்களுக்கு மட்டும்தான் அந்த சாகுபடி பண்ணக்கூடிய நெல் போதுமானதாக இருக்குங்களா, அல்லது வெளியில் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கும் கிடைக்குதுங்களா?
0: இல்லை, நான் எப்பயுமே வெளியில் தான் விற்பனை செய்வேன். ஏன்னா எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 4 பேருக்கு 1 மாதத்திற்கு நாங்கள் வந்து ஒரு 15 கிலோ தான் அரிசியே எடுத்துப்போம். அப்போ அதுக்கு வந்து அவ்வளோ அவசியம்னு இல்லை. ஸோ அதனால் அது போக எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் தான் கொடுக்குறோம்.
1: நீங்கள் சொன்ன அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் 1 ஏக்கரில் நமக்கு எவ்வளோ விளைச்சல் கிடைச்சிரும்?
0: 1 ஏக்கரில் எப்படியும் 30 மூட்டை கிடைக்கும்.
1: எத்தனை கிலோ மூட்டைங்க?
0: 75 கிலோ மூட்டை.
1: 75 கிலோ மூட்டை, 30 மூட்டை கிடைச்சிரும்
0: தாராளமாக.
1: இதுக்கு தேவை அதிகம் இருக்குங்களா?
0: நிறைய தேவை இருக்குது. இப்போ பாரம்பரிய அரிசியை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால இப்போ விவசாய சங்கங்கள் மற்ற வழியாக என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த அரிசியாக கொடுக்காம, இப்போ கருப்பு கவுனி இருக்குது அப்படின்னா கருப்பு கவுனியில் கஞ்சியாக பண்ணுறோம். அப்போ மொத்தத்தையும் அரிசியாக கொடுக்காம, இப்போ ஒரு 30 மூட்டை வருது அப்படின்னா அரிசியாக குத்தணும்னா ஒரு 15 மூட்டை வருதுன்னா 10 மூட்டை விற்கிறோம் அப்படின்னா ஒரு 2 மூட்டை 1 மூட்டை நம்மளுக்கு வச்சுக்கிறோம்னா மிச்சம் இருக்கிறத வேல்யூ ஆடடாக பண்ணுறோம். இந்த கருப்பு கவுனியில் கஞ்சி மாவு மற்றது அதெல்லாமும் நாங்கள் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்கறது அப்படி அதெல்லாமும் செஞ்சு கொடுக்குறோம்.
1: அதெல்லாம் விற்பனை ஆகுதுங்களா?
0: தாராளமாக. இயற்கை சந்தைன்னு ஒன்று இப்போ எல்லா இடத்துலையும் போடுறாங்க. நேரடி விவசாயிகளுடைய சந்தைன்னு இருக்குது. விவசாயிகள் வெறும ஒரு கம்மியான ஒரு செலவில் அந்த இடத்துல ஸ்டால் போட்டு அவங்களுடைய நேரடி விற்பனைகளை அவங்க செய்ய முடியும்.
1: அதில் நீங்களும் விற்பனை பண்ணுறீங்க?
0: ஆமாம், நான் வந்து அதில் விற்பனை பண்ணுறேன். ஆனால் நெல்லை நான் விற்பனை பண்ணுறதில்ல, ஏன்னா நெல் விவசாயிகளுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம். நான் பண்ணுறது வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸு, மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த எது யூனிக்கோ மற்றவங்க பண்ணாததோ அந்த இடத்துல நான் அதை பண்ணுறேன்.
1: அந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி பண்ணக்கூடிய விளை பொருட்கள் அது பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்.
0: மெயினாக நான் பண்ணுறது வந்து ஆம்லா அமுதபானம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன்.
1: நெல்லிக்காய்
0: ஜூஸ், அந்த நெல்லிக்காய் ஜூஸில் ப்ரிசர்வேட்டிவ்,

0: வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ஒரு யூனிக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்சியும் விடாமுயற்சியும் நம்ம பண்ணும் பொழுது எதுவுமே நம்மளால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இல்லாமல் இப்போ நெல்லிக்காய் மஞ்சள் இஞ்சியில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், அது லிவருக்கு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால்க்கு, இதெல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம்.
1: யாருங்க உங்களை தேடி வந்து எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க?
0: இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம எப்படி பப்ளிக்கில் கொண்டு போகிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது, தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த வெப்சைட் வழியாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்குறாங்க, நிறைய மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நல்ல உணவு வேணும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ இன்னும் காலகட்டங்கள் மாறியிருக்கு. அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் மாறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறுற காலத்தில் நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியும் போது அவங்களா நம்மளை தேடி வர்ற காலங்கள் வந்திருக்கு.
1: அப்போ உங்களுடைய பொருட்கள்லாம் ஆன்லைனில் விற்பனை ஆகுதுங்களா?
0: ஆன்லைனில் ப்ளஸ் இந்த சந்தைகளை எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம்.
1: இப்போ நெல்லியில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா, அப்போ நெல்லி எவ்வளோ போட்டுருக்கீங்க, எவ்வளோ சாவடி பண்ணுறீங்க?
0: நெல்லிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கோம். அதில் வந்து வருஷத்துக்கு 5-6 டன் நெல்லிக்காய் மினிமம் வரும்.
1: அது என்ன பெரு நெல்லிங்களா?
0: ஆமாம், பெரிய நெல்லிக்காய்.
1: என்ன ரகம்?
0: அது வந்து பிஎஸ்ஆர் ரகம்னு.
1: பிஎஸ்ஆரா?
0: ஆமாம்,
1: பவானிசாகர்,
0: பவானிசாகர் வெரைட்டி. ஸோ அது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த நெல்லிக்காயில் ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் நெல்லிக்காயை கொட்டை எடுத்து காயாக பண்ணி கொடுக்குறோம், ட்ரை பண்ணி கொடுக்குறோம், நெல்லிக்காய் பவுடர் கொடுக்குறோம், அப்புறமா நெல்லிக்காயில் கேண்டி பண்ணுறோம், சுப்பாரி பண்ணுறோம், நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நெல்லிக்காயில் மட்டுமே நம்ம ஒரு 10 விதமான ப்ராடக்ட் பண்ணுறோம்.
1: இவ்வளவு பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அடிப்படை வசதி வாய்ப்புகள் வச்சுருக்கிறீங்க?
0: இல்லை, எல்லா வசதிகளும் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, நான் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமோட பெனிஃபிஷியரி, ஏஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெனிஃபிஷியரி. இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ படேகா தேஷ் படேகான்னு நான் ஒரு ஸ்பீச்சில் கொடுத்தேன்.
1: அப்படின்னா என்னங்க?
0: எம்எஸ்எம்இ எந்த அளவுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோமோ நம்ம நாட்டையும் மற்ற லெவலில் கொண்டு போகலாம். அப்போ ஸ்வதேசி அப்படின்றது நம்ம நாட்டில் விளையிற பொருட்களை மதிப்பு கூட்டி நம்ம மக்களுக்கு தர ஆரம்பித்தாலே நம்ம பொருளாதாரம் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும்.
1: இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வசதி வாய்ப்புகள் பற்றி கேட்டேன், அது வந்து உங்களுடைய தோட்டத்திலே வச்சுருக்கீங்களா?
0: ஆமாங்க, எங்கள் தோட்டத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், அந்த அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மிஷினரிஸில் நெல்லிக்காய் ட்ரை பண்ணுறதுக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, அரைக்கிற மிஷின், மற்றது எல்லாமே வச்சுருக்கோங்க.
1: இது போல தயார் பண்ணலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
0: நம்ம தான் பேசிக்காவே லைப்ரேரியன், பிளஸ் எங்களுக்கு வந்து நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம தேடுறதுல தான் எல்லாமே நம்ம கண் முன்னாடி கிடைக்கும். இப்போ ஒரு கைபேசியை நம்ம என்ன செலக்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி. ஸோ எனக்கு என்ன தேவைங்கிறத தேடும் பொழுது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வருதுங்க.
1: தேடி தேடி தான் ஒன்று கண்டுபிடிச்சிங்க?
0: தேடி தேடி தான் எனக்கு என்ன வேணுமோ அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம்.
1: இதுக்காக நம்ம வந்து பயிற்சியெல்லாம் எதுவும் எடுக்கல, நமக்கு எங்கேயும் போகணும்னு விருப்பப்படலை?
0: இல்லை, பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் நிறைய வெற்றி கிடைக்கும். பயிற்சி அப்படிங்கிறது வந்து நான் கேவிகேலையும் எடுத்திருக்கேன்.
1: திருவூர்லையா?
0: திருவூரில் இல்லை, காட்டாங்குளத்தூர் ஒரு இடம் இல்லையா, கேவிகே, அங்கே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரோவில்ல வந்து ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பயிற்சி எடுத்திருக்கேன். அதில் இந்த ப்ரோபயோட்டிக், அந்த கொம்புச்சா, அந்த பண்ணுறதெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கேன். ஸோ ஒருத்தர் பயிற்சி எடுக்கும்போது தான் அந்த நிறைவு பெறும், பயிற்சி ப்ளஸ் முயற்சி.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்களா?
0: 9 9 9 0 4 0 5 4 5 3 5 5 5.
2: எனக்கா விதையிலிருந்து விற்பனை வரை உள்ள தொழில்நுட்பங்களை பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆம்புட்டு விவரங்களையும் கேட்டுக்கிட்டீங்க தானே?
3: நல்லாவே கேட்டுக்கிட்டேன், நிறைய தகவல்களை அருமையா எடுத்து சொன்னாங்க, கேட்கவே மன நிறைவா இருக்கு. தரமான உணவை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கற திருப்திக்கு ஈடு என்ன இருக்குன்னு சொல்லுங்க.
2: சரியான வார்த்தை சொன்னீங்க.
3: ஆனா அக்கா இன்னொரு விஷயம்.
2: என்னது?
3: சில சமயம் அதிக விளைச்சலால சில காய்கறி பயிர்களோட விலை வீழ்ச்சி அடைகிறத நினைச்சாதான் சங்கடமா இருக்கு.
2: அட அக்கா, காய்கறிகளை சரியான முறையில பதப்படுத்துதல் அப்புறம் மதிப்பு கூட்டுதல் செய்யறதால இத சமாளிச்சிடலாமே.
3: அது எப்படி?
2: காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகளை பத்தி பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ். புவனேஸ்வரி அவங்க.

0: தெளிவா எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்கங்க.
1: நான் உங்களை எல்லாம் விவசாயி அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். உங்களை நான் கூப்பிட போறது எப்படி தெரியுமா? அக்ரி பிரீனர், வேளாண் தொழில் முனைவோர். நம்ம வந்து விளைச்சல்ல கிடைத்த சந்தோஷத்தை நம்ம மார்க்கெட்டிங்ல இழந்துறோம். அதையே நீங்க மதிப்பு கூட்டல் பண்ணி டபுள் சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப தக்காளி மூட மூடையா நம்மளுக்கு வருது. அத ஃபர்ஸ்ட் நம்ம நீண்ட நாள் கெடாம இருக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவ்வளவு கரெக்டா நம்ம தரம் பிரிச்சு செய்யணும். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்கெல்லாம் அந்த வேலையை கரெக்டா செஞ்சு கடைசியில ப்ராடக்ட் கொடுக்கறாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணணும்னா, மூட தக்காளி வருது, அத ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு தரம் பிரிக்கணும். அந்த தரம் பிரிக்கிறதுல வந்து நம்ம பாதி டர்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கொஞ்சம் கலர் வந்திருக்குது, அது செப்பரேட். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ரெட் டிரைப் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பிரேக்கர் ஸ்டேஜ், பிரேக்கர் ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் பச்சை கலர். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீண்ட நாள் நீங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அனுப்பணும்னா அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து காய வந்து தரம் பிரிச்சிட்டு நீங்க வெளி மாநிலங்களுக்கு ட்ரெயின்ல அல்லது ஷிப்ல அல்லது ஃப்ளைட்ல நீங்க அனுப்பலாம். அதுக்கப்புறம் சரி, நம்ம தரம் பிரிக்கிற போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்திருக்கு, கலர்னா ரெட் கலர் வந்திருக்கிறது. அதை என்ன செய்யணும்? அதை வந்து நீங்க அறுவடை பண்ணிட்டீங்க, ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜ்ல எதுலயும் கோல்ட் ரூம்ல எல்லாம் வைக்காதீங்க, ரூம் டெம்பரேச்சர்லயே வையுங்க. அது அழகா நாலு நாளுக்கு அப்புறம் பழுத்துரும். அதை நீங்க ப்ராசஸிங் பண்ணிரலாம். சரி, இன்னைக்கு அடுத்த தரம் நல்ல ஓவர் ரைப்பா வந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க. அது என்ன பண்றது? ஃபுல் கலர் வந்திருக்கத இன்னைக்கே ப்ராசஸிங் பண்ணிருங்க. இந்த மாதிரி வேளாண் விவசாய பெருமக்கள் வந்து வேளாண் தொழில் முனைவோரா மாற்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருந்தா போதும். உங்களை மாதிரி லாபம் சம்பாதிக்க போறவங்க வேற யாருமே கிடையாது. ஒன்னொன்னா பாப்போமா? டொமேட்டோ வெரைட்டிஸ் ஃபார் ப்ராசஸிங். இதுல வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நம்ம தக்காளிய வாங்காம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே விதை கொடுத்து, இண்டஸ்ட்ரிக்காரங்க ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரி அப்படி செய்யறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களே விதை கொடுப்பாங்க, அவங்களே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல தக்காளிய விளைச்சல் பண்ணிட்டு அந்த தக்காளிய தான் வாங்கி அவங்க ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துட்டு போற தக்காளிய ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு போற தக்காளியில வந்து சாம்பிள் பார்ப்பாங்க. அதுல வந்து சர்க்கரை தன்மை TSS னு சொல்லுவோம், அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து 1.95க்கு மேல அது இருக்கணும். அப்புறம் அசிடிட்டி, அசிடிட்டிங்கிறது வந்து அதுல உள்ள புளிப்பு தன்மை, அது வந்து 0.40க்கு கீழே இருக்கணும். லைகோபீன் கண்டென்ட் தான் அந்த சிவப்பு கலர், அந்த கெச்சப் பூரிக்கெல்லாம் கொடுக்கிறது, அது வந்து மோர் தென் 4 இருக்கணும். எங்களோட அக்கா அபேக்ஷா அண்ட் அர்க்கா விசேஷல வந்து இந்த எல்லா இது இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது நாங்க செஞ்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஏன்னா ப்ராசஸிங் கம்பெனிக்காரங்க வந்து எங்க கிட்ட எங்க பிரீடர்ஸ்ட கொடுத்தாங்க, எங்களுக்கு நீங்க தக்காளி இவ்வளவு TSS இருக்கணும், இவ்வளவு அசிடிட்டி இருக்கணும், இவ்வளவு லைகோபீன் இருக்கணும், நீங்க வந்து உங்க பிரீடிங் டெக்னிக்ஸ்ல இது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வந்த தக்காளி தான் அர்க்கா விசேஷ் அண்ட் அர்க்கா அபேக்ஷா F8 ஜெனரேஷன்ல எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மெயின் பார்ட் ப்ராசஸிங் வரோம். தக்காளில இருந்து தக்காளி பவுடர் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு மெஷின் வேணும் ஆர் எக்யூப்மெண்ட் வேணும்? ஒரு ட்ரையர். எஸ், அந்த ட்ரையர் தான் இருதயம். தட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் ட்ரையிங். புரியுதுங்களா? சோ ஒரு ட்ரையர் வேணும். அதுக்கு முன்னாடி வேணா நம்ம கட் பண்றதுக்கு வெஜிடபிள் கட்டர் வேணும். அந்த வெஜிடபிள் கட்டர்ங்கிறது என்ன? நம்ம ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கட் பண்றதுக்கு கட்டர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வெஜிடபிள் கட்டர் இருந்தா போதும். சோ ஒரு ட்ரையர், ஒரு வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறம் பல்வரைசர். பல்வரைசர்ங்கிறது வந்து மாவரைக்கிற இது மிஷின் இருக்குல்ல அது. அப்புறம் ஒரு டேபிள், ஒரு வெயிங் பேலன்ஸ். இந்த அஞ்சு எக்யூப்மெண்ட் வச்சு நீங்க டொமேட்டோ பவுடர் செஞ்சிடலாம். சரி, இந்த அஞ்சு எக்யூப்மெண்ட்டுக்கு 100 kg/h அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கிக்கிட்டா போதும். ஒரு டன் உள்ள எக்யூப்மெண்ட் 500 கேஜி பெர் எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கினா அது வந்து ஒரு டன் போட்டா தான் அந்த மெஷின் ஓடும். இல்லாட்டினா அதுக்கு கம்மியா நம்ம 50 கிலோ போட்டோம்னா மோட்டார் இப்படி சுத்தி டெர்ன்னு ஒரு சவுண்ட் வரும், ஷாப்ட் நிக்கும், மெஷின் ரிப்பேர் ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 100 கிலோ பெர் அவர் அந்த மாதிரி மெஷின் கெபாசிட்டி வாங்கி நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல 1 டன்

0: நீங்க செஞ்சிடலாம். சோ இவ்ளோ மெஷின் வாங்கி ஒரு டொமேட்டோ பவுடர் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு தோராயமா 5-6 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு ஆகும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்ப வந்து நம்ம 100 கிலோ தக்காளி வருது. இப்ப எல்லா ப்ராசஸிங் நான் என்ன சொல்றேன், தக்காளிக்கு வந்து ரேட் 60 ரூபாய் கிலோ இருக்கும் போது தயவு செஞ்சு ப்ராசஸிங் பண்ணாதீங்க, லோக்கல் மார்க்கெட்டுக்கு நீங்க வித்துருங்க. ரேட் 1 ரூபாய் 2 ரூபாய்ன்னு குறையுதோ அப்ப நீங்க இந்த மாதிரி பவுடர், ஏன்னா ரா மெட்டீரியல் காசு கம்மி ஆயிருச்சு, 100 கிலோ 100 ரூபாய் தான். நீங்க 100 கிலோ வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 100 கிலோ வந்து உங்களுக்கு வந்து 10 கிலோ பவுடர் கிடைக்கும். அந்த 10 கிலோ பவுடர்ல ஒரு தக்காளியில வந்து 85% தண்ணி, மாய்ஸ்சர் கண்டென்ட் சொல்லுவோம். சோ அந்த 85% மாய்ஸ்சர் தான் நம்ம காய வைக்கும் போது போகும். அந்த 15% அந்த சாலிட், அந்த லைக் வெளியில போகுது. நம்ம வெறும் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அதுல 85% தண்ணியோட இந்த நியூட்ரிஷன் எல்லாம் லிக்விட்ல நம்ம சாப்பிடும். அதே அந்த தண்ணி எடுத்துட்டா வெறும் 15% அந்த பவுடர். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேப்பீங்க, அப்படி இருக்கும் போது அந்த பவுடர் இப்ப சூப்புக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஒரு 4 தக்காளிய கட் பண்ணி போடுற அந்த சத்து இது வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் அல்லது 5 கிராம்லயே உங்களுக்கு கிடைச்சிருங்க. சோ மதிப்பு கூட்டலால உங்களுக்கு என்னென்ன லாபம், ரேட் கிடைக்காத போது நீங்க அழகா பவுடர் பண்ணிட்டு அது ஒரு லாபம். நீங்க 100 கிலோ தக்காளி 10 கிலோ பவுடரா மாறுது. ஆனா அதேதான் அந்த 10 கிலோ பவுடர் வந்து இந்த மாதிரி சத்து பொருட்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கனால நம்ம வந்து அழகா அத 400 ரூபாய்க்கு, நீங்க எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க 1 கிலோ தக்காளி பவுடர் எவ்வளவு ரேட்னு, அப்பயே உங்களுக்கு புரியும். இதுக்கு செய்யறதுக்கு அந்த 4 எக்யூப்மெண்ட் தான் வேணும், 4 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம், ஈஸியா பண்ணிரலாமா தக்காளி பவுடர். எங்க IIHRல நாங்க இந்த தொழில்நுட்பம் தோல் அப்புறம் அந்த விதையோட சேர்த்தே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றனால இதுலயும் நான் சொல்ற மாதிரி 100 கிலோ வந்து 30 கேஜி 1:3 நம்மளுக்கு குறையும். சோ மார்க்கெட்டிங்கும் இங்கே இருக்கு, சொல்லி கொடுக்க நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா மதிப்பு கூட்டல் பண்ணி லாபம் பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்க இன்னொன்னு பண்ணலாம், எங்க ஆபீஸ்ல வந்து IIHR இன்ஸ்டிடியூட்ல நாங்க இன்குபேஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். அதுல வந்து நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து லைஃப் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்க வாடகைக்கே எடுத்து நீங்க செய்யலாம். 8 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ள பவர் சார்ஜ் பொறுத்து. சோ எல்லாரும் ஒரு 10-15 பேர் தக்காளிய வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க அந்த தக்காளி சீசன்ல அழகா கொண்டு வந்துருவாங்க, நாங்களும் அங்கதான் இருப்போம். இப்ப வந்து 100 கிலோன்னா அவங்க 1 டன்னை எடுத்துட்டு வந்துட்டு 100 கிலோ பவுடர் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி செய்யலாம். இப்ப தக்காளி முடிஞ்சிருச்சு. இப்ப ஆனியன், நம்ம வெங்காயத்துல வந்து ட்ரைடு ஆனியன் பிளேக்ஸ், ஆனியன் பவுடர், அப்புறம் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கட் ஆனியன், நம்ம சின்ன வெங்காயம் அதை பீல் பண்ணி, அது பிசா இருக்கு இல்லையா, எவ்வளவு பேர் பிசா சாப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு மேல ஆனியன் டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க தொழில்நுட்பத்துல நாங்க கொடுத்ததுதான் அவங்களுக்கு. சோ இந்த எல்லாமே இந்த டெக்னாலஜி லைசன்ஸ் ஃபீல ரொம்ப கம்மி. நீங்க அழகா இந்த டெக்னாலஜியை வாங்கி நாங்க உங்களுக்கு நல்ல செயல்முறை விளக்கம் கொடுப்போம், அதுல நீங்க தாராளமா நீங்க செய்யலாம். அடுத்து ஆனியன் பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஆனியன் பேஸ்ட், இதுவும் ரெடி குக். இதுல வந்து அர்க்கா கல்யாண்ங்கற வெரைட்டி வந்து ரொம்ப ரூலிங் இன் ஃபார் தி ஆனியன் பேஸ்ட். இதுலயே நாங்க வந்து ட்ரெய்னிங் கொடுக்கறோம். நீங்க எல்லாரும் எங்க ஆபீஸ்ல வந்து ஈஸியான ட்ரெய்னிங் தான் எடுத்துட்டு நீங்க ட்ரெய்னிங் பண்ணலாம். இந்த ட்ரெய்னிங்க்கு வந்து முக்கியமான திங் எலிஜிபிலிட்டி என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவ்வளவுதான். யாரு வேணா இந்த ட்ரெய்னிங்க்கு வரலாம். அப்ப எங்களோட ட்ரெய்னிங் எவ்வளவு எளிமையான ட்ரெய்னிங் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ் வரும்போது இந்த மாதிரி கோல்ட் ரூம், நீங்க வந்து பெரிய கோல்ட் ரூம்ல வந்து நம்ம ஏதோ கோடவுன் மாதிரி டம்ப் பண்ண கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஹால்ல கோல்ட் ரூம் தடுத்து தடுத்து தடுத்து வச்சிடணும். வாழை இருந்துச்சுன்னா வாழைய டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அடுத்துனா நீங்க மிளகான்னா வேற கோல்ட் ரூம்ல தான் வைக்கணும். நாங்க சொல்லுவோம் எத்திலின் சென்சிட்டிவ், எத்திலின் இன்சென்சிட்டிவ், அதை பார்த்து நீங்க தரம் பிரிச்சு வச்சா அழுகவே அழுகாதுங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம திங்க் பண்ணணும்.
1: ஏகா, காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் S. புவனேஸ்வரி

0: அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
1: ஆஹா, இது போல காய்கறிகளை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா லாபமும் அதிகமா எடுக்கலாமே. படிப்படியா இந்த செயல்முறையை விவரிச்சதும் ரொம்ப அருமை. குறிப்பா
0: குறிப்பா எதை பத்தி யோசிக்கிறீங்க?
1: குறிப்பா இந்த பயிற்சி ரொம்ப எளிமையானதுன்னு சொன்னாங்க. அதனால நானும் பயிற்சி எடுத்துக்கிட்டு பயனடையலான்னு ஆசை வந்துடுச்சு.
0: அக்கா, ஆசைய உடனே நிறைவேற்றிடுங்க. நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: வரவேற்றார் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணி இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு வரும் 14 தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் ஓய்வூதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை இம்மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகைக்கான ஒப்புதலை பெறுவதற்கு ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அந்த தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற 118 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன் எடுத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் விட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கேடட் கோப்பை பால்வீச் சாம்பியன் போட்டி சென்னையில் நவம்பர் மாதம் 20 தேதி தொடங்கி 23 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாடுகளைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: மனம் பறக்கும் நேரம் 8:06. வண்ணத்து பூச்சியாய் மனதை வட்டமிடும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. மனதை பறக்க வைக்க ஆரம்பமாகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. சின்னஞ்சிறு திட்டுக்களை நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் திறமைகளை வெளிக்கொணருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் 04652 அப்படிங்கிறது நம்ம குமரியின் முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற மொபைல் எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். மழலை மொழி ஆனந்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் பேரானந்தம் வாருங்கள் குமரி பண்பலை 101 பேரானந்தம் பெறுவோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை சூப்பரான ஒரு பாடலோடு ஆரம்பமாகிறது. ஜனநாயகன் திரைப்பட பாடல்

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
2: இருக்கங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை.

0: உங்களை சந்திக்கும்
1: குமரி பண்பலை நூற்றொன்றில்
0: பேசுங்க மக்களே பேசுங்க.
1: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
0: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.
2: நேரம் இப்போது 8:13 மேடம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள்.

நேர்களுக்கு அப்படியே ஒரு நினைவூட்டல் கொடுத்துடலாம். நேர்களே, இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர், குறுந்தொகையில் பேசும் மௌனம். உரை வழங்குகிறார் முனைவர் ஆ. டெல்வின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் ஜே பி வெனிஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 8:14. குமரி பண்பலை 101 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலையில் இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ சூப்பரான ஒரு பாடல் வருது, திரு மாணிக்கம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: ശേഖരം, തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, 10th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ, സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
2: நேரம் இப்போது 7:18. குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணையும் முதல் பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? பாலப்பள்ளத்திலிருந்து. யார் பேசுறீங்கம்மா? முகஸ்திகா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்கம்மா. முடிஞ்சிடுச்சா? சரி, ஓகே, சூப்பர், அழகா சொன்னீங்க. யார் சொல்லி தந்தாங்க இந்த திருக்குறள்? அம்மா சொல்லி தந்தாங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் எல்லாம் தெரியுமா?
3: தெரியும்.
2: சரி, ஓகே, அப்ப ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? சரி, ஓகே. ஆக்கு அப்புறம் என்ன வரும்? ஆக்கு அப்புறம் என்ன வரும் தமிழ்ல? அதுக்கப்புறம் ஆ வருமா? அழகா சொல்லிட்டீங்க. சரி, ஓகேம்மா, சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே, சூப்பரா அழகா திருக்குறள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டு சின்னஞ்சிறுச்சிட்டுகளை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க நீங்கள் அழைக்கலாம். 04562 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னிணைப்பெண்ணை பயன்படுத்தி 206020 என்ற எண்ணிலோ, 209072 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 809032705 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். நேரம் இப்போது 8:20. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
4: சின்ன சிரிப்புகள்,
5: செல்ல செல்ல குறும்புகள்,
4: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
5: பாடலும் கதையும்,
4: பேச்சும் விளையாட்டும்,
5: அறிவும் ஆற்றலும்,
4: மதியும் மகிழ்ச்சியும்,
5: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
4: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
5: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
4: அரும்புகளின் குறும்புகள்,
5: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேர்களே, உங்கள் விருப்பமான பண்பலையில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணுமா? அப்படின்னா உங்களுக்கான நேரம் இன்றிரவு 9:15. அட ஆமாங்க, நமக்கு மரிய எஃப்எம் 101 இன்றிரவு 9:15 விளம்பர காத்திருக்கிறது பவனி வரும் குமரி நிலா நேரலை. நேரலை நிகழ்ச்சிக்கு வாங்க, உங்க விருப்பமான பாடலை, நேர்களுக்கும் இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய பாடலை கேளுங்க, கேட்டு ரசிப்போம் குமரி பண்பலை 101. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ, அல்லது 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம், அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். அப்போ சந்திக்கலாம் இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில். இப்ப பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் அப்படி ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? நூர்சாமி திரைப்படத்திலிருந்து.

இன்று இனிமையாய் வாழ்வின் நன்மையா இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்காக அழைக்கலாம் 04652 என்ற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602440 என்ற நிலோ 2907722 என்ற நிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257339 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

0: டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிக்க முன்னாடி ஒரு மழலையிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில?
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேட்கலாம்.
1: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆவி பகவான் முதட்டை உள்ளது. செய்யாமல் செய்த உதவிக்கு வயதும் மாணவரும் ஆற்றல் அதிகம். செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், நச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. காலத்தினால் செய்த நன்றி சிறிது மிகவும் ஞானத்தினால பெரிது. நன்றி மறப்பது நன்றா அன்றல்லது அன்று அன்று மறப்பது நன்று.
0: அழகா திருக்குறள் எல்லாம் சொல்லிட்டீங்க. யார் உங்களுக்கு திருக்குறள் எல்லாம் சொல்லி தந்தாங்க? அம்மாவா? சரி, ஓகே. நிறைய திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வாழ்க்கையில பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். வெல்கம்.

0: நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை குட்டீசுகளுக்கும் நன்றிகள். அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர், உற்றோர், உறவினர், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜிச்சி ஜெபின் நிக்ஸ்லேன். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இரவு 8:30. திசை எட்டும் ஒழிக்கும் இது குமரி பண்பலை 101. இப்போது கேட்கலாம்.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இலக்கிய சுடரில் இன்று சொல்லில் சிறிது உணர்வில் பெரிது குறுந்தொகை உரை வழங்குகிறார் முனைவர் ஆ. டெல்ஃபின் அவர்கள்.
2: இலக்கிய சுடர் பகுதியின் மூலம் தமிழ் இலக்கியத்தின் செறிவுள்ள சிந்தனைகளை வாரம் ஒருமுறை தன் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை நேயர்களுக்கு நெஞ்சம் மகிழ்ந்த இனிய நல் வணக்கம். சொல்லில் சிறிது உணர்வில் பெரிது குறுந்தொகை. தமிழ் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மொழியின் இனிமை. தமிழ் என்றாலே நம் உள்ளத்தில் எழுவது இலக்கியத்தின் பெருமை. தமிழ் என்றாலே நம் கண்முன்னே விரிவது 2000 ஆண்டுகளை கடந்தும் மிகுந்த செறிவோடு நிமிர்ந்து நிற்கும் பண்பாட்டு நெறிமுறை. அந்த உலகத்தில் மலை இருந்தது, கடல் இருந்தது, மழை இருந்தது, முல்லை மனம் இருந்தது, சொல் மனம் இருந்தது, குறிஞ்சி மலர் இருந்தது, அத்தோடு கூடலும் இருந்தது. ஆனால் இந்த காதலை சொல்ல நீண்ட நீண்ட காதல் வரிகள் நிரம்பிய பக்கங்கள் மட்டும் இல்லை. குறுகிய சொற்களில் சில வரிகளில் சில காட்சிகளில் சில உருவகங்களில் மிக நீண்ட நெடிய காதலை சொல்லும் குறுந்தொகை இருந்தது. குறுந்தொகை என்றால் என்ன? அன்பு நேயர்களே, சங்க இலக்கியத்தின் 8 தொகை நூல்களுள் குறுகிய பாடல்கள் வரிகளை கொண்ட குறுந்தொகை. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறுந்தொகை என்பது சொற்களில் குறைந்தது மட்டுமல்ல, பொருளில் குறுகியது மட்டுமல்ல, கற்பனை குறுகியது அல்ல, அதன் உலகம் குறுகியது அல்ல, அதன் தாக்கம் குறுகியது அல்ல. அதனால்தான் சொல்லில் சிறிது உணர்வில் பெரிது என்ற தலைப்பு குறுந்தொகைக்கு மிகவும் பொருந்துகிறது. சிறிய பாடலுக்குள் பெரிய உலகத்தை எடுத்து காட்டும் குறுந்தொகையின் ஒரு பாடல் நம்முடைய 4 விரல்களுக்குள்ளாகவே

எழுதி அடக்கிவிடலாம். அது சொல்லப்பட்டிருக்கும் காதல், அது 4 வரிகளுக்குள் நிச்சயமாக அடக்க முடியாது. அதில் ஒரு குடும்பம் இருக்கலாம், ஒரு சமூக வாழ்க்கை இருக்கலாம், ஒரு பண்பாடு இருக்கலாம், ஒரு பெண்ணின், ஒரு கூட்டத்தின், ஒரு ஆணின், ஒரு தோழியின் என அத்துணை பேரின் அறிவும் ஆணவமும் அன்பும் தயக்கமும் பயமும் நிறைந்து இருக்கலாம். ஒரு முழு இயற்கை உலகமே குறுந்தொகை பாடல்களுக்குள் அடங்கி இருக்கலாம். இதுதான் குறுந்தொகை. சொல் சிறியது, சுவை பெரியது, பாடல் சிறியது, பொருள் பெரியது, அடி சிறியது, அகம் பெரியது. சங்கப்புலவர்களின் சொல்லடக்கம் இன்றைய காலத்தில் நாம் ஒரு சிறிய உணர்வை கூட நீண்ட விளக்கங்களால் சொல்ல முயல்கிறோம். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நீ இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது, எப்போதும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என பல வார்த்தை குவியல்களை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, சங்கப்புலவன் ஒரு காட்சியை மட்டும் காட்டிவிட்டு முழு உணர்வையும் நம் கைகளில் கொடுத்து விடுகிறான். அவன் சொல்வதை காட்டிலும் சொல்லாமல் விட்டதே அதிகம். இதுதான் சங்க கவிதையின் அற்புதம், அதுவே குறுந்தொகையின் மிக அற்புதம். சொல்லப்பட்ட சொற்களுக்கு பின்னால் சொல்லப்படாத உலகத்தை வாசகனை உணரச் செய்வது குறுந்தொகையின் வரிகளுடைய வெற்றி. குறுந்தொகையில் வரக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரம், மிக அற்புதமான பாத்திரம் தோழி. தலைவியின் மனதை முழுமையாக அறிந்தவள், தலைவனையும் புரிந்தவள், சமூகத்தையும் புரிந்து கொள்கிறாள். அதனால் அவள் வெறும் தோழி அல்ல, அவள் ஆலோசகர், அவள் தூதுவர், அவள் ஆற்றுப்படுத்துபவள். அவள் சில சமயம் நீதிபதி, சில சமயம் தவறுகள் செய்தால் இடித்துரைத்து தண்டனையும் கொடுக்கும் நீதிபதியாகவும் மாறிவிடுவது குறுந்தொகை காட்டும் தோழியினுடைய சிறப்பு. தலைவி வருந்தினால் அவளை தேற்றுகிறாள், தலைவன் தவறு செய்தால் அவனை இடித்துரைக்கிறாள். காதலின் இரண்டு கரைகளையும் இணைக்கும் கனமான பாலமாக நிற்கிறாள் தோழி. இயற்கை காதலின் இன்னொரு மொழி. அன்பு நேயர்களே, குறுந்தொகையின் மிகப்பெரிய அழகு என்ன தெரியுமா? இயற்கையும் மனித உணர்வும் ஒன்றாகி விடுவது. மலை வெறும் மலை அல்ல, அது குறிஞ்சி. குறிஞ்சி வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது கூடலின் உணர்வு. ஒரு மாலை நேரத்தை நினைத்து பாருங்கள். சூரியன் மறைகிறது, பறவைகள் கூடு திரும்புகின்றன, வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. அது எல்லாம் மற்றவர்களுக்கு அழகு, ஆனால் காத்திருக்கும் ஒரு பெண்ணு, அது ஒரு நீண்ட காத்திருப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பரிதவிப்பு. இயற்கையும் இதே போலத்தான். ஒரு சமயம் நின்று அழகாக தன்னுடைய பிரம்மாண்டம் காட்டும் இயற்கை, அதே சமயம் இன்னொரு முகத்தையும் கோர முகத்தையும் காட்டி விடுவது இயல்பு. காதலும் அதே போலத்தான். ஒரு சமயம் அணைக்கும் குளிர்பனி, ஒரு சமயம் எரிக்கும் சுடும் தீ. குறுந்தொகையின் உளவியல் மிக மிக ஆழமானது. காத்திருப்பின் கவிதை, காதலின் சந்திப்பு அழகானது. காத்திருப்பின் அழகு இன்னும் ஆழமானது. வருவேன் என்று சொல்பவன் வராமல் இருக்கிறான். அவள் காத்திருக்கிறாள். ஒரு நாள், ரெண்டு நாள், பல நாள் நேரம் நகர்கிறது. ஆனால் அவளுடைய மனம் அவன் சென்ற இடத்திலேதான் நிற்கிறது. குறுந்தொகையும் இன்றைய தலைமுறையும் இன்றைய இளைஞர்களுக்கும் பழைய நூலாக தோன்றுவது அல்ல, மனித மனங்களை ஆழமாக படம் பிடித்து காட்டுவதாக அமைகிறது. பல நேரங்களில் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டும், தவறான உறவு சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொண்டும் விடுபட தெரியாமல் விழிப்பவர்களுக்கு அன்புதான் எல்லாம். அந்த அன்பு சகலத்தையும் புரிய வைக்கும், சகலத்தையும் தாங்கி நிற்கும் என தன்னுடைய வரிகளால், குறுகிய வரிகளால் தாங்கி நிற்பது குறுந்தொகை. குறுந்தொகை நமக்கு ஒரு அற்புதமான முரண்பாட்டை காட்டுகிறது. குறுகிய பாடல்கள் பெரும் பொருள், குறும் சொல் பெரும் சிந்தனை, குறும் காட்சி பெரும் கற்பனை, குறும் நேரம் பெரும் நினைவு. அதிலே அழப்பதுதான் எப்படி? காதலை எப்படி அழப்பது? நாட்களாலா, ஆண்டுகளாலா, சந்திப்புகளாலா, செய்திகளாலா, அல்லது பல பல நினைவுகள்? காதலின் அளவு உணர்வின் ஆழத்தில். ஒரு நாள் சந்தித்தாலும் ஒருவர் நம் வாழ்நாள் முழுவதும் நினைவாக இருக்கலாம். பல ஆண்டுகள் அருகில் இருந்தாலும் ஒருவர் நம் மனதில் இடம்பெறாமல் போகலாம். அதனால் காதலின் நீளம் நிச்சயமாக
காலத்தால் அளக்கப்படுவதே இல்லை.

அன்பு நேயர்களே, இதயத்தின் ஆழத்தால் அளக்கப்படுகிறது. இதைத்தான் குறுந்தொகை அழகான வரிகளில் உணர்த்துகிறது. சங்க இலக்கியத்தில் பெண்ணின் உணர்வுகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் மிக மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பெண் அவளுடைய காதலை வெளிப்படுத்துகிறாள், அச்சத்தையும் நாணத்தையும் வெளிப்படுத்துகிறாள். அவளுடைய மனதினை காதலன் புரிந்து கொள்ள என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையையும் முயல்கிறாள். இந்த பெண்களுடைய சிறந்த சிந்தனையை அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக அழகாக குறுந்தொகையில் படம் பிடித்து காட்டப்பட்டிருப்பது மேலும் சிறப்பு. காதலிலும் அறம் இருக்கிறது. குறுந்தொகையின் காதல் எல்லையில்லாத உணர்ச்சி அல்ல, அது சமூக பொறுப்புள்ளது, நாணம் உள்ளது, ஒழுக்கம் உள்ளது, மரியாதை உள்ளது, பொறுமை உள்ளது. காதல் என்பது எனக்கு பிடித்தது, எனவே நான் பெற வேண்டும் என அடம் பிடிப்பது அல்ல என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகிறது. அதுதான் காதலின் அறம். அதை தன்னுடைய ஒவ்வொரு பாடல்களிலும் எடுத்து எம்புகிறது குறுந்தொகை. அன்பு நெஞ்சங்களே, நினைத்து பாருங்கள், இன்று காதலில் அறம் பேணப்படுகிறதா? அது உங்களுடைய முடிவுக்கே. இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுக்கும் குறுந்தொகை. இன்று நாம் இயற்கையிலிருந்து எவ்வளவு விலகி கொண்டிருக்கிறோம். கான்கிரீட் கட்டிடம், அலைபேசி திரைகள், வாகன இரைச்சல், அவசரம்தான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஆனால் சங்க புலவனின் உலகத்தில் நல்லவேளை 5G இல்லை. ஒரு பறவையின் குரல் முக்கியமானது, ஒரு மலரின் மனம் முக்கியமானது, ஒரு மழையின் வருகை முக்கியமானது, ஒரு மாலை நேரம் முக்கியமானது, ஒரு மலைப்பாதை முக்கியமானது, ஒரு கடற்கரை அலை முக்கியமானது. அதனால்தான் நகரத்திலிருந்து போன ஒரு புலவன் குறிஞ்சியில் பித்தேறி போய் கிடந்தான். தன்னுடைய பாடல்களுக்குள் ஒவ்வொருவரையும் ரசிக்க வைத்தான். குறுந்தொகையை வாசிப்பது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அது ஒரு பயணம். குறுந்தொகையை வாசிப்பது ஒரு புத்தகத்தை படிப்பது போன்றது அல்ல, அது ஒரு முடிவில்லாத பயணம். முதலில் சொல்லை பார்க்கிறோம், பிறகு காட்சியை பார்க்கிறோம், அடுத்து உணர்வை பார்க்கிறோம், அதன் பின்னர் மனிதனை புரிந்து கொள்கிறோம், இறுதியில் ஆம் நம்மையே பார்க்கிறோம், நம்மை புரிந்து கொள்கிறோம். அதுதான் நல்ல இலக்கியத்தின் வெற்றி. குறுந்தொகை நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடமும் இதுதான். குறுந்தொகையை படித்துவிட்டு காதலை பற்றியே சிந்திக்க வேண்டியதில்லை, வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்கலாம். குறுந்தொகை சொல்லும் பாடங்கள் நம் வாழ்க்கை பாடங்கள். காத்திருக்க கற்றுக்கொள், உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள், இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள், மற்றவரின் மனதை புரிந்து கொள்ள கற்றுக்கொள், சொல்லாமல் இருப்பதையும் கேட்க கற்றுக்கொள், சிறிய விஷயங்களில் பெரிய மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள். இவை அனைத்தும் இன்றைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானவை. சிறிய சொற்களில் பெரிய சக்தி. அன்பு நேயர்களே, சிறிய சொற்களுக்கு விலையே இல்லை, அப்படித்தானே? அம்மா, அப்பா, நண்பா, வா, போகாதே, காத்திரு, நான் இருக்கிறேன். இந்த சொற்கள் சிறியவை, ஆனால் அவை ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றக்கூடும். அதே போல குறுந்தொகையின் சொற்கள் மிக மிக சிறியவை, ஆனால் அவை 1000 ஆண்டுகளை கடந்து நம் உள்ளத்தை தொடுகின்றன. குறுந்தொகை, வானொலிக்கும் குறுந்தொகைக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இன்று நாம் வானொலியில் குறுந்தொகையின் சிறிய வரிகளை பற்றி பேசுகிறோம். இதிலும் ஒரு அழகான ஒற்றுமை இருக்கிறது அன்புக்குரியவர்களே. வானொலியில் சொற்கள் மட்டுமே கேட்கின்றன, காட்சி இல்லை. ஆனால் அந்த சொற்களிலிருந்து நம்மனம் காட்சியை உருவாக்குகின்றது. அதே போல குறுந்தொகையிலும் சில சொற்கள் மட்டுமே இருக்கின்றன, ஆனால் நம்மனம் மலையை உருவாக்குகிறது, மழையை உருவாக்குகிறது, கடலை உருவாக்குகிறது, காதலை உருவாக்குகிறது. குறுந்தொகையும் வானொலியும் கற்பனையின் நண்பர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு காதல் இன்றைய நேயரின் அறைக்குள் வந்து நிற்கின்றது. சொல்லில் சிறிது, நினைவில் பெரிது. சில கவிதைகளை படித்தவுடன் மறந்து விடுகிறோம். சில கவிதைகள் நம்மோடு நடக்கின்றன, நாம் தனியாக இருக்கும் போது நினைவுக்கு வருகின்றன, மழை பெய்யும் போது நினைவு வருகின்றன, கடலை பார்க்கும் பொழுது நினைவுக்கு வருகின்றன, யாரையாவது காத்திருக்கும் போது நினைவுக்கு வருகின்றன. அத்தகைய கவிதைகளில் ஒன்று குறுந்தொகை. சொல்லில் சிறிது, நினைவில் பெரிது. குறுந்தொகை சில சொற்களில் பல தலைமுறைகளின் மனதை சொல்கிறது. சங்க காலத்தில் பிறந்து இன்றைய இதயத்தில் வாழ்கிறது. அதனால் தான் நாம் பெருமையோடு சொல்லலாம், குறுந்தொகை சொல்லில் சிறிது, உணர்வில் பெரிது. சொற்கள்

0: குறைந்தாலும் உணர்வுகள் குறையவில்லை. காலம் கடந்தாலும் காதல் கடந்து போகவில்லை. பாடல் சிறியதாக இருந்தாலும் அதன் பொருள் பெரியதாகவே இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக நம் தமிழனின் இதயத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் அந்த சிறிய பாடலின் பெரும் உலகத்திற்கு நம் தலை வணக்கம். தமிழர்களுடைய இதயத்தை சுமர்ந்து காதலின் பெரும் பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நிற்கும் குறுந்தொகை ஒவ்வொரு தமிழனின் இதயத்திற்குள்ளும் வாழும் நெடும் காதல், ஆனால் குறுகிய வடிவில். இத்துணை நேரம் இலக்கிய சுடர் பகுதியின் மூலம் என்னோடு இணைந்து பயணித்து இந்நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொண்டிருக்கும் குமரி பண்பலை நேயர்களுக்கு மகிழ்ந்த நன்றிகள் பல.
1: இதுவரை இலக்கிய சுடரில் சொல்லில் சிறிது உணர்வில் பெரிது குறுந்தொகை உரை வழங்கினார் முனைவர் ஆ. டெல்ஃபின் அவர்கள். இனி தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே பி வெனிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி.
2: வணக்கம் ஐயா. அலைகளும் எழுதும் அப்படிங்கிற அழகான படைப்புல என்ன மாதிரியான கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க?
3: அலைகளும் எழுதும் புத்தகத்துல இருக்கக்கூடிய கட்டுரைகள் வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்குவது. அது வெறுமனே எல்லாமே கட்டுரை தான். நம்மை எப்பவுமே தாழ்வாக்க கூடாது. நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னா படியில ஏறித்தான் போகணுமே தவிர படியை விட்டு இறங்கிடக்கூடாது என்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதன் ஒரு வெளிப்பாடு தான் அந்த புத்தகத்துல கட்டுரைகளா இருக்கு நிறைய. இன்னொன்னு வாழ்வியல் சார்ந்த நம்முடைய வாழ்வு, சமூகத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த வாழ்வியலுக்குள்ளால நம்ம வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு வாழ்வியலை, கலாச்சார ரீதியான ஒரு பண்பட்ட ஒரு சமூக ரீதியான ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்து வாழணும், அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அதுல நான் சொல்லியிருக்கிறேன்.
2: அப்புறமா குமரி துறைமுகமும் மக்கள் போராட்டங்களும் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் வெளிவந்திருக்குது. அப்போ அதுல வந்து போராட்டம் சார்ந்த விஷயங்கள் தான் உள்ள அடங்கி இருக்குதா? அப்படின்னா அந்த போராட்டங்கள்லாம் நீங்க நேர்ல பார்த்த போராட்டங்களை தான் எழுதியிருக்கிறீங்களா எப்படி?
3: குமரி மாவட்டம் போராட்டத்துக்கு ஒன்றும் குறைஞ்சதில்ல. போராட்டங்கள் வந்து ஏராளம் இருக்கு. அன்னைக்கு நேசமணியில இருந்து பிரம்மாண்டமான அற்புதமான விஷயங்களுக்கு வந்து போராடி இருக்கிறாங்க பெரியவர்கள். இந்த போராட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கு இன்னைக்கு உள்ள சமூகத்துக்கு. அந்த சூழல்ல நாம எடுக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே மக்கள் ரீதியான போராட்டங்கள். அதாவது இந்த சமூகத்திற்கு அல்லது இந்த இயற்கை ரீதியான விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அழிவுகளுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கறாங்க இல்லையா, இதுதான் போராட்டங்கள். 2015 வந்து இணையம் பகுதியில் ஒரு துறைமுகம் கொண்டு வர்றதுக்கு இது பண்ணாங்க. அதே துறைமுகத்தை மாற்றி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பகுதியில் 2017 கொண்டு வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டங்கள் தான் நம்ம கன்னியாகுமரி பகுதியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை முன் வச்சு தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். முழுக்க முழுக்க மக்கள் ரீதியான போராட்டங்கள் என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த அதில் தெளிவுபடுத்திருக்கோம். எல்லாமே அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நடந்த சம்பவங்களை தான் எழுதியிருக்கிறோம். இது வந்து கற்பனையோ காவியங்களோ இல்லை, நடந்த விஷயங்களை வந்து நம்ம எழுதியிருக்கிறோம்.
2: நாட்டுப்புற பாடல்கள் சார்ந்த புத்தகம், அப்புறம் போராட்டங்கள் சார்ந்த ஒரு புத்தகம், ஒரு சிறுகதை புத்தகம், அப்புறம் தன்னம்பிக்கை ஊட்டும் கட்டுரைகள் சார்ந்த புத்தகம் எழுதியிருக்கிறீங்க. குமரி துறைமுகமும் மக்கள் போராட்டங்களும் அப்படின்னு பார்த்தா அது நீங்க உண்மை சம்பவங்கள் தான் எழுதுனதா சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு கற்பனை சார்ந்த கதைகள் எழுதலாம் அப்படிங்கிற
3: இன்றைய
2: தலைமுறை சார்ந்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் ரெண்டு புக்க படிச்சுட்டு அவங்களும் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து எழுதி நானும் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு மேலே அதனுடைய ஆழம் அறிஞ்சு நிறைய வாசிச்சதுக்கு அப்புறம் எழுதுற எழுத்தாளர்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. நிறைய படிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதணுங்கிற கலாச்சாரமே இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இன்றைய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு நீங்க இதன் மூலமா என்ன சொல்றீங்க? ஒரு எழுத்தாளரா உருவாகணும்னா நிறைய படிச்சுட்டு வர்றதா நல்லதா, இல்ல என் கற்பனையில இது வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு எழுதுறது போதும்?
3: இல்ல, எண்ணிக்கைக்கு புக்கு போடுறது ஒண்ணு, நான் இத்தனை புத்தகம் போட்டிருக்கேன் பாருங்க அப்படிங்கறது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க சொன்னது மாதிரி புதிய படைப்பாளர்கள் நாங்கள் எல்லாம் என்கரேஜ் பண்றோம், வாழ்க, நீங்க எல்லாம் வளரணும், வரணும் இந்த பகுதிக்கு. நீங்க வந்தா தான் நம்முடைய எழுத்துலகம் வந்து இன்னும் ஒரு பலம் அடையும். எழுதுறது தப்பே இல்லை, ஆனால் எதை எழுத வேண்டும், எதை நாம வந்து இந்த சமூகத்துல விதைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு வாசி

0: ரசிப்பு தன்மை வந்து இன்னைக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, படைப்பாளர்கள்ட்டையும் எழுத்தாளர்கள்ட்டையும் இன்னைக்கு வாசிப்பு தன்மை இல்லை. முதல்ல வாசிப்பு தன்மையை நம்ம உருவாக்கணும், நம்ம உருவாக்குனதுக்கு பிறகுதான் எழுதுறதுக்கு தூண்டணும். அப்போ அந்த எழுத்துலகத்திற்குள்ள நுழையும் போது என்ன சப்ஜெக்ட்ல நம்ம எழுத, எந்த விஷயத்த மக்களுக்கு சொல்ல போறோம், சப்ஜெக்ட்ல எழுத போறோங்கிறத விட எதை நம்ம சொல்ல போறோம், சமூகத்துக்கு எதை சொல்ல வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவா இருந்தா மட்டும்தான் நல்ல புத்தகங்களை நல்ல கருத்துக்களை இந்த சமூகத்தில் நாம் விதைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம எண்ணிக்கைக்கு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எத்தனை புத்தகம் இன்னைக்கு வந்து புத்தகம் போடுறது எளிதா போச்சு. முன்னாலேயெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, 50 புத்தகம் அடிச்சுக்கலாம், 100 புத்தகம் அடிச்சுக்கலாம்ன்றாங்க இப்ப. முன்னாலெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, 1000, 500 அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் வந்து எளிதானதாக எல்லாமே நினைச்சிட்டு எதை எதையாவது எழுதி நம்ம வந்து புத்தகத்தை வெளியிட்டுலாம், நம்ம ஒரு படைப்பாளர் ஆகிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்கிற விஷயத்த வந்து நான் வந்து அதை வந்து நான் தவிர்க்க வேண்டும் என்கிறத வந்து புதிய எழுத்தாளர்கள்ட்டையும் படைப்பாளர்கள்ட்டையும் கேட்கறதோட வாசிப்பு தன்மையை நாம் உருவாக்க வேண்டும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், வாசிப்பு தன்மையை நாம் அதிகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அதிகமான அறிவை பெற்றுக்கொண்டு சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய தகவல்களை நாம் வந்து சாதுரியமாக சொல்ல வேண்டும்.
1: அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த இலக்கிய உலகத்துல நிறைய தர்க்கங்களும் விவாதங்களும் நிறைய இருந்தது. ஏதாவது ஒரு புது விஷயத்தை கொண்டு வரணும்னா அன்னைக்கு வந்து நிறைய தர்க்கங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்காங்க. புது கவிதை கொண்டு வரும்போது ஒரு விவாதம் நடந்திருக்கு, எழுத்து வந்து நவீனமயம் ஆகும் போது ஒரு விவாதம்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த விவாதங்கள் எழுத்துலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த விவாதம் தேவையா இருக்கா?
0: கட்டாயம் தேவை. நான் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறேன்னா அதை பற்றியான ஒரு நிறைவு குறைகளை சொன்னா தானே நான் வந்து வளர முடியும். இப்ப நிறைவு குறை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க, இவனும் புத்தகம் போட்டானா சரி நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடுவோம், சரி இருந்தாலும் விட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. அதை விட்டுட்டு ஒரு புதிய எழுத்தாளர், முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, வாசிப்பு தன்மை உருவாக்க வேண்டும் எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும். அதே மாதிரி இந்த தலைமுறை எழுதக்கூடிய தலைமுறைக்கு ஒரு ஆழநீளம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை சீனியரா இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு கட்டாயம் உண்டு. பெரிய எழுத்தாளர், அந்த எழுத்தாளர்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தெளிவுகளை அவர்கள் கற்றுக்கொண்டு அடுத்த படைப்பிற்கு அவங்க செல்லும் போது, எழுத்துலகத்திற்கு செல்லும் போது அதை வந்து புதிய பரிமாணங்களோடு அவங்க வந்து எழுதுறதுக்கு தூண்டும் அந்த எழுத்தாளர்களை என்கிறத ஒண்ணு. அடுத்த கட்டமா இன்னைக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் எழுத்தாளர்களுக்கு பஞ்சமே இல்லை, மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க நம்ம மாவட்டத்தில். இந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வழிவந்த நாமும் நல்ல விஷயங்களை வந்து புதிய எழுத்தாளர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால விவாதங்கள் கட்டாயமாக தேவை. பொழுது விவாதங்கள் நம்மளுக்குள்ள ஒரு கருத்து சார்ந்து இருக்குதோ அந்த விவாதத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய சில கரும்புள்ளிகள் வந்து நம்மை செதுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் என்கிறத நான் சொல்லிக்கிறேன்.
1: நீங்க வந்து கலை உலகத்திலே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த கலை உலகத்துல இருக்கிற இலக்கியமும் தத்துவமும் தான் நம்மளுடைய சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு உந்துதலா இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க எவ்வளவு நம்புறீங்க இந்த விஷயத்த?
0: கட்டாயம் கலையும் இலக்கியமும் தான் மக்களின் வாழ்வா இருந்துச்சு. ஒரு வாழ்வியலுக்குள்ளால மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இலக்கியமும் கலையும் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய வாழ்வியல். இப்ப இது சார்ந்து இயங்கும் போதுதான் நம்ம வந்து சமூகத்துல வந்து ஒரு முன்னேறி செல்வதற்கான ஒரு வழிகளை நாம் அடைய முடியும். அப்படி ஒரு வழியை தேடுவதற்கான உருவாக்குவதற்கான ஒரு ஆற்றலை கலையும் இலக்கியமும் தான் நம்மளுக்கு தரும்.
1: போன வாரம் பேசும்போது சொன்னீங்க, நீங்க வந்து பள்ளிகளுக்கு போய் குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் படிக்கிறதும் வாசிப்பை உருவாக்கி கொடுக்கறத பத்தியும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கதைகளும் வாசிக்கிற பழக்கமும் ஏன் தேவையா இருக்கு? அது வந்து குழந்தைகளை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்?
0: இல்ல உங்களுக்கு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் இந்த இந்தியாவுக்கு வந்துட்டோம், எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்போன். இன்னைக்கு என்னுடைய மக செல்போன் இல்லாம பாடம் படிக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கு. அப்போ எல்லாமே அவங்க பாக்குறது அவங்க நினைக்கிறது எல்லாமே இன்னைக்கு வந்து செல்போன்லயும் மீடியாக்கள்லயும் வந்து அவங்களுக்கு கிடைச்ச உண்மையே எல்லாம் இன்டர்நெட். அவங்க இந்த மாதிரியான புத்தகங்கள் புரட்டவோ அல்லது கதை கேட்கவோ அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் எல்லாம் இப்ப ஹெட்போன் வச்சுட்டு அவங்க கேட்டுருவாங்க. நீங்க என்ன கதை சொன்னாலுமே அவங்க கேட்கறது இல்லை. நாங்க அதனால என்ன பண்றோம்னா பள்ளிக்கூடங்கள்ல போய் குழந்தைகள் மத்தியில கதைகளை சொல்றது. கதைகளை ஒரு நேரம் ரெண்டு நேரம் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் வந்து அங்கங்க சிரிச்சுக்கிட்டும் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அளவுக்கு அவங்க வந்து நிறைய நெறிப்படுத்துறோம். கொஞ்சம் கொஞ்சம் பாடல்கள் சொல்லிக் கொடுத்து, கொஞ்சம் கதைகளை சொல்லிக் கொடுத்து, கொஞ்சம் நாடகங்கள் சொல்லிக் கொடுத்து, இந்த மாதிரி அவங்கள வந்து கற்பனை திறன்கள் கொஞ்சம் வளர்க்குறோம். கலைகள் ரீதியாக வந்து அவங்கள வந்து கொஞ்சம் செழுமைப்படுத்துகிறோம். இது வந்து அவங்களுக்கு எப்படி அவர்களை உருவாக்கணும், ஒரு சமூகத்தில் ஒரு மாற்று சிந்தனை உருவாக்கும். கல்வி சார்ந்து மட்டும் இல்லாது ஒரு கலை சார்ந்த, ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த

0: சார்ந்த ஒரு வெளிப்பாடை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்கல்ல, இதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலையை உருவாக்கும் என்கிறது தான் எங்களுடைய இந்த விதைப்பு.
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாட்டுப்புற கலைஞரா தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு கடினமான விஷயமா இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க இன்னும் அந்த கலையை கையில எடுத்துக்கிட்டு பள்ளி குழந்தைகளுக்கும் அமைப்பு மூலமா நிறைய குழந்தைகளுக்கும் சொல்லி தந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த கலைகள் உங்களை எங்கேயாவது அங்கீகரிச்சிருக்கா?
0: எங்களுக்கு வந்து நிறைய மக்கள் பாராட்டுகள் தான் கிடைச்சிருக்கு. இந்த கலைகளை வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களில் வந்து நம்ம வந்து பெருசா காசுக்கு வேண்டியெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. நாமளே போய் குழந்தைகளுக்கு வந்து ஒரு மாற்று சிந்தனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தானாக போகிறோம். இப்போ என்னைய மாதிரி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டுப்புற கலைகள் பெரிய அளவுக்கு பள்ளிக்கூடங்களில் வந்து பயன்படுத்தலை, பயன்படுத்தணும். பள்ளிக்கூடங்களில் வந்து நாட்டுப்புற கலைகள் சார்ந்து பயிற்சிகளை ஊக்குவிக்கணும், நிறைய கலைஞர்களை நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும் என்கிறது என்னுடைய வேண்டுகோளும். இது போன்று உருவாக்கும் போது குழந்தைகளினுடைய ஒரு மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்போன் மோகம், அதே மாதிரி இன்டர்நெட் மோகம் வந்து இதனால கொஞ்சம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சூழலை உருவாக்கி விடணும் என்கிறத நான் வந்து ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு கேள்வி. சாதாரண ஒரு புத்தகம் படிக்கும் போதும், இலக்கியம் சார்ந்த ஒரு புத்தகத்தை ஒரு மனிதர் படிக்கும் போதும் அவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு வித்தியாசங்கள் அவங்க உணர்வாங்க?
0: கவிஞர் நவகவி புத்தகங்களை வச்சு ஒரு அற்புதமான ஒரு காதல் கவி சொல்லியிருப்பார். உண்மை

0: நேரும். இது புத்தகங்களை பற்றி அவர் சொன்ன ஒரு கவி. எப்போ ஒரு இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் சார்ந்து நம்ம வந்து உறவாடுகிறோமோ, அதன் மீது காதல் கொள்கிறோமோ, அப்போ வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு பார்வையை நாம் அங்கீகரித்திருக்கிறோம் என்கிறது பொருள். ஒரு சமூக ரீதியான ஒரு பார்வையை உருவாக்குவதற்கு மூலதனமே புத்தகங்கள் தான். நீங்கள் புத்தகங்களை எவ்வளவுத்துக்கு நாம் வாசிப்பு தன்மையை உருவாக்குறோமோ அவ்வளவுத்துக்கு நம்முடைய வாழ்வியல் பலமடைந்து கொண்டே வரும் என்பது என்னுடைய கருத்து. வாசிக்கிறவங்களுக்கு வாழ்வியல் சார்ந்த மாற்றங்கள் மட்டுமல்ல, சமூக ரீதியான சிந்தனையும் அறிவும் வளரும். ஒரு இலக்கியத்தை கற்றுக்கொள்ளும் போது அறிவும் அறிவின் வெளிப்பாடும் வந்து நம்மளுக்கு அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் வாசிப்புத்தன்மை வெறுமனே விட்டுறாமல் அதிகமாக வாசிப்பை உருவாக்க வேண்டும், அதிகமாக வாசிப்பு பழக்கத்தை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.
1: இவ்வளவு நேரமும் இலக்கிய சோலையின் தேனமுது தொடருக்காக நம் நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு நாட்டுப்புற கலைஞராகவும் இருந்து, ஒரு எழுத்தாளராகவும் இருந்து நிறைய சேவைகள் நம் குழந்தைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக அவங்க நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜேபி வினேஷ் அவங்க செய்யற நாட்டுப்புற கலை சார்ந்த விஷயங்கள் இன்னும் தொடரணும், மேலும் அவங்க எழுதுற எழுத்துக்கள் நிறைய மக்களை போய் சென்றடையணும் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை தேனமுது தொடரில் படைப்பாளர் ஜே பி வெனிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி.
2: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: நிலவொளியில் தவழும் நேரம் 9:15. தன்னொலி வீசிடும் நிலவாய் நாளும் மனதில் குளுமையை பரப்பும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆனந்தத்தை அள்ளித்தரும் நேரம் இது. ஆம் நேர்களே, உங்கள் விருப்பமான பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்பமான பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். ஆரம்பமாகிறது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்பமான பாடலை, நேர்கள் மனதையும் குளிர்விக்கும் பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம் சொல்லும் நேயர் யார், எங்கிருந்து? ராதாகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, முதல் நேரா எந்த பாடல் கேட்கலாம்? ஓகே, அவர் அழகான அன்பான பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
2: நன்றி.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

0: நேரம் இப்போது 9:23. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை. நேரலையில் நம்முடன் இணைந்து தன் விருப்ப பாடலை கேட்கும் மருத்த நேயர் வணக்கம். இரவு வணக்கம் கூறும் நேயர் யார் இங்கிருந்து?
1: நான் தட்டில இருந்து கமாந்தர்.

0: ஆமாம் ஐயா, நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீங்க. என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போகிறோம்?
1: படம் வந்து தொம்பேறி மூக்கன். இந்த படத்திலிருந்து ரோஜா உண்டு முட்டன் கேட்கும் நேரம் இது.
0: கண்டிப்பா ஐயா, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிப்போமா?
1: நான் சார்,
0: ஓகே ஐயா, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ்

0: 90,000. Skoda Slavia க்கு up to rupees 1,90,000. Skoda Kodiaq க்கு up to rupees 2,50,000. Exchange க்கு up to rupees 50,000 னு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸும் தராங்க.
1: ராமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேரிலே நாளை காலை ஒளிபரப்பாகும் நேரலை நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆமாங்க, நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் இருக்கு. இதுல நீங்க கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில வாரம் ஒரு முறை மட்டுமே அழைத்து எல்லா நேர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாளை காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி சின்னஞ்சிறு சிட்டுகளுக்காக காத்திருக்கிறது. சின்னஞ்சிறு சிட்டுக்களையே நாளை காலை 10:30 சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை உலகறிய செய்யுங்கள். நாளை முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேரலையில கலந்து கொள்ளுங்க, உங்க பொது அறிவு திறனை வெளிப்படுத்துங்க. ஓகே, அப்ப நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 04652 அப்படிங்கிற கோட் நம்பர் பயன்படுத்தி 2602040 என்ற எண்ணிலோ, 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9:31. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலையில் நம்முடைய இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்.
3: வணக்கம் சொல்லும் நேயர் யார், எங்கிருந்து
4: சார்? மார்த்தாண்டம் பக்கம் 8 மணியில இருந்து ராஜசேகரன் அட்வொகேட்.
3: ராஜசேகரன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போகிறோம்?
4: கடலோர கவிதைகள் சொல்லக்கூடிய திரைப்படம் இருந்து பொடி நடையாய் போறவரே பொறுத்திருங்க நானும் வாரியன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
3: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
4: நன்றி சார்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
4: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
3: பக்தி மாலை.
4: தினமும் காலை 6:15
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
4: பக்தி மாலை.
3: உள்ளம் முறியிடுவோம்,
4: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
5: நேரம் இப்போது 9:37. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசியுங்கள். இப்போது இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். யார் எங்க பேசுறீங்க?
6: நான் கருங்கல் பாடல் இருந்து சார்.
5: சொல்லுங்க.
6: தேவதையை கண்டேன் பாடல். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தே, நீ என் மனைவியாக வேண்டும் என்று.
5: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிப்போம். நன்றி.
6: நன்றி.

0: நேர்களே, இந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை 10:02 இளைய பாரதம். நாளைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் எஸ்எம் விகாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை இடம்பெறும், நிறைவாக நடப்பு நிகழ்வுகள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே, நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில். நேரம் இப்போது 9:43. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை. நேரலையில் நம்முடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் கூறும் நேயர் யார் இங்கிருந்து?
1: புன்னைநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்க போகிறோம்?
1: படம் 15 திருடி விட்டார். அத யுவன் சங்கர் ராஜா இசையில்
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
5: இனிய இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில்.

0: வானொலி குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலையில் நேரலையில் நம்முடைய நேயர் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் நேயர் யார் எங்கிருந்து?
1: செட்டியார் மடம், தூ மணிகண்டன்.
0: மணிகண்டன் ஐயா, இன்றைக்கு என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: எனக்கு கொடி பறக்கிற படத்துல இருந்து கேலித்தட்டு பெண்ணுக்கு வாசம் ஊட்டமா. அனைவருக்கும் எனது விநாயகர் சேர்த்து நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு வசிக்கலாம். அதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: நிலவின் மடியில் தவழும் நேரம் 9:54. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. அப்போ நிறைவான நேரை சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கமலாசன் அருமனை.
0: சொல்லுங்க ஐயா கமலாசன், ஐயா என்ன பாடல் நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: எனக்கு
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்திருக்கேன், நன்றி.

என்றும் இனிமையாய் வாழ்வின் உண்மையாய். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. என்றும் உங்களோடு, எப்பொழுதும் உங்களுடனே. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நாளைய நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:54 நம் குமரி பண்பலை 101 இனிதே ஆரம்பமாகும். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தீம்ல பாடல் ஒலிபரப்பாக போகுதுன்னு ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு விழிச்சொல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஏ ஏ நீ எங்க இருக்க, நீ எப்படி இருக்க, ஏ எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்துக்கு நாளாச்சு அப்படிங்கிற ஏங்கிற வார்த்தை வந்து நம்ம பேச்சு வழக்குல அதிகமா யூஸ் பண்ணுவோம். அது கோபமாகவும் யூஸ் பண்ணுவோம், அன்பா கூப்பிடும் போதும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ஏ அப்படிங்கிற இடத்துல தூங்கக்கூடிய பாடல்கள் தான் ஏன்ற சொல்ல விழிச்சொல்லா பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையில தூங்குற பாடல்கள் தமிழ் பாடல்கள்ல இருக்குது, திரைப்படங்கள்ல. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் குரலில், பிரியா படத்திற்காக ஏ பாடல் ஒன்று. இந்த பாடல்ல அந்த ஏ இல்லாத வார்த்தையை பாடல பாடி பாருங்களேன், அதில் உள்ள வித்தியாசம் தெரியும். பாடலை கேட்டுட்டு வாங்க.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டோம். இந்த பாடல் கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஏன்னா ஏ பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டும். பாடலை வந்து எவ்வளோ ரசித்து அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கார் கவிஞர் பஞ்சு அருணாசலம் அவருடைய பாடல் வரிகள் தான். இளையராஜனுடைய இசை கேட்டே உடனே தெரிஞ்சிருப்போம். அந்த பாடல் இடை இசையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருப்பார். அதில் வயலினுக்கும் அந்த வீணைக்கும் இடையே ஒரு போர் நடக்கிற மாதிரி நடந்த அந்த இசை மெதுவாக குறைந்தவுடனே அந்த பாடல் வரும். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம், மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. மலராடுகின்ற ஊஞ்சலாக மேகம் போன்ற உன் கூந்தல் இருக்கிறதுங்கிற ஒரு அழகான ஒரு கற்பனை தான். என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே, தேனில் ஆடும் திராட்சை நீ அப்படின்னு தமிழ் மொழியை எத்தனை அழகா ஒரு கரும்பினுடைய சுவையா அந்த மொழி தித்திப்பதை போல் உன் காதலும் இருக்கிறது என்பது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த பாடல் வரிகள் முழுவதுமாக எழுதியிருப்பார். அந்த பாடலை யேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகிரும் இணைந்து இனிமையா பாடியிருந்தாங்க. அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திற்காக.

கோரஸ் சத்தம் அந்த பாடலை ரொம்ப அழகாக்கிச்சு. அந்த ரெண்டு பேரும் இணைந்து எஸ் வி பாலசுப்ரமணியமும் சித்ரா அவர்களும் அந்த பாடலை ரொம்ப அழகாக ரசித்து அந்த பாடியிருந்தாங்க. சிங்கார வெண்ணிலா மண்மீதிலே சங்கீதம் பாடுதே உன் கண்ணிலே, செந்தாடும் பொன்மையில் உன் தோளிலே, நின்றாட இயங்குதே இந்நாளிலே. அதாவது காதல் முடிந்து அந்த கல்யாணத்திற்கான அந்த ஒரு உறவை எடுத்து செல்கின்ற அந்த இரண்டு மனங்களுக்கான அந்த வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்துச்சு. காதல் தேனாறு பாய்ந்தோடு நேரம் ஆசை தேரேறி ஊர்கோலம் போகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும்போது இடையிடையே அந்த கோரசினுடைய அந்த ஆலாபனைகளும் அந்த பாடலில் ரொம்ப அழகாச்சுன்னு சொல்லலாம். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

நேர்களை நேரம் இரவு 11:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தீமா ஏ அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய பாடல், துவக்கத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகளில் வர பாடல் தான் கேட்குறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஹே 1000 மலர்ந்தது, அந்த பாடல் தான்.

டியூன் போகிற போக்குக்கு பாடல் வரிகளும் அழகாக இணைஞ்சிருந்தது. அந்த பாடல் அழகாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருந்தாங்க. பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான். அந்த ராகத்திற்கும் அந்த மெட்டுக்குள்ளே அந்த ஹே என்ற வார்த்தை, ஹே ஓர் ஆயிரம் மலர்களே மலர்ந்தது உலகிலே சுகமே இதுதானோ ஹே அப்படின்னு சொல்லும்போது, இந்த மெட்டுக்குள்ளே இப்படி ஒரு பாடல் வரிகளை, அழகான பாடல் வரிகள் எழுத முடியுமான ஆச்சரியமாக இருக்குது. பாடல் வரிகளை ரொம்ப அழகான இயற்கை ரசிக்கும் விதமாக அந்த வர்ணனைகளை அழகாக எழுதியிருந்தார். நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே, வாழ்வில் இளஞ்சோடியின் விழிஜாடையில் பேராசைகள் ஒரு கோடியே, அங்கம் மின்னும் தங்கம் கண்டேன், இளமையை இனிமையே ரசிக்காதோ அப்படின்னு இரண்டாவதில் எழுதியிருந்தாலும், முதல் கீழ்வானிலே இளம் சூரியன் தேரோட்டமே, காண விடிகாலையில் பூந்தென்றலில் நாம் காண்பது பேரின்பமே. அதாவது சூரிய உதயத்தை நம்ம காலையில் கண்விழித்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் தனியாக வரும். அதை வந்து ஒரு பேரின்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அந்த வார்த்தை பற்ற பயன்படுத்துகிறார். கண்டேன் புதுமையை இயற்கையை ரசிக்காதோ, இயற்கையை ரசிக்காமல் நம்மளால் வாழவே முடியாது. அதை வாழ்ந்து அதை அனுபவித்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அத்தனை ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த பாடல் அழகாக இருந்தால் இளையராஜாவினுடைய இசை கேட்கவே வேண்டாம்.

மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடல் கேஜி ஏசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து ஏ ஐ லவ் யூ அந்த பாடல் தான்.

தனியாக ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி பார்ப்பதை விட கொஞ்சம் அன்பாக ஏ ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது. வாணி ஜெயராம், ஏசுதாஸ் அவர்கள் இணைந்து பாடினாங்க. முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் பாடல் கேட்டோம். பசும்புல் பாய்கள் விரிக்கும், பனியில் பூக்கள் குளிக்கும், இதயமே மதுவிலை நினையுமே அப்படின்னு சொல்லி அந்த மெட்டுக்குள்ளே அந்த பாடல் அழகாக வச்சிருந்தாங்க. இதுதான் மாலை விருந்து மலரே நீயும் மருந்து, இரவிலே மயங்கலாம் நிலவிலே அப்படின்னு எழுதியிருப்பாரு. காதோரம் மெல்ல கூறும் செய்தி தேன் போலை பாயாதோ, நீராடும் வண்ண பூவும் நாளை பூ மஞ்சம் போடாது அப்படின்னு சொன்னால் அந்த கோரஸ் ல ல ல இணையும் போது அந்த பாடல் இனிமே நம்மளும் பாடி பார்க்கணும்னு தோன்றிய ஒரு பாடல் தான் கேட்டோம். இந்த தீமில் ஏய் அப்படிங்கிறதுல இந்த தீமில் பாடல் ரெடியாக போகுது. பாடல் ஒரு பாடலில் கேட்டிருக்கும்போது நம்ம மனசு சில பாடலை யோசிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் கொஞ்சம் ஒரு துள்ளலான ஒரு பாடலை அடுத்ததாக கேட்க போகிறோம். காதல் பரிசு படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஏய் உன்னைத்தானே.

நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிட்டஜம் தகிட்ட தசஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிட்டஜம் தகிட்ட தசஜம் திசைகளிட்டும் முரசு கொட்டும் வெற்றி திலகம்தான்.

நெய்லை நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நமது போஸ்டர் போட்டிருக்கோம். போஸ்டர் கீழே உறங்குவதற்கு முன்னாக கமெண்ட் தெரிவிக்கணும். பாடலை பற்றி, ஒவ்வொரு பாடலை பற்றி நேர்கள் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் என்ன நேர்கள் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், இன்ப இரவு வணக்கம், புதிய தலைப்பில் திரை கானம், புத்துணர்ச்சி ஊட்டும் வரிகள் நாதம், பாசமுடன் கூறும் ஏ எனும் ஏகாரம் சொல்வளமை, பரிமளிக்கும் வாசமுடன் பாரிஜாதம் பகிர்ந்தளிக்கும், ஆலாபனை கீதம் பிரகாசிக்கும், இரவில் அலங்காரம் மனசு மயங்கும், பாடல்கள் பிரமாதம் அப்படின்னு அவருக்கே உரித்தான கவிதை வரிகளை எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து, பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல், ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு அந்த மீண்டும் கோகிலா படத்தில் இடம்பெற்ற ஏய் 1000 பாடல் அருமை இரவில் கேட்க இனிமை அப்படின்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி ராகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் இன்றைய தீம் பாடல்கள் சிறப்பு அப்படின்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து தா சோமசுந்தர பிரபு, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அம்பிந்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.

இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஏ என்ற வார்த்தை நம்ம வெளிச்சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, யார்கள் கூப்பிடும்போதும் அழைக்கும்போதும் அழைப்பு சொல்லாகவும் வெளிச்சொல்லாகவும் இருக்கின்ற அந்த ஏ என்கின்ற வார்த்தையில் பாடல்கள் இருக்குது தமிழ் திரைப்படங்கள்லேருந்து. அந்த பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக மாவீரன் படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் அடுத்ததாக கேட்க போகிறோம். ஹேய் மைனா அந்த பாடல் தான்.

ஸ்டீரியோஃபோனிக் இசையில் அந்த பாடலை ஹெட்ஃபோனில் வச்சு கேட்கும்போது அந்த சவுண்டு இசை மாறி மாறி கேட்கணும். அதில் வந்து அழகான எலக்ட்ரிக் கிட்டாரோடைய இசையும் அந்த ட்ரம்பெட்டினுடைய இசையும் அழகாக இடை இசையாக அமைந்திருந்தது. பாடல் வரிகள் கங்கையம்மன் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளை அழகாக அந்த மெட்டு ஏறி இறங்குற மாதிரி பாடல் இருந்தபோது, கூடுது குறையுது ஏறுது இறங்குது இதயம் இதயம் இதயம் அங்கே பாடுது பறக்குது ஆடுது அழைக்குது பருவம் பருவம் பருவம் தானாக இஷ்டப்பட்ட தேனான நெஞ்சங்கள் பூவாக மஞ்சமிட்டு ஜோராக கொஞ்சங்கள் ஏதேதோ சொல்லி சொல்லி சூடாச்சு என்னுள்ளம் போதாதோ கிள்ள கிள்ள புண்ணாகவே நெஞ்சம் வருவதும் தருவதும் புது புது அனுபவம் மனதை கிள்ளும் மைனா வா மைனா பாட பாடக்கூட கூட அப்படின்னு சொல்லி மலேசிய வாசுதேவன் சித்ரா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் புது வசந்தம் படத்திற்காக ஆயிரம் திருநாள் அந்த பாடல். அது துவக்கத்தில் ஏஹே ஏஹே அந்த வரிகள் உடனுடன் இணைந்து இணைந்து வந்து கொண்டிருக்கும் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சித்ரா மற்றும் டாக்டர் கல்யாண் குரல்களில்

கவிஞர் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளுக்கு எஸ் சி ராஜ்குமாரின் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஆயிரம் திருநாள் வருமா வருமானு கேட்டிருப்பாங்க. அதில் அழகான ஒரு தன்னம்பிக்கையான வரிகளும் அந்த பாடல்களுக்கு இணைஞ்சிருக்கும். இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகாய் சிரிக்கிறதே, இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயம் சிறகை விரிக்கிறதே, சோலை பூங்காற்று இசை படிக்கும், சொந்தம் கொண்டாடி மலரளிக்கும், நதிகளில் அலைமோதி கரைகளில் விளையாடும், பறவைகள் அதை பார்த்து புதுவகை பண்பாடும், இனிமை வசந்தம் இதுதானோ அப்படின்னு அந்த வர்ணனைகளை ரொம்ப அழகாக எழுதிப்பார். அதனுடைய கோரஸ் அவன் கல்யாண் அவங்களோட குரலும் இணைந்து அந்த பாடலை ரொம்ப அழகாகியிருக்கும். அந்த இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

நிறம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். ஏய் என்ற எழுத்தில் தொங்கக்கூடிய அந்த சொல்ல வரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்த வரக்கூடிய பாடல் அந்த சோகத்தின் வெளிப்பாடு கூட அந்த ஏய் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதை இளையராஜா அவர்கள் அந்த பாடுவாங்க. பாடல் ஏம்பாட்டு ஏம்பாட்டுன்னு தூங்கும் அந்த ஃபஸ்ட்டு தொடங்குகிற அந்த ஏ ஹே ஹே கேட்டுகிட்டே இருக்கலாம். பூமணி படத்திலிருந்து பாடல் வரப்போது இளையராஜா இசையில் இசையமைத்து பாடிய பாடல்

பாடல் ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நமக்கு நேரம் குறைவான காரணத்தில் அந்த பாடலை ரிப்பீட்டாக ஒலிபரப்ப முடியல. அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த ஒரு மாட்டு வண்டியில் போகிறது மாதிரி அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அது ஒரு இரவு நேரமும் அந்த மாலையும் இணைகின்ற அந்த பொழுதில் நடக்கிற மாதிரி அந்த பாட்டு போயிட்டுருக்கும். பாடல் அழகாக பாடியிருப்பார். சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு இசையும் அந்த ஒரு ஆலாபனையும் தேடுகிறது. அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு, அந்த பாட்டில் ஒரு கதையை சொல்லிட்டு வர மாதிரி, அந்த கதையும் பயணம் இணைந்து போகிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும். வந்த கிளி இரண்டு, அதில் ஆலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று, காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்சு நெஞ்சு கொத்துதடி, இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளியங்கே நிஜம் காணுமா அப்படின்னு சொல்லி பாடல். ஏம்பாட்டு ஏம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து, தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பார். அதிலே இதெல்லாம் சொல்லியிருப்பார். அதற்கிடையில் அந்த இட இசையெல்லாம் அப்படி நம்ம கேட்கும்போது அந்த சோகத்தினையும் உச்சத்தையும் காதுகளை வச்சு கேட்கும்போது அந்த இசை தனித்துவமான ஒரு இடத்த நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு அடுத்த வரையில் அழகான அந்த பாடலில் அந்த கதையை சொல்லி முடிப்பார். ஆத்தோரம் வேலி கட்டி நான் நந்தவனம் போட்டேன், அதில் அழகான மலர்ச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன், பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி, பூப்பறிக்க வந்தவளோ புத்திகளை மோசமடி, கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமாக வச்சுக்கணும், ஒரு நூல் பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அதை நம்ம கரெக்டாக கையில் வச்சுருக்கணும், அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு அது மொத்தமாக சிதறிச்சுன்னா அப்புறம் அதை சேர்க்கிறதுக்கு மிகவும் கடினம் இருந்தது. அது ஒரு அனுபவபூர்வமான அந்த பாடல் வரி இருந்தது. கவிஞர் மு மேத்தாவினுடைய பாடல் வரிகள் தான் பாடலில் இரவு நேரத்தில் இனிமையாக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் குரு படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியது, ஏய் மாண்புரு மங்கையே.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை

0: நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக. ஒரு

0: வந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

எங்கே பயணம், எங்கே பயணம், எங்கே என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே, பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு.

அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூடா.

இனம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதம் விதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: ஏ அசியா வச்சுட்டு ஆயோ அசுனம் அசோய்!

பாட்டு பாடாதோ. பூவர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடா.

பழம் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம், எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

உனக்கென்று எல்லாம் உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று எல்லாம் உண்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கந்தன் கருணை படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் பாடல்களுக்கு கே. வி. மகாதேவன் இசையில்.

நிகழ்ச்சியில் இனி ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலின் படம் மூக்குத்தியம்மன். பாடலை எழுதியவர் பா விஜய். பாடலுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

நேர்களின் நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம் அணி. பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் துவக்கமாக உன்னடியே கதி என துவங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், பகுதாரி ராகம் ஆதி தாளம்

நிகழ்ச்சியில் இனி வரலட்சுமி நமோஸ்துதே என துவங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியா சாகித்யம், கௌரி மனோகரி ராகம், ரூபக தாளம்.

நேர்கள் பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடிநல்லூர் ஏ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். இனி கேட்கவிருப்பது வரவேண்டும் வடிவேலனை என துவங்கும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயற்றிய பாடல், நாகவல்லி ராகம், கண்டசாப்பு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் நிறைவாக சாமகான லோலனே என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல் இந்தோளம் ராகம் ஆதித்தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம் கேட்டோம். உடன் கரிகாமலை கே எஸ் ஆர்முகம் அவர்கள் தவிலிசைக்க கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேர்களே, நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில்